0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நமச்சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை தேவார இன் இசை. பாடியிருப்பவர் நாகநாத தேசிகர். ஓம் நமச்சிவாய்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருநாவலூராளியார் திருக்கூடலையாற்றூருக்கு சமீபத்தில் சென்றதும் இறைவர் செந்தன்மை பூண்ட அஞ்சான செல்வராய் தோன்றினார். சுவாமிகள் அவரிடம் திருமுதுகுன்றத்துக்கு செல்லும் வழி யாது என்று கேட்க, அந்தணர் பெருமான் இது கூடலையாற்றூருக்கு போம் வழி என்று சொல்லி முன்னே சற்று அழைத்துச் சென்று வழிகாட்டி மறைந்தனர். அடிகள் அவ்வழிப்போந்த அதிசயத்தை வியந்து வடிவுடை மழுவேந்தி என்ற திருப்பதிகத்தை அருளி செய்தார். பண் புறநீர்மை இராகம் பூபாலம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருகோணமலை ஈழ நாட்டு தலங்கள் இரண்டனுள் ஒன்று திருகோணமலை. முன்னொரு காலத்தில் வாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் யார் வல்லமையுடையவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுபொழுது சேடன் மேருமலையை தன் உடலினால் பிணித்து நின்றான். வாயு தன் பலத்தினால் மோத மூன்று சிகரங்கள் வெளிப்பட்டு தமிழகத்தில் இரண்டும் ஈழ திருநாட்டில் ஒன்றுமாக விழுந்தன. வடகையிலை சிகரங்கள் தென்னகத்தே விழுந்தமையால் இவைகள் தென் திருக்கைலாயங்கள் ஆயின. ஈழத்தில் விழுந்த சிகரமே திருகோணமலை என போற்றப் பெறுவதாம். இறைவர் கோணேஸ்வரர், இறைவி மாதுமையாள், திருக்கேதீச்சரம், திருக்கதிர்காமம், கண்டி, அருக்கோணாமலை எனும் நகுலேஸ்வரம், தம்பல காமேஸ்வரம் முதலான தலங்கள் தரிசிக்க வேண்டியனவாம். திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் ராமேச்சரத்திலிருந்தே திருப்பதிகங்கள் அருளி செய்தனர் என்பது வரலாறு. அருணகிரிநாத பெருமான் அருளிய அருஞ்சொன் மாலைகள் அற்புதமானவை. தக்ஷண கைலாச புராணம் இத்தலமாண்பை புலப்படுத்த எழுந்த புராண நூலாகும். சேதுவின் கண் செங்கண்மாள் பூசை செய்த திருவி ராமேச்சரம் பாடிப்பணிந்து போற்றி வாழ்ந்திருந்த காலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் ஆழிபுடை சூழ்ந்தொழிக்கும் ஈழத்தில் மண்ணு திருக்கோணமலையை மகிழ்ந்த செங்கண் மழவிடையாரை போற்றிய செந்தமிழ் மாலை நிறைகழல் எனத் தொடங்கும் பதிகம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை என்பது அற்புதமான வரிகள். பண் புறநீர்மை.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருநெல்வேலி தன்னார் தமிழழைக்கும் தன்பாண்டி நாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திருநெல்வேலி. வேதசருமர் என்னும் அந்தனர் இறைவனுக்கு திரு அமுதுக்கு ஆக வைத்திருந்த நெல்லை வெள்ளம் கொள்ளாதவாறு வேலியிட்டு காத்தமையால் நெல்வேலி என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. வேணுவனம் என்பது பிரிது ஒரு திருப்பெயர். இறைவர் நெல்லையப்பர், வேணுவனநாதர், இறைவி காந்திமதியம்மை, தீர்த்தம் தாமிரவருணி உள்ளிட்ட பல புண்ணிய புனல்கள். திருத்தலமரம் மூங்கில் சிந்து பூந்துரையில் சிந்திய என்புகள் சிவகதி பெற துணை நிற்பன என்பது நம்பிக்கை. திரு குறுக்குத்துறை திருக்குமரன் ஆலயம் திருவுருமாமலை என்று சிறப்பிக்கப் பெறும் பெருமையினது ஆம். ஆலவாய் ஆலய அமைப்பை ஐயன் நெல்லைப்பதியிலும் காணலாம். அரிதுயில் கொள்ளும் அரங்கனுக்கும் சன்னதி உண்டு. ஆடல்புரி நாயகனின் சன்னதிகள் அற்புதமானவை. செப்பறை குத்தன் சிவன் சன்னதி பூலோக கயிலை என்று போற்றி துதிக்கலாம். பஞ்ச சபைகளில் தாமிர சபை நெல்லையம்பதி. பிரம்மதேவர், திருமால், அகத்தியர், கருவூர்த்தேவர் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். பொருணைத்துறைவாய் பிறவாக்கடவுள் வேய்வையிற் பிறந்த தொன்னகரும் என திருவிளையாடற் புராணத்தில் நயம்பெற போற்றும் திருநகர் திருநெல்வேலி. காந்திமதியம்மை பிள்ளைத்தமிழ் கற்கண்டினும் இனிய சொற்கொண்ட தமிழ் நூல். சுந்தரர் அருணகிரியார் திருவாக்குகளில் இடம்பெற்ற திருத்தலம். பற்றார்புறம் செற்றாராகிய புற்றியாரவு அணிவாரை கற்றார் தொழுது ஏத்தும் கவுனியர் பெருமான் நெல்வேலிக்கு எழுந்தருளி மருந்தவை மந்திரம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் அருளினர். அருவினை கெடும் என்பது பதிகப்பலன். மருந்தவை மந்திரம் எனத் தொடங்கும் பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புன்கூர். பண் தக்கராகம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கருவூர் ஆநிலை பண் இந்தளம் திருச்சி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவையாறு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருச்சோற்றுத்துறை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருப்பைங்கீலி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த ஏழாம் திருமுறை பண் கொல்லி இராகம் நவரோஸ் திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குயில் பத்து, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: குயில் பத்து.

திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இரவுக்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அகத்தியம். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் 2 தந்திரம் அகத்தியம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பரணதேவ நாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

காட்டு அடுவரேல் திருச்சாய் காட்டாடுவரே செய்த கையில் திருச்சாய் காட்டேனில் உருவு பல கொண்டு ஒருவராய் நின்றார் உருவு பலவாம் ஒருவரே

மாயை இங்கோய் மலையார் எழிலாசிராமலையார் இங்கோய் மலையார் எம்மை

0: त्रिचम्बलम्।
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பண் குறிஞ்சி 4வது கட்டளை. திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளச் செய்த முத்துவிதானம் என துவங்கும் திருவாதிரை திருநாள் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாவடுதுறை பதிகச் சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

கரையில் தமிழ் பாடிய ஞான சம்பந்தரி கையை புரிந்தருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பருள் பூதம் முழு நிறைந்து அகன் பீடத்தை உச்சி வைத்தது பசு.

இடரினும் தளரினும் என துரு நோங்கோய் தொடரினும் உனகர் தொழுதெழுவேய இடரினும் தளரினும் என துரு நோங்கோய் தொடரினும் உனகர் தொழுதெழுவேய கடதனில் அமுதுடு கலந்த நஞ்சை மிடறினில்

சம்பு மாதேவ். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. இது நம்ம நாட்டு பழமொழிதானே. குமரகுருவர் அடிகளார் சொல்லுவார், இன்சொல்லன் தாழ்நடையன் ஆயிடினும் வன் சொல்லின் அல்லது வாய் சிறவாது, என் சொல்லினும் கைத்துடையான் காக்கீழ் ஒதுங்கும் கடல் ஞானம், பித்துடைய அல்ல பிற என்பது அவருடைய பாட்டு. என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் நல்ல நடத்தை உள்ளவன், யோக்கியன், தர்மமாக வாழ்கிறவன், அவன் சில வேளையிலே பணக்காரர்கள்ட்ட போய் சேர்ந்தான்னா அவனை திட்டவும் செய்வான், வையவும் செல்வான், தூர்த்தவும் செய்வான். அப்படி அந்த பணக்காரர்கள் தூற்றும் பொழுது அவன் கால் கீழ் போய் இந்த உலகம் நிற்கும். அப்படி நிக்கிறது தவறு என்று நீ எண்ணுவாயா? கிடையாது, அது ரைட் அப்படின்னு முற்றும் துறந்த முனிவராகிய குமரகுருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், குமரகுருவரே சொல்லுவாரே ஆனால் தருமபுரம் சாமிநாதன் எங்கே அல்லவா? ஆமா, பாட்டை மறுபடியும் சொல்லட்டுமா? இன் சொல்லன் தாழ்நடையன் ஆயிடினும் வன் சொல்லின் அல்லது வாய் சிறவாது, என் சொல்லினும் கைத்துடையான் காக்கீழ் ஒதுங்கும். கைத்துடையான் என்பது கையில பொருள் உடையவன் என்று பொருள். கைத்துடையான் காக்கீழ் ஒதுங்கும் கடல் ஞாலம், பித்துடைய செய்கை என்று நினைப்பாயோ, பித்துடைய அல்ல பிற, கிடையாது என்று சொல்லிவிட்டார் குமரகுருவ முனிவர். உற்றும் துறந்த முனிவராகிய அவரே சொல்லுவாரே ஆனால் நாம் எப்படி அல்லவா? ஆக பொருள் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறையில தங்கியிருந்தார். அவருடைய தகப்பனார் பேர் உங்களுக்கு தெரியும், சிவபாத ஹிருதயர். பேரிலே இருக்கிறது பார்த்தீங்களா, சிவபாத ஹிருதயர். சிவனுடைய பாதத்தை ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டிருந்தார் இருக்கிறார் என்று பொருள். அவர் இந்த உலகம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்துத்தான் திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சிவனை கேட்டு வாங்கினார், உன்னுடைய சைவ நெறி இந்த உலகத்திலே வாழ வேண்டாமா? இந்த சைவ நெறி வாழ வைப்பதற்காக ஒரு குழந்தையை எனக்கு கொடு என்று கேட்டு வாங்கினார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. ஆமா, பெரிய புராணம் இல்லாவிட்டால் தேவாரத்திற்கு வரலாறு தெரியாமலே போயிருக்கும். அந்த மகான், அந்த புண்ணியவான் எழுதி வைத்துட்டு போனான் பெரிய புராணத்தில். அது இல்லையேல் அந்த வரலாறு நமக்கு கிடைக்குமா? 63 நாயனார் அவருடைய வரலாறு தெளிவாக நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி அவர் எழுதி வைக்கிறார், திருஞான சம்பந்தரை குழந்தையாக எனக்கு கொடு என்று கேட்டு வாங்கினாராம் இந்த சிவபாத ஹிருதயர். தோணிபுரத்தில் இருக்கிற சிவனை பார்த்து அவன்தான் கொடுத்தான் திருஞான சம்பந்தரை என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த சிவபாத ஹிருதயர் இந்த உலகமெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் திருஞான சம்பந்தரை கேட்டு வாங்கினார். உலகமெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்துத்தான் 3 பொழுதும் வேள்வி செய்து வருகிறார். வேள்வி செய்கிறதுனாலே தான் இந்த உலகமெல்லாம் மழை பொழியும். அதை சொல்லுவார் ஒரு அற்புதமான திருப்பாடு. மழை இல்லாவிட்டால் பொச்சி உலகம், பசும்பனுடைய தலையை கூட நீ பார்க்க முடியாது என்று சொல்லுவார் வள்ளுவர் பெருமான்.

0: மணிவளம் சுரக்க வான்மிகள் வளாது வீக, மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க வான்மிகள் வளாது வீக. குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, வான்முகில் வளாது வீக. நான் மறை அறங்கள் ஓங்க வான்முகில் வளாது வீக. மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த சைவ நீதியினாலே தான் மழை பொழியும் என்ற கருத்து. சரி, அந்த வேள்வி செய்வதற்காக அவருக்கு பொருள் தேவை. திருவாவூரில் தங்கியிருந்தார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். அவரை பார்க்க சென்றார் அவருடைய தந்தையார் சிவபாத ஹிருதயம். திருஞான சம்பந்தருடைய தாயினுடைய பெயர் பகவதி அம்மையார். திருஞான சம்பந்தர் மற்றொரு இடத்துல பார்த்த உடனே அவருடைய தாதையார் வணங்கினார் என்று வருகிறது. திருஞான சம்பந்தரை பார்த்த உடனே அவர் தந்தையார் வணங்கினார். ஏன் திருஞான சம்பந்தர் பெரியவர் என்று எண்ணினார் தகப்பனார். இப்ப இருக்கிற தகப்பனாரும் பையனை கண்டு வணங்கத்தான் செய்யறான். ஏன் உத போட்டுடுவானோ, அப்படி இல்லைன்னா முது முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு விடுவானோ அப்படிங்கிற அச்சத்தினால வணங்குறான் இவன். அவர் அப்படி இல்லை, அருள்னால வணங்கினார். அப்பா, என்னை இளமையிலே ஆட்கொண்ட தோணியப்பர் பெருமானும் பெரிய நாச்சியாரும் நன்றாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார். இருக்கிறார்களப்பா என்று சொல்லிவிட்டு, இந்த உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், மழை பொழிய வேண்டும், மக்கள் நலமையா நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு வேள்வி செய்ய இருக்கிறேன், வேள்விக்கு பொருள் தேவை என்று சொன்னாராம். ஐயா, என்ன போல சாதாரண பாட்டுக்காரனாக திருஞான சம்பந்தர் இருந்திருப்பானே, ஆனால் மடிய திறந்து இந்தாப்பா இதுல 10,000 ரூபாய் பணம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்திருப்பார். அவருக்கு வேண்டியதெல்லாம் சிவனை கேட்டு வாங்கிக் கொள்ளுவர். அவருக்கு வேண்டியது அருள், என்ன போல இருக்கவனுக்கு வேண்டியது பொருள். நாம் பொருளை நம்பி நம்பித்தான் நாம கேட்டு போறோம். பொருளும் வேண்டியதுதான், அருளும் வேண்டியது, இரண்டும் ரெண்டு கண்ணு. அத சொல்லுவார் பாம்பன் சாமி, இறை தேடு இறை தேடு. இந்த வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் எப்படி பொருள் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா அந்த சாமி. நம்ம நாட்டுல தமிழ் அவர்கள் சொன்னார்கள்னு வருது இன்னைக்கு. இத டிவியிலேயும் ரேடியோவிலும் கேட்கும் போது நெஞ்சு துடிக்குது எனக்கு. இறை தேடு, இறை என்பது இங்கே உணவு, இறை என்பது கடவுள். இறை தேடு இறை தேடுன்னு சொன்னார் அந்த மகான் அல்லவா. ஆமா, 6,666 பாடல்கள் எழுதிய பெருமான் அவர். ஆக இப்படி சொன்ன உடனே, அப்படியாப்பா சாமிகிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு நேர திருவாவூரத்தில் இருக்க மாசுனாமணி ஈஸ்வர் திருச்சந்நிதிக்கு போனார். திருச்சந்நிதிக்கு கூட போகல, அந்த கோயிலுக்குள்ள வெளியில பெரிய நந்தி இருக்கிறது, அரச மரம் இருக்கிறது. அந்த அரச மரத்தின் அடியிலேதான் திருமூல நாயனார் 3,000 ஆண்டு தமிழ் தவம் இருந்து நமக்கு கொடுத்தார். அதுதான் திருமூலர் திருமந்திரம். தவம் இருந்து பெற்ற தமிழ் திருமூலர் திருமந்திரம் அல்லவா. அந்த இடத்துல நின்றுகிட்டு இந்த திருப்பதியத்தை சொன்னார். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுது எழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடந்து அடக்கிய வேதியனே என்று ஏன் சொன்னார் தெரியுமா? நீ பரம கருணாமூர்த்தி, அன்றைக்கு நீ அந்த ஆலகால விஷத்தை நீ உண்டாமல் போயிருந்தால் பிரம்ம விட்டுக்களே மாண்டு போயிருப்பார்கள். பிரம்ம பெருந்தேவர் என்று சொல்லப்படுகிற பிரம்ம விஷ்ணுக்களே போய்விடுவார்களே. ஆனால் அந்த பிரம்ம விஷ்ணுக்களையே காப்பாற்றப்பட்டது நீ விஷத்தை உண்டல்லவா, அப்படி பரம கருணாமூர்த்தி அல்லவா. இப்பொழுது என்னுடைய தந்தையாருக்கு பொருள் தேவை என்று கேட்கிறாரே, நான் கொடுத்தால் தானே இந்த இந்த நாடு நன்றாக இருக்கும் என்ற குறிப்போடு சொல்லுகிறார் சுவாமி. கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்றமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே என்று 11 பாட்டு பாடினார். 11 பாட்டு பாடின உடனே சேக்கிழார் சொல்லுகிறார், சிறப்பான பூதமாவது ஆண்டவனிட்ட இருக்கிற பூதத்துக்கு பேர் அச்சிறப்பு அருள் பூதம் அப்படின்னு சொன்னார். அதவா திருக்கோயில் இருக்கிற தொடப்ப கடைக்கு தொடப்ப கடை என்ன பேரு கிடையாது, திரு அழகுன்னு பேர். நம்ம வீட்டுல இருக்கிற தொடப்பகை தொடப்பம் என்று பேர். நம்ம வீட்டுல மாலை கட்டினா மாலை என்று பேர். கோயில்ல கட்டப்பட்டா திருமாலை என்று பேர் அல்லவா. நம்ம வீட்டுல சமைக்கிற இடத்துக்கு அடுப்பாங்கறேன்னு பேரு, அங்க சமைக்கிற இடத்துக்கு பேரு திரு மடப்பள்ளி என்று பேர். எல்லாம் திரு சேர்த்து சொல்லும். அதனால அவன்கிட்ட இருக்கிற பூதமும் சிறப்பான பூதமாம் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அந்த பூதத்துக்கிட்ட ஒரு மூட்டையை கொடுத்து விட்டு சிவன், தமிழ் பாடிவிட்டானே என்று எண்ணி ஒரு மூட்டையை கொடுத்து இதை கொண்டு போய் அந்த பலிபீடத்தின் மேல வை. வச்சின்னா அதுல 1000 பொன் கொண்ட மூட்டை. அதற்கு என்ன பேர் சொல்லுகிறார்கள் தெரியுமா? உலவாக்கிழி என்று பேர். குன்று பொண்ணும் எடுக்க எடுக்க குறைந்து விடும் அல்லவா? இந்த மூட்டைக்கு உலவாக்கிழின்னு பேர். என்ன அர்த்தம்? உலவான்னா கெடாத, கிழின்னா மூட்டை. உலவாக்கிழினா கெடாத மூட்டைனா யாராவது திருடிட்டு போகாம இருக்கிற மூட்டை என்று பொருள் அல்ல. எடுக்க எடுக்க குறையாமல் இருக்குமா? இது 1000 பொண்ணுல 10 எடுத்து விட்டு கட்டி வச்சு விட்டு மறுநாள் எடுத்து பார்த்தா மறுபடியும் 1000 இருக்குமா? ஆஹா, அப்படி ஒரு மூட்டையை கொடுத்தானாம் சிவன். அதுக்கு உலவாக்கிழி என்று பேர். அது தருதான் ஐயா, ஏதோ திருஞான சம்பந்தர் கொடுத்தாரு அந்த கதை ஐயா இப்ப சொல்லிக்கின்னு இருக்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். கிடையாது. நிச்சயமாக நான் தினந்தோறும் கோயில்ல போய் பாட தவறவே மாட்டேன். இன்னைக்கு கூட காலையில 4:30 மணிக்கு எங்க ஊர் கோயில்ல ஒரு பதியம் சொல்லிவிட்டுதான் வந்தேன். தினந்தோறும் கோயிலுக்கு போய் இந்த பதியத்தை நான் சொல்லுவேன். எதை? திருஞான சம்பந்தருக்கு 1000 பொன் கொடுத்த பதியத்தை நான் சொல்ல தவறவே மாட்டேன். உங்க வீட்டுல இருக்க பக்கத்துல இருக்கிற ஒரு சிவலிங்கத்திட்ட போய் இந்த பதியத்தை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்கிறது அவதான் நான் சொல்லுவேன். அப்ப நீ கோடீஸ்வரனா போயிட்டே நீங்க நினைப்பீங்களோ? கிடையாது. என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு அவன் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கான். அதுதான் அந்த அற்புதமான திருப்பதியத்தை. ஒரு பாட்டு இப்ப நான் சொல்லி இருக்கிறேன், 11 பாட்டும் நான் பாடி விடுவேன். யாருக்காக? உங்களுக்கா? உங்க கையில வந்தா எனக்கும் கொடுத்துட்டு போறீங்க, அவ்வளவுதானே. வாரியார் சொல்லுவார், ஏரியில தண்ணி வந்ததுனாக்க பாக்கியால் வழியா வந்து வயலுக்கு வந்துட்டு போகுது, அவ்வளவுதானே. இந்த 11 பாட்டும் உங்களுக்காக நான் இப்ப பாடி வைத்து விடுவேன். ஒரு பாட்டு சொல்லிவிட்டேன், இல்ல போனா போல அதையும் சேர்த்துவனு சொல்லிவிடுறேன்.
1: தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகல் தொழுதழுவேன், கடல் தனில் நமதுடு கலந்த நஞ்சை விடதி அடக்கிய வேதியனே, இது போயமையாளுமாறு ஈவதொண்ட மக்கள்ளையே உனதுன்னருள் ஆவல் துறையரனே, பாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீடினும் உனகல் விடுவேன் அன்றேன், தாழிலும் தனம் உணர் தயங்கு தண்ணி கோழிலும் அதிவைத்த முன்னியனே, இது போயமையாள் மாறிவதொந்த மக்கள்ளையே அதுவோ உனதுன்னருள் ஆவல் துறையரனே, நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனதின் வழிபட மரவேனம்மான், புனல் விரி நறுங்கொன்றை போத நின்ற கனலே பூங்கு கையவனே, இதுவோமே ஆளுமாறி வந்த மக்கள்ளையே அதுவோனு தின்னருள அவள் துறையவனே, தும்மரோடு அருந்து ஏதோனும் மலநடியலால ரத்னாதி என்ன கைமல்கு வரிசிலை கிணையொன்றினால் மும்மதில் ஏறியிட முடிந்தவனே, இதுவோமே ஆளுமாறி வந்த மக்கள்ளையே அதுவோனு தின்னருள அவள் துறையரனே, பரிபூர்ண சரணாகதி, எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் உன்னை தவிர எனக்கு வேற ஒருத்தரும் கதி கிடையாது என்று சொல்லிவிடுகிறார் அந்த 11 பாட்டிலையும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரிதான், என்ன இடர் வந்தாலும் சரிதான், செத்தாலும் சரிதான், வாழ்ந்தாலும் சரிதான், உன்னை தவிர நான் எனக்கு வேற ஒரு கதியும் கிடையாது. இந்த பரிபூர்ண சரணாகதி அடைந்திருக்கிறார் அவர். நிச்சயமா காப்பாற்றித்தானே தீர்வான். ஆமா, தும்மலோ உடர்ந்து தோன்றினும் அம்மலரடியலால ரத்தாதி என்ன கைமல்கு வருதலை கிணையொன்றினால் மும்மதில் எரியடமுடிந்தவனே, இது போவே ஆளுமாறு ஈவலொந்த மக்கள் அதுவோ உனதுன்னருள் ஆவடு துறையரனே. ஏக தெய்வ வழிபாடு. தேவாரத்துல சிவனை தவிர யாருக்கும் பாட்டு கிடையாது, அம்பிகை கூட கிடையாது, விநாயக பெருமான் கிடையாது, முருகனுக்கும் கிடையாது, அந்த தெய்வத்துக்கும் கிடையாது. தேவாரத்துல ஏக தெய்வ வழிபாடுதான் உணர்த்தப்படுகிறது. நீங்க தப்பு நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்ம மனைவி நம்மளோட இருந்தா தானே நமக்கு சந்தோஷம், நம்ம பொண்ணு ஆம்படையானோட இருந்தா தானே சந்தோஷம் இல்லையா? அதே தான் தெய்வத்திலையும் அப்படித்தான். நிச்சயமாக ஏதேனும் ஒரு தெய்வத்தை பிடித்துக்கொள், ஆனா இன்னொரு தெய்வத்தை இகழ்ந்து விடாதே, மிக முக்கியம். ஆமா, எப்படி ஏக தெய்வ வழிபாடு நீ நினைக்கிறாயோ அதுபோல் அண்ணாண்ட இருக்கிற தெய்வத்தையும் நீ இகழ்ந்து விடக்கூடாது. என் மனைவி அடுத்த வீட்டுக்காரனை கூப்பிட்டு ஒரு தமிழர் பால் கொடுக்கறதுனால தப்பு இல்லை, தனிமையில் அவளை சந்திக்கிறது தான் தப்பு. அதே போலதான் ஏகதெய்வ வழிபாடு தான் தேவாரத்தில் உணர்த்தப்படுகிறது. கையது வீடு செய்கேன் பொய்யணி நறுமண குழாய தண்ணி மையடி விடுதலை மறையவனே. ஏகதெய்வ வழிபாடு இல்லாமல் பல தெய்வ வழிபாடு செய்தது உண்டானா? உண்டு. பெரிய மகான்கள் கூட அப்படி ஒரு செய்கை செய்திருக்கிறார்கள். அதை தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். என்ன மகான்கள் செய்ததை நாம் தவறு என்று சொல்லக்கூடாது. அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் எண்ணிக்கொள்ளும், அவ்வளவுதான். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் இந்த 4 பேருட்டையும் அந்த ஏகதெய்வ வழிபாடு தான் இருந்திருக்கிறது. வென்றுயர் தோன்றியோர் ஒருவரும் எந்த முன்னடியே அதன்னா ஐந்தலை அரவுண்டரை கிதைத்த சந்த வெண்முடி சங்கரனே, இதுவோ வேள் மாறி உதந்த வாக்கில் அது ஒன்றுள்ள ஆழ்துறையரனே, வெப்படு விரவி ஒரு விரைவரினும் அப்பா உன்னடியலால் அரற்றாதன்னா ஒப்புடை ஒருவனை உருவடிங்க அப்படி அடல் இடவிடித்தவனே, இதுவோ வேள் மாறி உதந்த வாக்கில் அது ஒன்றுள்ள ஆழ்துறையரனே, பேரிடர் வருகிறவனும் சீருடை கடலாம் சிந்தை இதையேன் ஏருடை வழிமுடிய

0: இந்த சரித்திரத்தை சொல்லுவதுதான் நாம் முதலிலே பாடிய பெரிய புராண பாடும். நச்சி இன் தமிழ் பாடிய ஞானசம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பருள் பூதம் முன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிழி ஒன்று என்ற பாடல் முதல்ல நான் சொன்னது இந்த கருத்து தான்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: தலம் கோயில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கௌ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: தேவராயன் என்று சொல்கின்ற திருப்பதி திருமதி குன்றம் தேவராயும் அசுரராயும் பண்படந்த கரகம்

பற்றுமாகியே வானுளோர்க்கு பல்கதிரோன் மதிப்பார் எத்தனை திக்காலும் மேலே விண்யமானனோடு மற்றுமாவதோர் பல்லுயிராய்

வாரிமாகம் வைகு திங்கள் வாளரவம் சூடி நாரிபாகம் நயந்து பூமேல் நான் முகன் கண் தலையில் சிறிதாக பறிபொள் செல்வல் செற்றலும் தோன்றியதோர் முறியதாகத்து உரிமை போர்த்தான் மேயதே முதுகுன்றே பாடுவாருக்கு அருளும் எந்த பனிமுது பவமுன்னீர் நிடுபாரும் முழுதும் ஓடிய அண்டர் நிலைகடலும் நாடு நானும் ஊடுமோடிய ஞானமும் நான்முகனும் ஊடுகாண மூடும் வெள்ளத்து உயர்ந்தது முதுகுன்றேன் வழங்கு திங்கள் வன்னி மத்தம் வாசுனம் மீ

வேட்கணம் புலஞ்சூழ முழங்கு செஞ்சி ஏந்தியாடே மேயது முதுகுன்றே. துணிந்த கங்கை தோய்ந்த திங்கள் சொல்லற நல்லிழை சழிந்த தென்னி சைவ வேடம் தாழ் நினைத்து ஐம்பது

மயங்குமாயம் வல்லதாகி வாலினோடு நீரும் இலங்குவேருக்கு இறைவனாய இராவணன் தோல் நெறித்திய புயங்கராக மானடத்தில் உணர்முலைவாதுமையாள் முயங்குமார் முனிவரேத்த மேயதே முதுகுந்தே ஞானமுண்டபாலும் மத்தை நான்முகனும் அரியா கோலம் அண்டரே சிந்தை கொள்ளாராயினும் கொய்மலரால் ஏழை இண்டை கட்டினாவும் இசைய எப்போதும் ஏத்தும் மூலமுண்டனேற்ற வாயது முதுகுன்றேன உரிக்கொள்கையர் தீவரத்தரே உண்டு உடல் மிண்டனே சொல்லை நெறிகள் என்ன நினைவுறாதே நிச்சலும் கைதொழுமில் மறிகொள் கையல் வங்க முன்னீர் பொங்கு விடத்தை உண்ட முறிகொள் மேனி மங்கை பங்கன் மேது முதுகுன்றே மொய்த்துவானோர் பல்கணங்கள் வணங்கு முதுகுன்றையே பித்தர்வேடம் பெருமை என்னும் பிரபவோ.

இந்த பதியத்தில் நமக்கு ஒரு இழப்பு. 7வது பாடல், 11வது பாடல்ல பின்னர் இரண்டடிகள் இவையெல்லாம் கிடைக்கவில்லை. தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறைசே நால்வராயும் நன்னுவாரும் வின் எரி கால் நீரும் மேவராய் வெறைமலரோன் செங்கன் மால் ஈசன் என்னும் மூவராய முதலொருவன் மேயது முதுகுண்டி. மேயது என்ன? வீற்றிருப்பதுன்னு அர்த்தம், தங்கியிருப்பது. இப்ப நாம தான் சொன்னா தங்கியிருப்பதுன்னு அர்த்தம். பெருமானுக்கு சொல்லும் போது வீற்றிருப்பதுன்னு சொல்லணும். அதான் மரபு, அதான் மரபு. அதான் சில சொற்களை சிலருக்காக நம்ம அருமையா திருமுறை விண்ணப்பித்தல் என்று சொல்லுவோம். சரிங்களா? அது போல மேயது என்றால் விரும்பி எழுந்தருளி இருக்கின்ற இடம் முதுகுண்டம். அங்கு யாரெல்லாம் வருவாங்க? தேவராயும் வருவார்கள், அசுரராயும் வருவார்கள். இந்த அசுரர்களும் வருவான் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அசுரர்கள் பயன் கருதி வருவான், மற்றவங்க எல்லாம் பயன் கருதாமல் வழிபாடு செய்ய வருவாங்க. ஆக வழிபாடு செய்ய வரவங்க வரவுதான், ஆனா அசுரர் என்ன அது வேணும் இது வேணுங்கிறது கேட்டுட்டு வருவான். ஆகவே எல்லாரும் வந்து வழிபடுகின்ற இடம் இந்த திருமுதுகுண்டம் என்று சொன்னார். பெருமான் எப்படி இருக்கிறான்? எல்லா பூதங்களாக, அதாவது பார், விண், காற்று, நீர் இவையெல்லாம் இருக்கின்றபடியா இருக்கிறான். மூவராயும் இருக்கிறான். யாரு? மலரோன், செங்கன்மால், ஈசன் என்னும். இங்கத்துல ஈசன்கிறது யாரை குறிக்கிறதுன்னு கேட்டா, உருத்திரன், அதாவது அழித்தல் தொழிலை செய்கின்ற பெயர் பெருமானை குறிக்கிறது. என ஈசன்கிறது பெருமானை குறிக்கின்ற சொல்லும் உண்டு. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, அங்க ஈசன் சிவபெருமானி, இங்க ஈசன் சிவபெருமான் ஏவல் வடி நின்று அழிக்கின்ற தொழிலை மேற்கொண்ட உருத்திரன், உருத்திரன் அப்படி இருக்கு. எனவே அப்படி எல்லாருமாக இருந்து இருக்கின்ற பெருமான் இருக்கின்ற முதுகுண்டம் எல்லாராலும் வழிபடப்படுகின்ற முதுகுண்டம் என்று சொன்னார். அடுத்த பாடல்ல ஒரு அருமையான கருத்து. பற்றுமாகி வானலோருக்கு பழுகதினோன் மதி பார் எற்று நீர் தீ கால் மேலை விண் இயமானனுடு மற்றுமாதோர் பல்லுயராய் மாலை எனும் மறைகள் நான்கும் முற்றுமாகி. எல்லாமாக இருக்கிறான். இந்த உலகாகவும் உலகத்தில் இருக்கின்ற உயிர்களாகவும் உயிர்க்குயிராகவும் எல்லாம் இருக்கிறான். எனவே இப்படி எல்லாமாக இருக்கிறான். ஆனால் வேறுமாகி இருக்கிறான், வேறுமாகி இருக்கிறான். வேறுன்னு அவற்றின் வேறாகவும் இருக்கிறான். இப்ப நீங்க சிவஞான போதத்துல படிக்கிறீங்களே, அவையேயாய் தானியாய் அவையே தானியாய், ரெண்டாம் சூத்திரம். அவையேயாய் எல்லாமாக இருக்கிறான், தானியாய் அவற்றின் வேறாகவும் இருக்கிறான், அவையே தானியாய் உடனாகவும் இருக்கிறான், உடனாகவும் இருக்கிறான். அப்ப ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொன்னோன்னு கொஞ்சம் பல பேருக்கு என்னன்னு கேட்ட, நீங்க எல்லாம் சித்தாந்தம் படிச்சு விளங்குறதுனால இருக்குது, சில பேருக்கு இந்த ஒண்ணு விளங்கலையா, ஒன்றாய் இருக்கிறான்னு சொல்லுங்க வம்பால்ல, அல்லது வேறா இருக்கிறான்னு சொல்லுங்க. ஒன்றாயும் இருக்கிறான், வேறாயும் இருக்கிறான், உடனாயும் இருக்கிறான், ஒரே கன்ஃபியூஷன். ஏய அப்படிங்களா, அப்படிங்கிறவன என்ன பண்ணுவீங்க? சித்தாந்தம் உங்க சித்தாந்தம் விளக்கண்ணை அப்படிங்கிறான், என்ன பண்ணுவீங்க? அவனையும் விளக்கணும், உட்காரான்னு விளக்கணும். என்ன பண்றது, என்ன பண்றது? வேற ஒண்ணும் வேணாம், போட்டிக்காக சொல்லல, எந்த விழா நடத்தினாலும் சரி. இப்ப நம்ம டாக்டர் ஐயா இருக்கிறாங்க, இப்ப இந்த திருமலை விழான்னு சொன்னா இது பண்ணி இப்ப இப்ப இந்த தொடங்கி நீங்க நாளை மாலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா, முடிஞ்ச உடனே என்ன ஒரு பெருமூச்சு விடும், இந்த ஆண்டு இந்த இந்த மாதம் முடிஞ்சு போச்சு நிறைவா அல்ல மங்களமா, அடுத்த மாதம் எந்த தேதி வருது எந்த தேதி வருது எந்த தேதி வருது, அது அதான் பத்து தினம் வரும். சரிங்களா? அது வரும். சரிங்களா? அது எப்போ வேணும், என்ன பண்ணணும், யாராவது வேணும் மீண்டும் நிகப்படுத்தணுமா, இது பண்ணணுமா, அங்கே வேணும், அதுக்காக பார்த்தோம் அப்படின்னுவா. இப்போ இந்த மாதிரி நடத்துகின்ற அத்தனை பேர் என்ன, இந்த திருமுறை முற்றோதல் என்ற ஒன்றோடு ஒன்றாகி விட்டார்கள். அதே அந்தந்த மாதத்துலையும் பரிசு எழுதணும், பதினஞ்சாம் தேதி எழுதி, பத்தாம் தேதி எழுதி, வந்துட்டுதா, இது வந்துட்டா, புத்தகம் வந்துட்டுதா, இதெல்லாம் போய் உன்னை கட்டினதுக்கு யாரார் கட்டினாங்க, கட்டலையா, எதையும் ஒன்று பாக்கி இருக்கா, இப்படி எல்லாம் ஒன்றாகி இருக்காரு. ஆனால் வேறாகவும் இருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றாயிருப்பது இந்த மன்றம் நடைபெறுவது, வேறாயிருப்பது அவர்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குல்ல, அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது இல்ல,
அது வேறாயும் இருப்பார். ஆனா இது முற்றிலும் முடிகிற வரைக்கும் என்னன்னு கேட்டா உடனாய் இருப்பார். என்ன உடனாய்? வழிபாடு செய்யும் போதும் அங்கேயும் பக்கத்துல, அப்புறம் உணவருந்துகின்ற இடத்துலயும் அங்கேயும் பக்கத்துல, இங்க நம்ம வகுப்பா நடத்துகின்ற பொழுதும் அங்கேயும் பக்கத்துல, இப்படி உடனா இருக்கிறோம். அப்ப ஒரு சாதாரண மண்டத்தை நடத்துகின்ற ஒரு பொறுப்பேற்றா எப்படி இருக்கு? அந்த மன்றம் வேறு தான் வேறு இல்லாமல் ஒன்றாயும் இருக்கிறார்கள். ஆனாலும் அந்த மண்டம் நடந்த காலம் அல்லாத காலத்துல வேறாயும் இருக்கிறார்கள். ஆனா மீண்டும் நடத்துகின்ற பொழுது ஒவ்வொன்று அங்கமும் இது கட்டுவதிலையும் உடனாய், இது இது வந்து வேன்லாம் ஓடுதாங்கிறதுலையும் உடனாய், வழிபாடு நடத்துவதிலையும் உடனாய், வகுப்பு நடத்துவதிலும் உடனாய், உணவு அருந்துவதிலும் உடனாய் இருக்காங்க. இருக்காங்கல்ல, இப்படி இருப்பதுதான். இப்ப அது மாதிரி இல்லையா, எந்த விளையாடுதலும் அப்படிதான் நடத்துறாங்க. அப்ப ஒன்றாயும் இருப்பது அதோடு ஒன்றி இருப்பது சிந்தனையாகவே. இப்ப நமக்கு அப்படி கிடையாது, முடிஞ்சு போச்சு சொன்னாலும் சரி, 4 மணிக்கு முடிஞ்சு முடிஞ்சு போச்சா சரி ஐயா, அப்புறம் எப்படி ஏன்னா இருந்து காலில் போலாமா மாலில் போலாமா புறப்படுறதான் பார்ப்போம். ஆனா அவர்களுக்கு இந்த சாமான்லாம் சரியா வந்தாச்சா மீண்டும் தெரியுது, அங்க மீண்டும் கொண்டு வைக்கணுமே இல்ல விளக்கு அங்க இருந்து என்னாச்சு. ஆகி இந்த மாதிரி நடத்துகின்றவர்களுக்கு அந்த ஒன்றாயின்னா சிந்தனையே ஆக இருப்பார். இப்படி நமக்கு ஒரு எடுத்து ஒரு செயலை செய்கின்றவர்களுக்கு இப்படி எல்லாம் இருக்க வேண்டுமானால் அகில உலகத்தையும் ஆட்டி வைக்கின்ற பெருமான் எப்படி இருப்பான்? ஒன்றாய் பேராய் உடனாய் இருப்பான் அல்லவா. அப்ப அவனுடைய இயக்கத்தினால் இவை அனைத்தும் நடக்கின்றன. அவையே தானியாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கமின்றி. 2nd வருது. இப்படி முற்றுமாகி நின்றான் வேறும் ஆனான் என்று சொல்லி அருமையான சித்தாந்த கருத்தையும் நமக்கு சொன்னார்கள். இப்படியாக இருப்பதில் நாம் இப்பொழுது 8th பாட்டுக்கு செல்கிறோம். என்ன இருக்குது? மயங்குமாயம் வல்லராகி வானினோடு நீரும் இயங்குவோருக்கு இறைவனாய இராவணன். அடியப்பா, அங்கே ராவனை பற்றி அவனுடைய அவன் எப்படி அரசனாக இருக்கிறான் என்பதை போறப்போக்கூட சொல்லி வச்சார். மயங்குமாயம் வல்லராகி, எல்லா பயிலும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மாயையில் வல்லவன். என்ன பண்ணுவான்? நேருக்கு நேர் போர் செய்வான். பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா மாயமா மறைஞ்சு போடுவான். ஏற்று போனவனு எட்டு போனவனு ஆளா இருந்து செய்வான். இந்த மாதிரி மாயை வல்லவர்கள் வல்லதான், மாயை வல்லவர்கள் அது ஒண்ணும் சரி, மாயை வல்லவர். அடுத்தது மாயமாயும் மயங்குமாயும் வல்லராகி வானினோடு நீரும் இயங்குவோருக்கு இறைவனாயினர். மேலுலகம் கீழுலகம் எல்லாமும் அவன் ஆட்சியில் இருந்தது. பாருங்கம்மா, அனுமன் போய் பார்க்கலாம், அதுல அந்த சொல்லிட்டே போறான். நான் இந்த இடம் தான் யாரும் தேடல, இந்த அசோகவனம் இதை நான் தேடுகிறேன். தேடி எங்கள் பிராட்டி கிடைத்து விட்டால் மீண்டும் போய் ராமண்டத்தில் சொல்லுவேன். ஒரு கால் அது மாதிரி இல்லையானால் நான் எங்கள் ராமன் நான் பார்க்க மாட்டேன். இல்லைங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு எங்கள் ராமபிரான்ட்ட போக மாட்டேன். என்ன செய்வேன் தெரியுமில்ல, சும்மாலாம் போயிட மாட்டேன். இப்படி என்ன செய்வேன் என்ன? கம்பர் பெருமான் அதெல்லாம் பேசினார். மாடு நின்ற அம்மணி மலச்சோலையை மருவி தேடி இவ்வழி காண்பனேல் தீரும் என் திருமை. இந்த ஒரு இடம் தான் பாக்கி இருக்குது. நீங்க எங்க பிராட்டியை கண்டுட்டேன், நான் உண்மையா ராமபிரானுக்கு அடியவன் அடியவன் தான். காணல நான் அடியவனா இருந்த தண்டம்னு அர்த்தம், பயனில்லைன்னு அர்த்தம். ஊடு காண்கிலன் ஏனில், இங்கேயும் நான் ஒரு கால் எங்கள் பிராட்டியை காணாவிட்டால் என்ன செய்வேன்? பின்னர் உரியது ஒன்றில்லை, வேற ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் தேடியாச்சு. ஆனால் நான் இறப்பேன், இறப்பேன்னா நான் மட்டும் இறந்துட மாட்டேன். இவ்விலங்கள் மேல் இலங்கையை மீட்டி வீடுவேன். நம்ம தேங்காய் என்ன பண்றோம் ஆண்டவனுக்கு உடைக்கும் போது என்று கேட்டா, மேல ஒவ்வொன்னா உரிச்சிட்டு மேல வச்சுக்கிட்டு ஒரு தட்டு தட்டுனா ரெண்டா போடுது. அது போல இந்த இலங்கைங்கிற தேங்காய இந்த பக்கத்தில் இருக்கிற மலைங்கிற கல்லுல ஒரு மோதி மோதி குளிச்சுட்டு பிறகுதான் நான் இறப்பி. அப்படி சென்றவன் அப்படி உள்ள எல்லாம் போய் பார்க்கலாம். இதோ இலங்கை, அங்கேயும் அவர் ஒளிய ஒளியும் தான் இலங்கை அப்படியே போயிட்டு இருக்க. பார்த்தா எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஐயா இந்த இந்த இங்க வந்து மின்னல் மின் வந்து எப்பவும் வேலை செய்யுமான சிவசிவ வேலை செய்யாதுன்னு ஒரு இடம் உண்டா? அதெல்லாம் உங்க தமிழ்நாட்டில் பார்த்துங்க, மின்கட்டெல்லாம் எப்பவும் இயங்கும்னா எப்பவும். அதே போல ஓரத்தில் பார்த்தா ஒரு தூசி துப்பு இல்லை, அப்படி அருமையா தண்ணீர் அவ்வளவு அழகா வசதி. இதெல்லாம் பார்த்தா இடியப்பா இலங்கையினுடைய வளத்தை பார்த்தா
செல்வமோ அது. அவன் வரத்தினால் பெற்றதினாலே அவன் பெற்ற செல்வமோ அது, அருமையான வளமா இருக்கு. ஆனால் திறனுக்குரிய ஒரு பெண்ணை எடுத்து அழைச்சிட்டு வந்து அவளை கற்பழிக்க நினைக்கிறது இருக்குதே, அது மடத்தனத்துல மடத்தனம் இல்ல. அவன் தீமையோ இது. ஒரு பக்கம் வளமான நாடு இருக்கிறது, நல்ல வார்த்தை பிரியா, ஆனா அவன் நடந்து கொள்ற முறை என்னமென்னு கேட்டா ஒரே கொடுமையான தீமையா இருக்கு. செல்வமோ அது, அவர் தீமையோ இது. அல்லினும் பகலினும் அமரர் ஆட்சிவார். இரவு பகல் அங்க என்னன்னு கேட்டா, சாதாரணமா பியூனா இருக்கிறதுல இருந்து, தெரு கூட்டுறதுல இருந்து, தண்ணி திருவதுல இருந்து, யாருன்னு கேட்டா எல்லாம் தேவர்கள் வேலை செய்யறாங்க. ஏன்னா அப்படி உணர்ந்து வச்சுதான். இப்படி இருக்கிறாணி ஒல்லுமோ ஒருவர்க்கு ஈது. இப்படி ஒரு பெரிய பேரரசு நடத்துறது எவனுக்கு முடியும்? ராவணனுக்கு தான் முடியும் அல்லவா என்று சொல்லிட்டு அப்புறம் வந்தான். ஒரு திணறு திணறு என்ன தெரியுமா, என்னதான் இருக்கட்டுமே, வெல்லுமோ தீவினை அறத்தை மெய்மையால். என்னதான் ஆயிரம் இருந்தாலும் இந்த திறன்மனை நயத்தல்ங்கிற ஒரு தவறு இருப்பதனாலே இந்த இலங்கையும் சரி இவனும் சரி அழிந்தே தீருவார் என்று முடிவுக்கு வந்தான். தீவினை போய் அறத்தை வெல்லுமா? வெல்லாது என்றெல்லாம் அனுமன் வாயிலாக கம்பர் பெருமான் சொல்வார். அது போல இங்கே இந்த ராமன் எப்படி இருக்கிறானா, இந்த மண்ணுலகத்துக்கு மட்டுமல்ல விண்ணவர்கள் எல்லாம் ஆட்பட செய்யலாம். மயங்கு மாயம் வல்லராயி வானினோடு நீரும் இயங்கு ஒரு இறைவனாய இறைவன் இராவணன். நம்ம கம்பர் விழாவில சொல்றேன், வேலூர்ல ஒருத்தர் கம்பர் விழா நடத்துறாரு, எங்க நடத்துறாங்க அவர் என்ன கேட்டீங்க, கம்பர் விழாவில வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு தலைப்பை பேச சொல்லுவார். என்னன்னு கேட்டா, கம்பராமாயணத்தில் சைவ சித்தாந்தம் பேசுங்கய்யா, ஊரெல்லாம் திட்டுவாய்யா நம்ம அப்படின்னா சரி இல்ல பேசுங்க பேசணும். இந்த வரம் என்ன பண்ணுமா, இந்த வரம் என்ன பண்ணுங்க, திருமுறையில் ராமன் எப்படி, திருமுறையில் சீதை எப்படி, அப்படி பேசணும். சொல்லப்படுகிறது ஆங்காங்கெல்லாம் சொல்லப்படுது, தேடி எடுக்கணும் எடுக்கணும். எனவே இப்ப இங்க ராமனை பற்றி சொல்லுவது இங்க என்ன சொன்ன, மயங்கு மாயம் வல்லராகி மாயத்தில் மிக வல்லவர்கள். அதனாலதான் என்ன பண்ணா மாறு வேடம் போட்டு போனான். மாறு வேடம் நம்மளால முடியுமா? நீங்க வேணா வேஷமா வேணா துணியை தூக்கிட்டு வேற உடம்பை மாத்திட்டு போலாமே தவிர, ஆனா ராவணன் மான்னா மானா போக முடியும், அல்லது அப்புறம் அரக்கன்னா அரக்கனா போட முடியும், அல்லது ராமன் போல நடிச்சு ராமனாகவே நடிக்க முடியும். இப்படி எல்லாம் மாயம் வல்லவர்கள். அப்படி இந்த மாயத்தில் வல்லவர்கள் எல்லாம் தவத்தினால்தான், எல்லாம் தவம் தான் அல்லவா. மயங்கு மாயம் வல்லராகி வானினோடு நீரும் இயங்குவோருக்கு இறைவனாய இராவணன் என்று சொல்லி இப்படி எல்லாம் சொன்னார். சரி, அவன் தோளை நெறித்த நம்முடைய பெருமான் வீற்றிருப்பது முதுகுண்டமி. எட்டாம் பாட்டு ஒன்பதுல ரெண்டு பேர் காண முடியாது, யாரு, நான்முகனும் மாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்தாவது பாட்டுல அந்த சமணர்கள் செயல் சொல்லப்பட்டிருக்கு. பதினோராவது பாடல் நமக்கு இந்த பின்னிருந்தடி கிடைக்கவில்லை. அதனால என்ன கேட்டா, ஞான சம்பந்தர் தம்மை சொன்ன வரைக்கும் தெரியுது, அப்படிப்பட்ட சம்பந்தர் சொன்ன அந்த பதிகத்தை பாடுவார்க்கு இன்ன பயன் சொல்லி இருக்கணும், அந்த ரெண்டு வரி கிடைக்கல. மொய்த்துவானோர் பல்கணங்கள் வணங்கும் முதுகுண்டை. தேவரெல்லாம் வந்து வழிபாடு செய்கின்ற எங்களுடைய திருமுதுகுண்டம். சரி, அதுல பித்தர் வேடம் பெருமை என்னும் பிரமபுரத்தலைவன். பித்தர் வேடம்னர் யாரு, பித்தர் பெருமான், பித்தா பெரிசூடி அல்லவா, பித்தனாக இருக்கிற பெருமானுடைய அந்த பெயரையே நினைத்துக் கொண்டிருக்கிற ஞான சம்பந்தன், அவ்வளவுதான். இனி இந்த ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பதிகத்தை சொல்லுவாருக்கு இன்ன நன்மை வரும் என்ற ஒன்றை பின்னிரண்டடியில் இல்லை. இதெல்லாம் நாம் செய்த தவக்குறைவுகள், ஆதலால் அந்த இரண்டடியோ நின்று இப்படி இந்த அருமையான பதிகத்தை பாடிய நம்முடைய சம்பந்தர் இன்னும் அங்கிருந்தே மெய்த்தாறு என்று சொல்லுகின்ற மேகராக குறிஞ்சி பதியத்தையும் பாடுகிறார். மெய்த்தாறு

வாசுபதம் புரிந்தளித்த புராணர் கோயில் காரின் மலே கடிபொழில்கள் கனிகள் பல மலர்ந்து கயமுயங்கே மூரி வளங்கிளர் சென்றல் திருமுந்தில் பூந்துலவும்.

மிக்க விதாதாவினொடு விதி வழியே தண்டித்த விமரர் கோயில் கொக்கினிய கொடும் வருக்கை கதறி கமகுயதெங்கில் குவைகள் சோலே முக்கணியின் தாரொழுகே தேருலரா நீழ்வயல் தூள் முதுகுன்றமே வெம்மை மிகு புறவான மிகை செய்ய விரலகில் தேவின்னுள்ளோர்கள் செம்மலரோன் இந்திரன் மாள் சென்றிறப்ப தேவர்களே தேரதாக மைமருவு மேருவிலும் மாசுடனியறிகால் வாழியாக மும்மதிலும் நொடியளவில் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே இடையுமேவு கலையல் என்றிழையாய் ஒரு பாலாய் ஒரு பாலில்காது முழைமேவும் உரியுடுத்த ஒருவன் இருப்பிடம் என்பது உம்பரு ஓங்கு கழை

0: கரையறவும் மரியமோதியே. தகையாரம் வரம்பிடறி சாலிகள் நீர்வளை சாயப்பாய்ந்து முகையார் செந்தாமரைகள் முகமரத வயல் தழு முதுகுன்றனே. அரங்கு
1: விலக்கி முத்து உழைப்பே முதுகுன்றமே. கதிரொளிய நெடுமுடி பத்துடைய கடல் இலங்கை அருகோன் கண்ணும் வாயோ விதிரொளிய கனல் பிறங்க பெருங்கையிலை மலையை நிலை பெயர்த்த ஞான்று மதில் அழகைக்கு இறைமுறல மலரடி ஒன்று ஊன்றி மறைபாட அங்கே முதிரொளிய சுடர் நெடுவாள் முன்கியந்தான் வாய்ந்தபதி முதுகுன்றமே. பூவார் பொற்ற விசின் மிசை இருந்தவனு

ஆழ்ந்தும் உரநாடி உண்மை காண தேவாரும் திருவுருவன் சேரும் மலைய செழுநிலத்தை மூட வந்த மூவாத முழங்கொலினேர் கீழ்தாழ மேலுயர்ந்த முதுகுன்றமே மேனியில் சீவரத்தாரும் விரிதறிதட்டுடையாரும் விரவலாக ஊனிகளாய் உள்ளாதும் கொள்ளாதும் உள்ளுணர்ந்து உய்மின் தொண்டே ஞானிகளாய் உள்ளார்கள் நான் மறையை முழுது உணர்ந்து ஐம்புலன்கள் செற்றே மோனிகளாய் முனி செல்வரே தனித்திருந்தே தவம் புரியும் முதுகுன்றமே முழங்கோலே முத்தாரே வலம் செய்யும் முது சமைத்த பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: சிச்சபே சா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு அனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. வரந்திடு பொய்கை முன் நிரம்ப மற்றவன், உறைந்திடு முதலை வந்துதிப்ப அன்னதால், இறந்திடு மகன் வளர்ந்தெய்த பாடல் ஒன்று, அறைந்திடு சுந்தரன் அடிகள் போற்றுவான். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்காலல்களை என்னுடைய மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்கிக் கொண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கலல்களை உக்கரணங்களால் போற்றி, அருமையான முறையிலே பிறவி பயன் பெறுவதற்காக இறை சிந்தனையில் நம்மை நாளும் திளைக்க வைத்துக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் அடியார்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு பணிகின்றேன். திருச்சிற்றம்பலம் பல வகையிலே நமக்கு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அள்ளி அள்ளி வழங்கி இருக்கின்றார்கள் சாத்திர கருத்துக்களை. திருவருளும் குருவருளும் நமக்கு எந்த அளவில் துணை செய்கின்றதோ அதையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். அவருடைய வரலாற்றினை நாம் பார்க்கின்றோம். சிறு குழந்தையாக ஆதிசைவர் குலத்திலே அவதரித்தார் என்றும், மன்னவரால் வளர்க்கப்பட்டார் என்றும், 16 வயதிலே புதூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய பெண்ணோடு மனம் பேசப்பட்டது என்றும், அந்த நடக்காத திருமணத்துக்குள்ள விஷயங்களை பூரா அவ்வளவு அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கும் பெரிய புராணத்துல. ரொம்ப அருமையா இருக்கும். இப்படி அப்படி நடந்து ஒரு கல்யாணம் நடந்தா எப்படி இருந்திருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆக அப்படி எல்லா சடங்குகளும் நடந்து அந்த நிறைவான நேரத்துல சுவாமி கிழவேதியராக வந்து அதை தடுத்தார். இப்ப இவருக்கு ரொம்ப அவர் மேல கோபம், நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏன் தடுத்தார்னா, இவர் தான் அவற்ற விண்ணப்பம் வச்சுட்டு வந்திருப்பாரு. ஆலால சுந்தரராக கைலாயத்தில் இருந்தவரை திருத்தொண்ட தொகை தந்தருள வேண்டும் என்பதற்காக கமலினி அணிந்ததையார் மேல அவங்க பார்வை படும்படி வச்சு, அவங்க பார்வையும் இவர் மேல படும்படி வச்சு, இது காரணமாக ஒரு பிறவியை தருகிறேன் என்று பூலோகத்துக்கு அனுப்புறேன் சொல்லும் பொழுது, மையல் மானுடமாய் மயக்கும் பொழுது, ஐயனே என்னை தடுத்தாட்கொள்ள விடும், இவர் தான் விண்ணப்பம் வச்சுட்டு வந்தார். ஆக கைலாயத்தில் இருந்த ஒருத்தர் சாமானியமான ஒரு லௌகீக வாழ்க்கை வாழ்ந்து விட கூடாது, அவர் இந்த ஊரில் அந்த உலகத்துல அவதரிச்சதோட நோக்கம் அது இல்லை என்பதால் இறைவன் அவருக்கு கொடுத்த வாக்குப்படி வந்து அவரை தடுத்தாட்கொள்கின்றார். அப்ப இவர் அவருக்கு யாராவது ஒரு அந்தனருக்கு அடிமையாக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறதும், நீ சரியான பித்தனான்னு கேட்கறதும், ஓலையை கிழிச்சு போடுறதும், அதுக்கப்புறம் வழக்காடுறதும், இப்படியாக பலதும் நடக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுதான் இறைவன் வந்து அவரை நமக்கு உணர்த்தணும், உணர்த்துற வரைக்கும் நாம இப்படித்தான் இருப்போம், இந்த பூலோகத்துல வந்தால் இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் உதாரணங்கள். அப்புறம் சுவாமி எப்போ இவர் ஆட்கொண்டாரோ, அதான் மனத்து உன்னை வைத்தாய், என் மனசுக்குள்ள நீ உன்னை வச்சுட்ட அப்படின்னு சொல்றாரு முதல் பதிகத்துல முதல் பாடல்ல. அப்படி இறைவன் உள்ளே இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால், அதுக்கப்புறம் நான் உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமேனு அடுத்து பாடுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சோம். சரி, இத்தகைய விஷயங்கள்லாம் நடந்த பின்பாக இவர் அங்கே இருந்து எங்கிருந்து தடுத்தாட்கொள்ளப்பட்ட பின்பு திருவண்ணைநல்லூர்லையும் மீண்டும் திருநாவலூரையும் வழிபடுகின்றார். வழிபட்டு அங்க வந்து அந்த பெருமான்ட்ட எங்க வர்றாரு, திருத்துறையூருங்கிற தலத்துக்கு வர்றார். நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது, இந்த உயிர்கள் முக்தி அடையணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தவம் பண்ணணும், தவமும் தவம் உடையார்க்கே ஆகும் அப்படிங்கிறது நமக்கு முன்னோர்களுடைய வாக்கு. முன்பு செய்தவத்தின் ஈட்டம் என்று பெரிய புராணத்திலையும் வருகிறது என்று பார்க்கின்றோம். அப்போ பல பிறவிகள்ல செஞ்ச தவத்தோட ஈட்டத்தால், ஏன்னா வினை எவ்வளவு ஈட்டுறோமோ அந்த அளவுக்கு தவமும் ஈட்டணும். வினை ஈட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் ஈட்டுறோம், ஆனா தவம் ஈட்டணும் சொல்லியிருக்காங்க, அதை எந்த அளவுக்கு நம்ம ஈட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு திருவருளும் குருவருளும் நமக்கு துணை செய்வதுதான். சரி, இப்போ தவம்னா என்ன? காட்டுக்கு போறதா, பஞ்சாக்னிக்கு நடுவுல நிக்கிறதா, கழுத்தளவு நீர்ல மூழ்கி இருக்கிறதா, காவி உடுத்துறதா, நிறைய ஜடையும் தாடியும் வச்சுக்கிறதா, அப்படிலாம் பார்த்தோம்னா கிடையாது. அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, தவமே இல்லையான்னா இதெல்லாம் தவத்தோட அங்கங்கள். அப்ப தவம் அப்படின்னா மெய்த்தவம், உண்மைத்தவம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் எதை சொல்கிறது என்றால், சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியா, இந்த மூன்றினால் கிடைக்கக்கூடிய சரியகிரி யோகத்தால் கிடைக்கக்கூடியது ஞானம், அதையும் சேர்த்து நாலாவது நெறியாக சொல்லுவதுதான் மரபு. சரி, அப்படி அந்த தவம் வேணும், இப்படிலாம் தவம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத விஷயம். அடுத்து தெரியணும், தெரிஞ்சதோட மட்டும் இல்லாம அது புரிந்து அதுல ஒழுகணும், அதை பின்பற்ற வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இறைவன்ட விண்ணப்பம் வைக்கணும். எது எதுக்கோ விண்ணப்பம் வைக்கிறோம், ஆனா தவம் செய்ய வேண்டும் என்பதற்கு இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்பதை அழகாக அப்படி விண்ணப்பம் வைத்து வாழ்ந்து காட்டியவர் தான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அழகா அந்த திருத்துறையூர்ங்கிறதுல நமக்கு ரொம்ப நல்ல, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், திருத்துறையூர் தான் நமது அருளந்தி சிவாச்சாரியார், சகலாகம பண்டிதராகிய அருளந்தி சிவாச்சாரியாருடைய திருத்தலம். அந்த தலத்துல உள்ள இறைவனை போய் வணங்கும் போது இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. மகுடமே அதுதான், மகுடம்னா அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலின் நாலாவது வரியிலையும் ஒரே விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கும். இதுல என்ன கேட்கிறாரு, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறிய, முதல் பாட்டுல. அதை தொடர்ந்து அந்த முதல் சொல்லு விழிச்சல் மட்டும்தான் மாறும், அத்தான்னு மாறும், எந்தாயின்னு மாறும், அண்ணல்னு மாறும், ஐயான்னு மாறும். ஆனா எல்லாத்துலயும் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியங்கிறது தான் அந்த பதிகத்தோட மகுடம். நான் அன்றே சொன்னது போல இது போன்ற பாடல்களை எல்லாம் நாம் பஞ்ச புராணத்திலே படிக்க வேண்டும். பதிகமாகவும் படிக்கணும், முற்றோதுதல்ல அல்லாம இதெல்லாம் நீங்க வந்து இந்த பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க பஞ்ச புராணம் அதை அனுஷ்டானம் பண்ணினாலும் சரி, அல்லது சிவபூஜை பண்ணினாலும் சரி, இல்ல அப்படின்னா திருக்கோயில போய் தரிசனம் பண்றீங்க அப்ப பஞ்ச புராணம் பாடுறீங்களா, என்ன செஞ்சாலும் சரி நீங்க அதை பாடுறத ஒரு வழக்கமாக்கி கொள்ளலாம். அப்படி செய்தால் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். சரி, அப்படி அவர் வேண்டுகின்றார். அப்படி அவர் வேண்டின உடனே அவருக்கு தவநெறி கிடைத்தது. அந்த தவநெறி சார்பில் அவர் எங்கெல்லாம் வாழ்ந்தாருங்கிறது அவருடைய வாழ்க்கையே நமக்கு அழகா எடுத்துக்காட்டும். சரி, இப்ப நம்ம பார்த்தோம் நான்கு நெறின்னு பார்த்தோம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ட்டு. இந்த நாலு நெறியில்தான் நாம் இறைவனை சென்று அடைய முடியும் என்று சைவ சித்தாந்தம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது. அதுல அந்த சரியைய வந்து தாச மார்க்கம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவோம், தாத மார்க்கம் அப்படின்னு சித்தியார்ல பாட்டு துவங்கும் போது துவங்கும். அடுத்து அதை வந்து நம்ம அடிமை நெறி அப்படின்னு சொல்லலாம் நமக்கு புரியறதுக்கு. இரண்டாவதாக வரக்கூடியது அதாவது கிரியை, அது வந்து எப்படின்னா சர்ப்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம், மகன்மை நெறி அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதா இருக்கக்கூடியது தோழமை நெறி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து சக மார்க்கம், சகா இல்லையா, சகான்னா யாரு, தோழன், அதனால சக மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாலாவதாக உள்ளதுக்கு சன்மார்க்கம் அப்படின்னு பேரு, அது காதன்மை நெறி என்று சொல்லப்படும், அதான் ஞானம். இந்த நாலு நெறிகளையும் பிற்காலத்துல சித்தாந்தத்துல இதனாலும் சொல்லப்பட்டிருக்குனாலும் அதை அவற்றால் காலத்துக்கு முந்திய நமது சமயக்குறவர்கள் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். சரியை நெறிக்கு அப்பர் சுவாமிகளும், கிரியை நெறிக்கு ஞானசம்பந்த பெருமானும், யோக நெறிக்கு நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், ஞான நெறிக்கு நமது மணிவாசக பெருந்தகையும் வழிகாட்டியுள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்ப யோக நெறியில நின்றவர் யாரு, நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப இந்த யோக நெறியை பத்தி பார்க்கும்போது நம்முடைய ஞான நூல் யோக நெறியை பற்றி என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கலாம். மிக அழகாக சித்தியாரிலே, சகமார்க்கம் புலன் ஒடுக்கி தடுத்து வழி இரண்டும் சலிப்பற்று முச்சதுரம் முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும் பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேல் ஏறி அலர் மது மண்டலத்தின் முகமார்க்க அமுது உடலம் முட்டத் தேக்கி முழு சோதி நினைந்து இருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க யோகம் முற்றும் உளத்தல் உழந்தவர் சிவன் தன் உருவத்தை பெறுவர் என்று அருமையான முறையிலே நமக்கு நம்முடைய அருளஞ்சி சிவாச்சாரியார் வலியுறுத்தி இருக்கின்றார். தோழமை நெறி என்றால் அதனுடைய இலக்கணமும் பயனும் என்ன, அதாவது யோக மார்க்கம் சகமார்க்கம் யோக நெறி என்று சொல்கின்றோமே, அதை ஏன் பின்பற்ற வேண்டும், அதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். ஒரு ஐயம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெறி பிடிக்குது, நாட்டம் இருக்குது. இந்த யோக நெறின்னு சொன்னவொடனே நிறைய பேர் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன் தேவை என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். சரி, இந்த பாடல் அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகமார்க்கம் இல்ல தோழமை மார்க்கம் அப்படிங்கிற யோக நெறி என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல புலன்களை ஒடுக்கணும், அப்புறம் வழி வழினா காற்று, வழி இரண்டும் சலிப்பு அற்று. அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேலே செல்லும் வாயு கீழே செல்லும், மேல் நோக்கி செல்லக்கூடியது கீழ் நோக்கி செல்லக்கூடியது அடக்கி சுழுமுனை வாயில் வாயுவை செல்லும்படி நிறுத்தி மனத்தை வந்து விஷயங்கள்ல எல்லாம் போக விடாம திருப்பி அந்த ஒவ்வொரு, அதாவது ஆறு ஆதாரங்கள் இருக்கு, அதுல உள்ள அடையாளங்களை உடைய அந்த ஆதாரங்கள், அதுல எழுத்துக்கள் இருக்கும், அந்த ஆறு ஆதாரங்களுக்கும் அதிதெய்வங்கள் இருக்காங்க, அதிதேவர்கள் அதிதெய்வங்கள் சொல்லலாம், அவங்கள தியானிச்சு அப்படியே வழிபட்டுட்டே வந்தோன்னா அந்த ஆறு ஆதாரங்களிலும் சிவபெருமானை வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அஜபாசக்திய வந்து மேலாகிய பிரம்மரந்தரம் அளவும் அந்த அசபையோடு சென்று அணைந்து பிரம்மரந்தரத்துல இருக்கக்கூடிய தாமரை முகையை மலரம்படியா செஞ்சு அந்த தாமரை மலரோட தாதுக்கள்ல உள்ள சந்திர மண்டலத்தை மூலாக்னியால இழக பண்ணி அந்த மண்டலம் வழியாக ஒழுகக்கூடிய அமிர்தத்தை தேகம் முழுதும் பரப்பி பூரண பிரகாசத்தை தியானிப்பது நமக்கு யோக நெறி என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படின்னா, வினைகள் கெடுவதற்கு இது மிகவும் நமக்கு துணை செய்கின்றது. யமம் நியமம் அப்படி வரிசையா சொல்லிட்டே வரலாம், எட்டு விஷயங்கள் யமம் நியமம், அடுத்து அது வரிசையா நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். எட்டு விஷயம் அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிபாடு வந்து அகத்தொழில் அளவிலே இல்லையா, சிவபெருமானுடைய அருவத்திருமேனிக்கு நம்ம செய்யக்கூடியது அப்படிங்கறது பாக்குறோம். இந்த நெறியில் நின்று ஒழுகுபவர்கள் சிவ சாரூபத்தை அடைவார்கள் என்று பார்க்கின்றோம். இப்போ இது என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம திருப்பியும் இங்கே பார்க்கலாம். முதல்ல புலன் ஒடுக்கம் சொல்லியிருக்கு இல்லையா, புலன்களை ஒடுக்கணும், மூச்சு காற்ற உள்ள இழுத்து விடுதோம் இல்லையா, அதை தடுத்து மனசு வந்து அலபாயுது, இந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டும். அப்படி ஒருநிலைப்படுத்திட்டு உடம்புல ஆறு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மூலாதாரம் முதலிய அந்த ஆறு ஆதாரங்கள் வழியாக அப்படியே வழிபட்டுட்டே வரணும். வழிபட்டுட்டே வந்து இங்க வந்து சந்திர மண்டலத்துக்கு வந்து பிரம்மரந்திரத்துல அந்த அமிர்தம், அந்த அமிர்தம் வந்து மீண்டும் நம்ம உடம்பு அது கலப்பதாக எண்ணி வழிபாடு செய்யணும். அப்படி செய்வதால் என்ன ஆகுது அப்படின்னா, உடல் முழுதும் நிரப்பி நிறை ஒளியாக விளங்கக்கூடிய இறைவுடனுடன் இறைவனோடு ஒன்றி சமாதி கூடுதல்னு பேர் அதுக்கு. இந்த மாதிரி செய்யற வழிபாட்டுக்கு சமாதி கூடுதல்னு பேரு. அப்படி செஞ்சா அதான் அந்த வினை கெடுவதற்குரிய அட்டாங்க யோகம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிவசாரூபம் அப்படின்னா இறைவனுடைய திருவுருவத்தை பெற்றவர்கள், அது போன்ற தோற்றத்தை உடையவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பாடலின் கருத்தை இப்போது நாம் சிந்தித்தோம். இதுல என்ன கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்றால், நாம் இழுக்கின்ற பிராணவாயுவானது எப்போதும் வெளியே உள்ளேயும் போகும் வெளியும் வரும், இப்படியே இருக்குது. வெளியே வரக்கூடியது ரேசகம் என்றும் உள்ளே செல்வது பூரகம் என்றும், வெளியே செல்வதை மேல் நோக்கி செல்லும் போது இல்லையா, மேல் நோக்கி செல்லும் வாயு அதுல வந்து வெளியே வெளியே மேல் நோக்கி செல்லக்கூடிய வாயு வந்து நிசுவாசம் அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளே செல்லும் போது கீழ் நோக்கி செல்லும் போது உசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வாயுவை இவ்வாறு செல்ல விடாமல் தடுத்து அடக்கிறதுக்கு கும்பகம் அப்படின்னு பேரு. நம்ம அனுஷ்டானம் எல்லாம் பண்ணும்போது, பிராணாயாமம் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு கத்து கொடுப்பாங்க. எப்படி நாம் சுத்தி பண்ணிட்டு வாயுவை உள்ள இழுத்து எவ்வளவு நேரம் இழுக்கணும், எவ்வளவு நேரம் உள்ள இருத்தணும், திருப்பி எவ்வளவு நேரம் வெளியே விடணுங்கிறதுலாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அங்ஙனம் அந்த சுழுமுனை நாடி வழியாக அப்படியே அகத்தே வந்து ஒரு அடையாளத்தோடு, இறைவனுக்கு ஒரு அடையாளத்தோடு அப்படியே மனசோட கூடி நிறுத்தி பழகணும். அதுதான் நமக்கு இந்த யோக நெறி என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆறு ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக கீழே இருக்கக்கூடிய ஆதாரம் வந்து மூலாதாரம் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு முக்கோண வடிவம், அதுல நாலு இதழ் உடைய தாமரை இருக்குது. அந்த செந்தாமரையில நாலு எழுத்துக்கள் இருக்குது. அதற்கு அதிதெய்வம் வந்து விநாயக பெருமான். அடுத்து சுவாதித்தானம், அடுத்த ஆதாரம். அது வந்து அறுகோணமா இருக்குது. அது ஆறு இதழ் தாமரை, அதுல ஆறு எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து பிரம்மதேவர். அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஆதாரத்துக்கு பேரு மணிபூரகம். அதோடைய வடிவம் வந்து வட்டம். பத்து இதழ்களை உடைய தாமரை அந்த இடத்துல இருக்கு. அதற்கு அதுல பத்து எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து விஷ்ணு. அடுத்து அநாகதம், அதாவது இருதய கமலம், அது வந்து முக்கோண வடிவம். அங்க பன்னெண்டு இதழ் தாமரை இருக்கும், அதுல பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கும். அதற்கு அதிதெய்வம் வந்து ருத்ரன். அதற்கு அடுத்தபடியாக விசுப்தி, இந்த கண்டம். இதுல பதினாறு இதழ் தாமரை இருக்கும், அதுல பதினாறு எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து மகேஸ்வரன். அப்புறம் புருவ நடு, ஆக்ஞா சக்கரம்னு சொல்லுவோம், ஆக்கினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ரெண்டு இதழ் தாமரை இருக்கு, செந்தாமரை, அதுல ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து சதாசிவம். அப்ப இந்த ஆறு ஆதாரங்களையும் ஆதனமாக கொண்டு அதற்கு மேல் இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்துல ஆயிரம் இதழ் தாமரைகளை உடைய மலரின் மேல இங்க யார் இருக்கா, பரமசிவன் எழுந்தருளி இருப்பார். அப்ப அவரை இங்க இருக்கிறாரு. இந்த இடத்தின் மூலமாக படிப்படியாக வழிபட்டு வழிபட்டு மனம் ஒன்றி வழிபட்டு இங்க போய் அவரை தரிசிக்கிறது தான் நமக்கு யோக நெறி அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த அசபைங்கிறத நாத வடிவில் இருக்கும். நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சவங்க எல்லாம் இதெல்லாம் விளக்கங்கள்லாம் கேட்டிருந்திருப்பீங்க. அதாவது குண்டல்னி சக்தியோட சொரூபத்தை அது குறிக்குது. இப்ப அட்டாங்க யோகம்னா என்ன? இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு எட்டு வகையா இருக்கு. இதுல இயமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, கொல்லாமை, உண்மை கூறல், களவு செய்யாமை, பிறர் பொருள் விரும்பாமை, இந்திரியங்களின் விஷயங்களில் செல்ல ஒட்டாது அடக்குதல், இதெல்லாம் இயமம் என்று சொல்லப்படுகிறது. நியமம்னா என்னது? தவம், சுத்தம் உடைமை, தத்துவ நூல் ஆராய்தல், பெற்றது கொண்டு மகிழ்தல். அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது செய்யல, இது செய்யலன்னா நம்ம புலம்பவே வேண்டாம். வகுத்தான் வகுத்த வகைதான். அவர் நமக்கு என்ன, நம்மளோட விருப்பம் என்னவாவோ இருக்கலாம், அவர்கிட்ட நம்ம என்னெல்லாமோ கேட்டிருந்திருக்கலாம், ஆனா அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதுதான் நமக்கு வகுக்கப்பட்டது, நம்முடைய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப நமக்கு கிடைத்தது. அதனால பெற்றது கொண்டு மகிழ படித்துக் கொள்ள வேண்டும், அது நியமம். அப்புறம் தெய்வத்தை வழிபடுறது நியமமா வழிபடணும், தினந்தோறும் வழிபடணும், நியமமா வழிபடணும். அடுத்து ஆதனம், அதாவது உட்கார்ந்திருக்கிற நிலை வந்து ஆசனம் சொல்றது, ஒவ்வொரு வகையா மாறுபடும். அது அனுசந்தானம், அதாவது இடையறாமல் சிந்திப்பதற்கு எது சுகமா இருக்கோ அப்படி உட்கார்ந்திருக்கிறதுக்கு ஆதனம்னு பேரு. பிராணாயாமம்ங்கிறது மனத்தை வந்து புறத்துல செல்ல விடாம தடுக்கிறது. தாரணை அப்படிங்கிறது மனத்தை அகத்துல ஓரிடத்துல நிறுத்துறது. தியானம்னா வழிபடு கடவுளோட வடிவத்தை, அதாவது மூர்த்தியோட சொரூபத்தை மனசால பாவிச்சு சிந்திக்கிறது தான் நமக்கு தியானம்னு சொல்லியிருக்காங்க. சமாதி அப்படிங்கிறது மூர்த்தியுடைய தோற்றம், அப்புறம் சிந்திப்பதாகிய தொழில், அப்புறம் சிந்திக்கின்ற நாம், இந்த பேதங்கள் எதுவுமே இல்லாம இரண்டர கலந்து நிற்கும் நிலை, இதைத்தான் தோழமை நெறி சமாதி கூடுதல் இல்லையா, நெட்டை கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆக இது எல்லாம் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர் தான் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்போ இப்படி நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இவர் எங்ஙனம் எல்லாம் தன்னுடைய அனுபவமாக பல பாடல்களிலே நமக்கு தந்திருக்கிறார் என்று இப்போது நாம் பார்க்கலாம். மிக அழகாக திரு ஆமாத்தூர் என்ற தலம், அந்த தலத்தின் பாடல், அதிலே சொல்லுகின்றார், தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தேடக்கூடாது, பெருமானுடைய திருவடியை தேடிக்கிட்டே இருக்கணும், தினந்தோறும் தேடணும். தேடி கண்டு கொண்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப சுவாமி காணும் வரை தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆக தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும், நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலேயோர் நாள் விரல், மாடுவன் மாடுவன் வன்கை பிடித்து மகிழ்ந்துளே, ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளே என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லியுள்ளார். அதாவது திருவாமாத்தூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகளை நான் தினந்தோறும் தேடிக்கொண்டே இருக்கின்றேன், அவனை உந்திக்கு மேல் நால் விரல் அளவுல இருதயத்தில் நினைப்பேன் இல்லையா. அத நாபிக்கு மேல் ஓர் நால் விரல்னா இருதயம், அங்க நான் நினைத்து கொண்டே இருக்கின்றேன், அவன் வெளியே இங்கிருந்து போக விடமாட்டேன், அப்படி போனா அவன் கைய பிடிச்சு மகிழ்ச்சியோட நான் உள்ள சேர்த்துருவேன், அப்புறம் நான் அவனுக்கு எதெல்லாம் ஏற்புடையதோ அதையெல்லாம் நான் செய்வேன் இல்லையா. மகிழ்ந்து உளே ஆடுவன் ஆடுவன் இல்லையா, அவருக்கு என்னெல்லாம் ஆகுமோ அந்த மாதிரி விஷயங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அகபூஜையை குறிக்கும். சிவபூஜையை செய்யறவங்க முதல்ல அகபூஜை பண்ணிட்டு தான் புறபூஜை பண்றது வழக்கம். ஆக அகபூஜை தான் அந்த காயமே கோயிலாகன்னு நமது நாவுக்கரசு பெருமானும் சொல்றாங்க இல்லையா, அது போலதான் இவரும் அகபூஜையை பத்தி நமக்கு மிக அழகாக இதுல எடுத்து நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இறைவனுடைய சக்தியை, வெளியில உள்ள இறைவனோட சக்தியை வாங்கி அப்படி மீண்டும் உள்ள இருதயத்துல சேர்த்துறது இந்த வழிபாட்டு முறை. அதுதான் நான் கைய பிடிச்சு நான் அவரை உள்ள சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. சம்ஹார முத்திரை அப்படின்னு அதுக்கு பேரு. அதைத்தான் இங்கனம் நமக்கு மிக அழகாக அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல ஒற்றனன் ஒற்றவர் தம்மை ஒளிந்து உள்ளத்து உள்பொருள், பற்றினன் பற்றினன் பங்கைய சேவடிக்கே செல்ல, அற்றனன் அற்றனன் ஆமாத்தூர் மேயான் அடியார்கட்கு ஆள், பெற்றனன் பெற்றனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கு என்று அடுத்த பாடலிலே சொல்லுகின்றார். அதாவது நான் மீண்டும் மீண்டும் பிறக்காம இருக்கணும், அதற்காக உற்றனன் உற்றவர் தம்மை ஒளிந்து அப்படின்னு, அதாவது உற்றாரை விட்டு நீங்கி உள் பொருள் பற்றினன், அதாவது உள்ள பொருள் எது, உள்ளத்தில் உள்ள பொருளை நான் அடைந்தேன். அதுதான் நம்ம பற்றுக பற்றத்தான் பற்றினேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால அவரை பற்றணுங்கிறது அழகா அந்த திருக்குறள் கருத்தும் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கடுத்தால பங்கைய சேவடிக்கே செல்ல அற்றனன் இல்லையா, தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடி இடத்தே செல்ல அதை அந்த திருவடியை நான் துணையாக பற்றினேன். அடுத்து அற்றனன் அற்றனன் அப்படி போனதுனால எனக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்க பெற்றேன், எது அற்றது, துன்பம் அற்றது. அதன் பின்பாக எதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது, யான் அடியார்கட்கு ஆள் பெற்றனன், ஆமாத்தூர் மேயான் அடியார்கட்கு ஆள் பெற்றனன் இல்லையா, அவனுடைய அடியார்களுக்கு அடியாராகும் பேற்றையும் நான் பெற்றேன். ஏற்கனவே நமக்கு சங்கம வழிபாட்டை மிக அழகாக வழிகாட்டியவர், அதற்காக இந்த திருத்தொண்ட தொகை தீரிலா திருத்தொண்ட தொகை தருவதற்காக அவதரித்தவர். அவர் சொல்கின்றார், நான் அதனால் அடியவர்க்கு அடியனாகும் பேற்றை பெற்றேன். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, கைலாயத்துல ஆலால சுந்தரராக இருந்தவர் இறைவனுடைய ஆணைப்படி இங்கே வந்திருக்கின்றார். ஆனா நான் இங்கு வந்து என்னதான் சொல்றாரு, நான் சிவபெருமானுக்கு அணுக்கமான ஆள் அதெல்லாம் சொல்லல, நான் அடியார்க்கு அடியன் என்று மிக அழகாக, அதான் தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிதுன்னு சித்தியார் சொன்னது போலவே, ஆதி சைவராக இருந்தாலும் இறைவனுக்கு அணுக்கமாக இருந்தாலும் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டாலும் இவருக்காக இறைவன் தூது போறாரு, கேட்டதெல்லாம் கொடுக்கிறாரு, உணவு கொடுக்கிறாரு, அப்புறம் பொன் கொடுக்கிறாரு, எல்லாம் பாக்குறோம், திருமணம் செஞ்சு வைக்கிறாரு விரும்புற மாதிரி எல்லாம் பாக்குறோம். ஆனா என்ன சொல்றோம், நான் அடியவருக்கு அடியவன். இந்த நிலை நம்மகிட்ட எப்போதும் இருக்கணும், அது அவங்க வாழ்ந்தே காட்டியிருக்காங்க, அது அவங்களுடைய வாக்காகவே நமக்கு அதுல வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்கள். பொதுவாக நாம் சில பாடல்களையே பரிச்சயமாக பாடுவது வழக்கம். இது போன்ற பாடல்களை எல்லாம் நாம் பொதுவாக தேடுவதே கிடையாது, புரட்டுவதே கிடையாது. ஆனால் இந்த பாடல்களையும் நீங்கள் பஞ்சபுராணத்தில் பாடினீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் உங்களோட கூடவே இருப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு இந்த பாடல்களை எல்லாம் பஞ்சபுராணத்தை வச்சு கண்டிப்பாக நம்ம பாட படித்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப இதுல என்ன சொல்றாரு, திரு ஆமாத்தூர்லயும் சொல்லியாச்சு, அது மாதிரி நம்ம நேற்று முந்தா நாள்லாம் சிந்திச்சோம், கருப்பரியலூர்ங்கிற தலத்துல அந்த கொகுடி கோயில எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன் அவர் முன்னால நான் தன்னோட உடலை நிறுத்தி நேரே நிறுத்தி கண்ணை சிறிது மூடி உள்ளத்துல அன்போடு நிலை பெயராது நிறுத்தி இல்லையா, நான் மனத்தினால் நினைந்தேன், அவன் எனக்கு இனியனாக எனக்கு அருள் செய்தான். அதை நான் எப்படி சொல்றது அப்படிங்கிறத பல இடத்துல நமக்கு அந்த பதிகத்துல சொல்லியிருந்தாருங்கிறத நம்ம சிந்திச்சோம். அதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டிக் கொள்கிறேன். அது மாதிரி திரு ஆமாத்தூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய தலைவனோட திருவடிகளை நான் தினந்தோறும் தேடுவேன். அவரு உந்திக்கு மேல் நாலு விரல் அளவுல இருக்கக்கூடிய இருதயத்துல வச்சு நினைப்பேன். வெளியவே போக விட மாட்டேன், வெளியே போனா வலிய கைய பிடிச்சு கையால பிடிச்சு அப்படி மகிழ்ந்து உள்ளே சேர்ப்பேன். இதை நீங்க சிவபூஜை பண்ணும்போது மனசுல வச்சுக்கணும். அகப்பூஜை பண்ணும்போது இந்த பாடலை சொல்லி நீங்கள் பூஜை செய்து பாருங்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும், ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தரும். சரி, அப்படி சேர்த்துட்டேன், எனக்குள்ள சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், பாடுதேன் ஆடுதேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரெண்டு பாடல்களின் மூலமாக நமக்கு அதை எடுத்து சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு, அவருடைய திருவடியை நம்ம துணையா பிடிச்சா நமக்கு துன்பங்கள் நீங்கும். அப்ப துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் துணையாக பற்ற வேண்டும். அந்த திருவடி துணை இருந்தால் துன்பங்களிலிருந்து நாம் நீங்கி வெளியே வந்து விடலாம். அடுத்து துன்பம் நீங்கியதால் அடியவர்களுக்கு அடியராக நாம் இருக்கலாம். இந்த மாதிரி பெயர் கிடைச்சாச்சுன்னா கண்டிப்பா அடியார் நடுவுல இருந்தாச்சு அப்படின்னா வினை ஈட்ட மாட்டோம். அப்ப அடுத்தால நமக்கு என்ன செஞ்சிடும், பிறவாமை இல்லையா, அதுக்காக நம்ம வந்து மீண்டும் பிறவாமைங்கிறது நமக்கு கிடைக்கும். அதன் பொருட்டு நாம் அவரை சிக்கனு பிடிக்கணும் அப்படிங்கறத நமக்கு மிக அழகாக யோக நெறியை தன்னுடைய அனுபவத்தை நமக்கு இப்படி இந்த பாடல்களின் வழியாக மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார்.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்ட பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அருளே வடிவாகிய அம்பலவானருடைய திருவருளினாலே திருவாசகத்தில் திருவண்ட பகுதி 28வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். திருவாசகத்தில் திருவண்ட பகுதி என்பது பரமேஸ்வருடைய எல்லையில்லாத ஒரு தன்மையை பெருமையை எடுத்து சொல்லுகின்ற பாடல். அதிலே அவன் எப்படிப்பட்டவன், மற்ற தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள், உயிர்கள் எப்படிப்பட்டது, அவனுடைய பெருமை எப்படிப்பட்டது என்ற அந்த முக்கிய செய்திகளை எல்லாம் இதுல தொகுத்து சொல்லுகிறார். இதுல முக்கியமா என்ன குறிப்பு என்று கேட்டால், உலகத்திலே எல்லாரையும் பெரிதாக எண்ணி எல்லா தெய்வங்களையும் பெரியதாக எண்ணி கடவுள் தன்மை இல்லாத தெய்வங்களை கடவுளாக எண்ணி வழிபாடு செய்கின்றவர்கள் உலகத்திலே அதிகம். இதுதான் கடவுள் என்று கண்டு அந்த கடவுளிடத்தில் வழிபாடு செய்கின்றவர்கள் மிக குறைவு. இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான இந்த திருவண்ட பகுதி. இது கடவுள், இந்த கடவுளுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொண்டால் மற்ற தெய்வங்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று விளங்கும். அதனாலே அப்படிப்பட்ட கடவுள் தன்மை எப்படிப்பட்டது என்று இந்த திருவண்ட பகுதியில மாணிக்க வாசகர் நமக்கு காட்டுகிறார். இது இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு ஏற்கனவே இலக்கிய அறிவு கேட்ட ஒரு தன்மை, இயல்பாக இருக்கின்ற ஒரு அறிவு, இவைகளெல்லாம் இருக்கப்படும். அதெல்லாம் இருந்தாத்தான் இந்த செய்திகள் நன்றாக மனத்தில் பதியும், புரியும். அதனால இந்த பகுதியில பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், அளவில்லாத பெருமையை உடையவன், அண்டங்களுக்கு அப்பாலே இருப்பவன். அண்டங்கள் என்று சொன்னால் இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகம் எல்லாம் அவனுடைய பெருமையை பார்க்கும் போது இந்த உலகம் ஒரு அணுவு மாதிரி இருக்குதான். அவனுடைய பெருமையை பார்க்கும் போது உலகம் அணுவு மாதிரி இருக்குதான், மிகச்சிறியதாக இருக்கு. அதற்கு மேல அவன் நுட்பமான பொருளாக பார்க்கும் போது அணு வந்து அண்டமாக இருக்கும்படி அவன் அவ்வளவு சிறியவனாகவும் இருக்கிறான், பெரியவனாகவும் இருக்கிறான், சிறியவனாகவும். அதற்கு மேலே வந்து அப்படிப்பட்ட கடவுள் நமக்காக என்னென்ன உபகாரங்களை செய்திருக்கிறான், உயிர்களாய நாம் வாழ்வதற்காக பஞ்சபூதங்களை படைத்து அந்த பூதங்கள் இயங்குவதற்காக அந்த பூதங்கள் தோறும் அவன் இருந்து ஒவ்வொரு பொருளிலையும் ஒவ்வொரு தன்மையை வைத்து அந்த தன்மையின் மூலமாக உயிர்களை வளர்க்கிறான். இது அவனுடைய எல்லையில்லாத கருணையை தெரிவிப்பது. சூரியனை படைத்திருக்கிறான், அதுல ஒளியை படைத்திருக்கிறான். சந்திரனை படைத்திருக்கிறான், அதுல குளிர்ச்சியை படைத்திருக்கிறான். அக்னியை படைத்திருக்கிறான், அதுல வெப்பத்தை படைத்திருக்கிறான். நீரை படைத்திருக்கிறான், அதுல குளிர்ச்சியை படைத்திருக்கிறான். காற்றை படைத்திருக்கிறான், எங்கும் கலந்திருப்பதாக படைத்திருக்கிறான். மண்ணிலே வலிமையை படைத்திருக்கிறான். இப்படி எத்தனை எத்தனை எத்தனையோ பொருள்கள், எண்ணில்லாத பொருளை படைத்து ஒவ்வொரு பொருளிலையும் ஒவ்வொரு தன்மையை வைத்து அதன் மூலமாக உயிர்களுக்கு உபகாரம் பண்ணுகிறார். இதெல்லாம் வந்து சாதாரணமான அறிவினால விளங்காது. சூரியன் நமக்காக வருகிறான், சந்திரன் நமக்காகத்தான் வருகிறான், மழை நமக்காகத்தான் பெய்கிறது, பனி நமக்காகத்தான், காற்று நமக்கு எல்லாம் நமக்காக, இவைகளெல்லாம் நம்ம சொன்னபடி இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. நம்ம சொன்னபடி வானா? வராது. ஆனா அவைகள் இயல்பு மாறாமல் அந்தந்த வேளையிலே அந்தந்த காலங்களிலே அவைகள் வந்து உயிர்களாய் நமக்கு உதவுகிறது. சூரியன் வரவில்லையானால் பொருள் தெரியாது, இருள் தெரியும். அதே போல ஒவ்வொரு பொருள்களாலையும் நாம் வந்து அந்த பொருளை உபயோகப்படுத்தி அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் இயக்குகின்ற ஒரு பெரும் தலைவன் தான் ஜோர்மான். சூரியன் முதலாக மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், காற்று, மழை, பனி முதலானது எல்லா வகையான அவன் சிவன் என்று பெயர். இத்தனை பொருளும் சடப்பொருள்களாக இருப்பது, அவைகள் எல்லாம் இயக்குகின்றவன் சிவன். இந்த காத்த அடி சடப்பொருள், இந்த ரேடியா சடப்பொருள், இந்த டீப்பு சடப்பொருள், இந்த மைக்கு சடப்பொருள். சடப்பொருள் இதை அறிவில்லை, இதை வசாலும் தெரியாது, அடிச்சாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அறிவு இல்லை. இப்ப நம்மள வசம்னா நல்லா, யாராவது வசம்னா நல்லா தெரியும், அறிவு இருப்பதனால. இந்த ரேடியோ என்ன ரேடியோ, பாலு ரேடியா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தெரியாது. சடப்பொருள்னா அறிவு இல்லாத, இந்த அறிவு இல்லாத பொருள்களை இயக்குது ஒரு பொருள், அதுதான் இந்த மின்சாரம். காத்தாடி சடப்பொருள் ஓடுது, எதனால ஓடுது, அதான் ஓடுமா, உள்ளே கரண்ட் இருப்பதனால ஓடுது. அதே போல இந்த டேப்பு பதிவு பண்ணுது, உள்ளே கரண்ட் இருப்பதனால பதிவு பண்ணுது. தீப்பு எரியுது, எதனால எரியுதுன்னா உள்ளே மின்சாரம். இப்படி எல்லா பொருளையும் அந்த மின்சாரம் இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த பொருள் இயங்குது. அது போல எல்லா பொருள்களையும், உலக பொருள் எல்லா பொருளையும் சிவன் கலந்து இருப்பதனாலதான் அந்த பொருள் இயங்குது. இவ்வளவுதான், இவ்வளவு பெருசு எவ்வளவு எளிமையா சொல்றேன் பாத்தியா. சிவன் எல்லா பொருளிலும் கலந்து இருப்பதனாலதான், இது போல மின்சாரம் போல மின்சாரம் எல்லா பொருளையும் கலந்து இருப்பதனாலதான் காத்தாடி ஓடுது, மிக்சி ஓடுது, டிவி ஓடுது, ரேடியா பாடுது, விளங்குதா. எல்லாமே எதனால இயங்குது என்றால் மின்சாரத்தின் மூலமாக. எல்லா பொருளும் இயங்குது மின்சாரத்தின் மூலம். மின்சாரம் இல்லைன்னா அதெல்லாம் இயங்காது. இப்ப மின்சாரம் நின்று போச்சுன்னு வச்சுக்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினாலே இப்படி எல்லா பொருளும் இத்தனை பெரிய உலகங்களை படைத்து இந்த உலகங்கள் இயங்குவதற்காக, உலகத்தில் வாழ்கின்ற உயிரலாயிரம் வாழ்வதற்காக அத்தனை பொருளை படைச்சு அந்த பொருள்கள் தூரம் அவர் இருந்து எல்லாத்தையும் இயக்கிறான். மின்சாரம் இயக்குவது போலன்னு வச்சுருங்களேன். ஆகவே இந்த உபகாரத்தை நினைந்து அவனை வணங்குதல், இவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறானே என்று சொல்லி அந்த கடவுளை, இவ்வளவு உபகாரம் பண்ணினவனுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா, உபகாரம் பண்ணினவனுக்கு ஒரு நன்றி சொல்ல வேணாம, ரொம்ப தேங்க்ஸ், தீர்த்தம் கொடுத்தீங்களே ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி தண்ணீர் கொடுத்தவருக்கு தேங்க்ஸ் சொல்றோம். இத்தனையும் படைச்சு கொடுத்து தேகத்தையும் படைச்சு இதுல வாழ வச்சிருக்காம பார், அவனுக்கு தேங்க்ஸ். அதனாலே அப்படி இந்த உபகாரங்களை உபகாரங்களை எல்லாம் சொல்லி இந்த உபகாரத்தை நினைந்தாவது அவனை வழிபட வேண்டாமா, அந்த உபகாரங்களை எல்லாம் சொல்லி அதற்கு மேல அவன் எப்படிப்பட்டவன் என்ற தன்மையை சொல்லுகிறார். அருக்கணிர் சோதி அமைத்தோன்றிருத்தகும், அதில் தன்மை வைத்தோன்றின்ற தீயில் வெம்மை செய்தோன் புயிர், வானிற் கலப்பு வைத்தோன் மேதகு, காலின் ஊக்கம் கண்டோன்கள், நீரில் இஞ்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட, மண்ணில் தென்மை வைத்தோன் என்றென்று எனப்பல கூடி எனப்பல வரவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அதுதான் முன்னோன் காண்கு. அப்படிப்பட்டவன், இப்படி உபகாரம் செய்தவன் எப்படிப்பட்டவன் என்று அதற்கு மேலே சொல்கிறார். அந்த கடவுள் எப்படிப்பட்டவன் என்றால் முன்னோன்கிறார். முன்னோன் முன்னோன் என்று சொன்னால் அவனுக்கு மேலே மூத்தவர்கள் யாரும் கிடையாது. சிவருமான் ஒருவன் தான் மூத்தவன். மூத்தவனை வானவருக்கு மூவாமேனி முதலவனை என்பாரு அப்பர் சுவாமி. முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்பார் அப்பர் சுவாமி. அதனால முன்னோன்னா அவன் தான் முதல், அவன் தான் முதல், அப்புறம் எல்லாம் அவனுக்கு கீழே. அதனால முன்னோன் மூத்தோன். காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணாறு விசும்பின் விண்ணோருக்கெல்லாம் மூப்பாய். ஆகையினாலே அப்படி முன்னோன் காண்க, காண்க என்பது இந்த தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துவது. காண்க என்றால் அப்படிப்பட்டவன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பது. அதை காண்க காண்கன்னு எல்லாவற்றிலும் சொல்றாரு. முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. முழுதோன் என்று சொன்னால் பூரண பொருளாக விடும், குறைவே இல்லாத பூரண பொருளாக, எந்த வகையிலும் குறைவு இல்லாதவனாய் பூரண பொருளாய் விளங்குகின்ற பொருள். முழுதும் என்று சொன்னால் பூரண சந்திரன் சொல்றோம் அல்லவா, பூரண சந்திரன் என்று சொல்றோம் அல்லவா, அது போல எந்த விதமான குறைவும் இல்லாத பரம்பொருள். உயிர்கள் வந்து குறைவே உடையது, உயிர்கள் குறைவு உடையது. எல்லா வகையாலும் நிறைவுடைய உயிர்கள் இல்லை. எல்லா வகையாலும் நிறைவுடையதா இருந்தாலும் கடைசியா கட்டையை போட்டுட்டு போயிடும். அதனாலே குறைவுடையது உயிர்கள், குறைவுடையது. கடவுள் ஒருவன் தான் நிறைவை உடையவன். அதனால முழுதோன் காண்க, முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. தன்னேர் இல்லோன் தானே காண்க. தன்னேர் இல்லோன்னு சொன்னா தனக்கு நேராக சமானமாக யாரும் இல்லாது, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு சொல்லுகிறார் அல்லவா. அதனால தனக்கு சமானமாக, தனக்கு நேர் யாரும் கிடையாது. அதனாலே தனக்கு சமானம் யாரும் இல்லாத எதுவோ அதுதான் கடவுள். தனக்கு சமானமாக இன்னொன்று இருக்கிறது என்று சொன்னால் கடவுள் பல கடவுள் ஆயிடும், அது கடவுள் ஆகாது. தனக்கு சமானம் இல்லை. இப்ப அரசன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கீழே அதிகாரிகள் எண்ணில்லாதவர்கள், அரசனுக்கு கீழே அதிகாரிகள் எண்ணில்லாதவர்கள். எண்ணில்லாதவர்கள் அதிகாரிகளாயிருந்து அவர்களுக்கு பவர் இருந்தாலும் கூட அரசனுக்கு சமானமாக யாரையும்

செய்த பிறகு அந்த உயிர்களுக்கு இந்த செருக்கு ஆடவம் என்று வந்து அது வந்துருச்சுன்னா உயிர்கள் தனக்கே அது கேட்டுதல் கொடுக்கிறது. செருக்குன்னு வந்துருச்சுன்னா அது தனக்கே கெடுதல் உண்டு பண்ணி. இப்ப கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்கு கெடுதல்? யாருக்கு கெடுதல்? யாரு கோபம் யாருக்கு வந்துச்சோ அவனுக்கு கெடுதல். தன்னைத்தான் காக்கில் சினங்காக்க காவாக்கால் இதை விட என்ன சொல்லணும்? தன்னைத்தான் காக்கில் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கூறும். ஆகையினாலே அப்படி தனக்குன்னு என்ற தீய குணங்கள் வரப்படாது, வந்தா அவனுக்கே கெடுதல், அவனுக்கே கெடுதல். ஆகையினாலே அப்படி செருக்கு வந்தபோது பந்திய உருவம் எடுத்து பூமியை நிலைநிறுத்திய பிறகு திருமாலுக்கு செருக்கு வந்தபோது முருகப்பெருமான அனுப்புவித்து அந்த பந்தியினுடைய பல்ல ஒடித்து சிவபெருமாட்ட கொடுக்க அத மார்பில இருக்கிற என்ன மற்ற எலும்பு மாலை அது தலை மாலை எல்லாம் போட்டிருக்காருல்ல அதோட இதையும் சேர்த்து போட்டுட்டார். பன்றியங் கொம்பு கமட அம்பு எங் கஞ்சுரர்கள் பண்டையன் பங்கமணி பவர் சேயே. பன்றியங் கொம்பு கமட அம்பு எங் கஞ்சுரர்கள் பண்டையன் பங்கமணி பவர் சேயே என்பது திருப்புகள். ஏனமா எயிறு அமையும் எலும்பு ஈடுதாங்கிய மார்புடையான என்பது சுந்தர தேவா. அதனால பண்டிகையினுடைய பல்லை அணிந்திருப்பவன் ஏனத்துள்ளையில் அணிந்தூன் காண்க காணப்புலி அறையோன் காண்க காணப்புலியுரி அறையோன் காண்க. அவர் அறையிலே சிவபெருமான் இடுப்புல கட்டி இருக்கிறது புலித்தோல். அது எப்ப அந்த புலித்தோல் கிடைச்சிருக்குன்னா அவர் காட்டுல போய் புலி அடிச்சு தோலை உரிக்கல, அதனால தாருகாவனத்து ரிஷிகள் இருந்தா தாருகாவனத்து ரிஷிகள் அவன் சிவபெருமான கொல்ல வேணும்னு சொல்லி யாகம் பண்ணி புலிய அனுப்பிவிட்டான். அந்த புலியை உரிச்சு தோலை இடுப்புல கட்டிக்கிட்டான். புலித்தோலுக்கான காட்டில் வாழ்கின்ற புலியின் தோலை உடையாக உடுத்து கொண்டவன் காண புலியுரி அறையூன் காண் நீற்றோன் காண்க. நீற்றோன் காண்க என்றால் திருமேனி முழுவதும் திருநீற்று கோலத்தை உடையவன், விபூதி பூசிய திருக்கோலத்தை உடையவன், பனித்த சடையும் பவளம்பூர் மீனியர் பால் வெண்ணீர். அதனாலே நீற்றோன் காண்க அந்த நீற்றுக்கோலம் மெய்யடியார்களை உருக்கும். திருநீற்றுக்கோலம் மெய்யடியார்களை உருக்கும். அது எப்படின்னா இப்ப திருநீர் பூசிருக்கீங்களா பார்க்கும்போது எனக்கு புரியமா இருக்கு, ஏன்னா நான் திருநீர் பூசிருக்கிறேன்ல. அதனால திருநீர் பூசணுக்கு திருநீர் பூசணவளை கண்டா பிரியமா இருக்கும். இப்ப சிவப்பு கருப்பு கரை வேட்டி கட்டிருக்கான்னு வச்சுக்க, அதே மாதிரி வேட்டி கட்டினே வந்தா வச்சுக்க, அதே கட்சிக்கார என்னமா இருக்கும்? ரொம்ப பிரியமா இருக்கும், ரொம்ப பிரியமா இருக்கும் அந்த கொள்கை. அது போல பரமேஸ்வரனுடைய திருக்கோலம் அதிலே அவன் அணிந்திருக்கின்ற திருநீற்று கோலம் மிக சிறப்புடையது. அந்த திருநீற்று கோலத்தை அவன் திருமேனிய நேரா கண்டவர் மாணிக்க வாசகர் கண்டபடியினாலே அந்த திருநீர் அவரை ஈடுபடுத்தியது, அவர் இடத்துல ஈடுபடுத்தியது. அது எப்படின்னு கேட்டா சேலும் கயலும் திளைக்கும் கண்ணாரிடம் பொங்கையில் செங்குங்குமம் போலும் புடியணி மார்பிலங்கும் என்று புண்ணியர் போற்றி செப்ப திருப்பல்லாண்டு. சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் அதனாலே சிற்றின்பத்திலே பெண்களிடத்தில விருப்பம் உடையவனுக்கு நல்ல ஆடை ஆபரணம் சார்ந்து செவ்வாது பூசினர் மல்லிகைப்பூ வச்சு ஜம்முன்னு இப்படி வந்தான்னு வச்சுக்க அவனுக்கு என்னமா இருக்கும்? அவனுக்கு சுருக்கு அதுதான் கண்ட உடனே அளவில்லாத அவனுக்கு மகிழ்ச்சி உண்டா. அதை சொல்லி அதே போல திருநீர் உருத்தராக்கம் பூசிய மெய்யடியார்களை காணும் போது அந்த விஞ்ஞானிகளுக்கு அதிகமான எப்படி காமுகனுக்கு அப்படி அந்த பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகுதோ அதே போல திருநீர் உருத்தராக்க அணிந்த திருக்கோலத்தை கண்ட உடனே அதனால அந்த கொள்கையில் இருக்கின்ற அடியவர்களுக்கு சிவபெருமான் மேல அன்பு உண்டாகும். சிவனடியார்களை கண்ட என்ன ஞாபகம்? சிவனை கண்ட ஞாபகம், திருநீர் சிவனை கண்ட ஞாபகம். அதனாலே சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் குங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்விலங்கு என்று புண்ணியர் போற்றி செப்பம் ஆளும் அயனு அரியா நெறிதந்து வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு ஊறுதுமே என்பது திருப்பல்லாண்டு. அதனாலே அந்த திருநீற்று கோலம் இவரை உருக்கி விட்டதா, சிவபெருமான் அணிந்திருந்த திருநீற்று கோலம் மாணிக்க வாசருடைய உள்ளத்தை உருக்கி விட்டதா. நீற்றோன் காண்க

0: நினைதோறும் ஆச்சரியம் காண. சுவாமியை நேரா கண்டாரு. நேரா கண்ட போது அந்த திருமேனியை கண்டு திருமேனியில் அணிந்திருக்கின்ற அந்த கோலங்களை அடையாளங்களை எல்லாம் கண்டு அளவில்லாத ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினாரு. பின்னால் அதை நினைக்க நினைக்க நினைக்க தன்னால தங்க முடியலைங்கிறார். அந்த அந்த அந்த ஆனந்தத்தை அந்த ஆனந்தத்தையும் அந்த திருக்கோலத்தினுடைய அழகையும் நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண். ஆற்றேன் என்றால் அந்த அந்த பேரழகை அந்த பேரழகை அவனுடைய திருமேனி பொலிவை அந்த திருநீற்று கோலத்தை நினைக்க நினைக்க என்னால தாங்க முடியவில்லை அந்த ஆனந்தத்தைங்கிறார். நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன். ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன். ஐயோ கெடுவேன் ஆக கெடாது ஆண்டு கொண்டார் என்பது ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் என்று சொல்லி அதனால அப்படி ஆனந்தத்துல பூரித்து போகிறார். ஆனந்தத்துல பூரித்து போகிறார். ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன். இன்னிசை வினையில் இசைந்தோன் காண்க இன்னிசை வினையில் இசைந்தோன் காண்க அதனால பரமேஸ்வரன் இசை வடிவமானவன். பரமேஸ்வரன் இசை வடிவமானவன். இசை என்றால் நாதம் என்றாலும் ஒன்று. நாதம் என்றாலும் இசை என்றாலும் ஒன்று. ஓலி அயாலே அந்த இசையை வாயினாலே இசைக்கின்ற இசை. அதற்கு மேல கருவிகள் மூலமாக வீணை குழல் நாதசுரம் முதலான கருவிகள் மூலமாக இசைக்கின்ற இசைகள். இப்படி பல வகை இருக்கா. ஏழு இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதா என்று சுந்தரமூர் சுவாமிகள் பாடுறார். இப்படி இசை வடிவமாக இறைவனே இசை வடிவ எனும்போது கூட ஒரு பாட்டு. ஆகையினாலே இசை என்பது ஒன்றும் தெரியாத அறிவில்லாத குடிய பிராணிகளை கூட இசை வந்து மயக்குவது. குடிய பிராணிகளை கூட இசை மயக்குவது. புரியுதா? கொடிய பிராணிகளை கூட இசை மயக்கிவிடும். அதே நம்ம ஆனாயநாயனார் புராணத்துல சேக்கனார் சொல்றாரு. அந்த புல்லாங்குழல் இசையை கேட்டு ஆனாயநாயனார் திருமங்கலத்துல லால்குடி பக்கத்துல திருமங்கலத்துல இருந்தவர் புல்லாங்குழல் இசையை பஞ்சாட்சரத்தை வச்சு வாசிச்சாரா. மாடு மேய்ச்சிக்கிட்டு அவர் மாடு வச்ச வயற்காடு இருக்குதுப்பா, இடையன் தரிசனம் இருக்குதுப்பா திருமங்கலத்துல. அந்த இசையை கேட்டு அந்த காட்டில் இருக்கிற மயில் மேல பாம்பு வந்து விழுகுமா, அது ஒன்றும் பண்ணாதான். ரெண்டும் ஒன்னா இருக்கும். புலியும் பசுவும் ஒன்னா இருக்குமா. இசையில மயங்கி விரோதத்தையே மறந்துருச்சான். இசையிலே மயங்கி விரோதத்தை மறந்துருச்சான். விளங்குதா? ஆகையினாலே இப்படி இசை என்பது மிக உயர்ந்த ஒரு தன்மையை உடையது. அதனால ஈதல் இசைபட வாழுதல் என்பது ஒரு திருக்குறள். ஈதல் இசைபட வாழுதல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இசைபட என்பது புகழ், அங்க வந்து புகழ். ஆகையினால ஏதாவது ஒரு இசை தெரிஞ்சிருக்க வேணும். ஏதாவது ஒரு இசை தெரிஞ்சிருக்க வேணும். இசை சாமானியம் அல்ல. இசை என்பது பெரிய கலை. இசை என்பது பெரிய கலை. அப்படிப்பட்ட அந்த கலையிலே இந்த இசை கருவிகளிலே வீணை முதன்மை உடையது. வீணை முதன்மையானது. அப்புறம்தான் மற்ற இசைகள் எல்லாம். அதனாலதான் திருப்பள்ளி எழுச்சியிலே இன்னிசை வீணையர் யாழினர் உருவாள்னு பாடினார். இன்னிசை வீணையர் உன்ன திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுப்புவதற்காக சேவரியரை எழுப்புவதற்காக வரிசையாக பக்தர்கள் நிற்கிறாங்க சாமி. அதுல இன்னிசையை பொருந்திய வீணைய வாசிக்கின்ற அந்த இசை வல்லவர்கள் முன்னால் நிற்கிறார்கள். முதல்ல சொல்றார் இன்னிசை வீணையர் யாழினர் உருவால் இருக்கோடு தோத்திரம் எம்பினர் உருவால் துண்ணிய பிணை மலர் மாலையை கட்டி கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் உனக்கு சாத்துவதற்காக. துண்ணிய பிணை மலர் கையினர் உருவால் தொழுகையர் அழுகையர் தொழுகையர் உருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு. நான் ஊர் ஒண்ணுமே செய்யலையா. அந்த பக்தர்கள் எல்லாம் அத்தனை துண்டு செய்கிறாரா. மாணிக்க வந்து ஒண்ணுமே செய்யல. என்னையும் ஆண்டு உண்டு. ஒன்றும் செய்யாத அவனாய் ஒன்றும் தகுதி இல்லாதவனாய் இருக்கிற என்னையும் ஆண்டு உண்டு. இன்னொரு உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது திருப்பள்ளி எழுச்சி. ஆகையினாலே இசை கருவிகளிலே மிக முதன்மையாக இருப்பது எது என்று கேட்டால் வீணை. வீணை. அதனாலே இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. ராவணன் வந்து என்ன பண்ணினான்னு கேட்டா அபசாரம் பண்ணினான். சுவாமி இருக்கிற மலையை தூக்கி ஆட்டினான்.
1: கையில தூக்கி ஆட்டினாப்பா.
0: அப்படி ஆட்டிய போது பார்வதியே பயந்துகிட்டான். அவள உபசாரம் பண்ணனா அதற்காக தன்னுடைய பெருவரல்ல மிதித்தாரு நசிங்கனா. அதன் பிறகு அயாலே நாரதர் முனிவர் மூலமா கேட்டு ஒரு தலையை வெட்டி ஒரு கையை வெட்டி அதை வீணையாக மாத்தினானா மந்த சக்தியினால. ஒரு தலையை வெட்டி பத்து தலையில ஒண்ணு போனான்னா, அதனால பத்து தலையில ஒரு தலையை வெட்டி, இருபது கையில ஒரு கை, இருபது கையில ஒரு கையை வெட்டி. அசுரன், அசுரன் அதெல்லாம் அவனுக்கு ஒன்னும் பெருசா தெரியாது, அதெல்லாம் ஒன்னும் பெருசா தெரியாது. அப்படி அந்த கையை வந்து அந்த தலையில மாட்டி அதை வீணையாக மாத்தி, அப்படின்னா அவன் பரமதேவருடைய பேரன், முன்னையே பரமாகிட்ட வரமெல்லாம் வாங்கியிருக்கிறான், அதனால பல வகையான மந்திர தந்தங்களை உடையவனாகினால் அப்படி செஞ்சுட்டான். அப்படி செய்து என்ன பண்ணினால், வீணையாக மாத்தி வாசித்தான். வாசித்த உடனே அந்த வீணை இசையை கேட்டு கீழே இறங்கி வந்துட்டார் சார். வரம் கொடுக்கும், வரம் கொடுக்கறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டார். அப்படின்னா வீணை இசை எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. குத்தம் செய்தவனுக்கு வரம் கொடுக்கிறார். என்னமிலா வல்ல ரக்கன், என்னமிலா வல்ல ரக்கன், அரக்கன் வல்லரக்கன் யாரு, ராமன். என்னமிலா வல்லரக்கன் எடுத்து கைலாயத்தை எடுத்து முறிந்து இசை பாட அண்ணல் அவருக்கு அறிந்து அக்கப்பாடர் செய்தார் என்று பாடுகிறார் சேக்கிழார். ஆகையினாலே அப்படி அந்த இசையானது மிக உயர்ந்தது. அந்த இசையிலே அவன் பிரியமாக இருக்கிறார். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. அந்த இசை வாசித்த போது அவன் அறிந்தவனுக்கு வரம் கொடுத்ததே அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்கிறார்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை. தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் நவாக்கரி சக்கரம்.

நாடுடையார்களும் நம் வசமாகுவர். பேருடையாள்தல் பெருமை என்னிடில் நாடுடையார்களும் நம் வசமாகுவர். மாறுடையார்களும் வாழ்வதுதானிலே ஊருடையாளையும்

ஐம்முதலாக அமந்திரியும் வீராகும். அம்முதலாக அவர்க்கு உடையாள் தனே ஐம்முதலாக படு

பழத்திடு நாவுக்கரசிவள் நாவுக்கரசிவள் தன்னை

கடலடி போற்றி போற்றி வணங்கிடில் ஆமே அவளடி போற்றி வணங்கிடில் போமே வினைகளும் புண்ணியல் ஆகுமே அவளடி போற்றி.

பொறிந்திடு சிந்தை புகையில்லை தானே, புகையில்லை சொல்லிய பொன்னொழியுண்டா, புகையில்லை.

சுவாமி சேர்ந்தவர் என்றும் திசையொளியானவர்

அவர் மண்ணொழும் நீர் அனல் காலுளும் வானுளும் கண்ணுளும் மெய்யுளு காணலுமாமியே மண்ணுளும் நீர் அனல் காலுளும் வானுளும் கண்ணுளும்

விளக்கொளி சக்கரம் மெய்ப்பொருளாகும், விளக்கொளியாகிய மின்குடியே.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாயனம். Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: முதலாம் பாடல் முதல் நான்காம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருமந்திர மாலையாகிய திருமந்திரத்தை, செந்தமிழ் ஆகமத்தை, சிவாகமத்தை இறைவன் எந்த அளவிற்கு நமக்கெல்லாம் உணர்த்துகின்றானோ அந்த அளவுக்கு உணர்த்துவோம். மெய்யன்பர்களே, நாமெல்லாம் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஞான சம்பந்தருடைய வாக்கு: சைவ ஆகமத்தை தமிழில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். இறைவனுடைய திருவருள் 28 ஆகமம் உண்டு. வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம். பொதுவான கருத்துக்களை கூறுவது வேதம், சிறப்பான கருத்துக்களை கூறுவது ஆகமம். கடவுள் உண்டு என்று சொல்வது வேதம், கடவுளை அடையும் வழிகளை சொல்லுவது ஆகமம். அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை இறைவனுடைய திருவருளால் சிந்திக்கிறோம். இரண்டு கண்களைப் போல சாத்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு கிடைத்திருக்கு. 14 சைவ சமய சாத்திரங்கள், 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளிலே சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் கருதப்படக்கூடியது திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் இல்லாத கருத்துக்களே இல்லை. இதுக்கு ஒரு ஞான நூல்னு பேர். இந்த ஞான நூலை சிந்தித்துக் கொண்டிருப்பது கூட பூஜை தான். இப்ப நம்ம எழில் ஞான பூஜையில் இருக்கோம். ஞான நூல் தனை ஓதல் ஓதவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா மீனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், இவைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்ப திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நாம் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருப்பதாக அர்த்தம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு நூலை நமக்கு திருமூலர் அருள் செய்திருக்கின்றார். காலத்தால் பழமை, அதற்கு சொல்லப்பட்டுள்ள செய்திகளோ எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் எப்பொழுதும் தேவையான கருத்துக்கள். நமக்கு சந்தேகம், இந்த ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும்? இப்ப ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும், ஏன் உணர வேண்டும்? ஒரு கேள்வி கேளுங்க, ஏன் படிக்க வந்துறீங்க? யாராவது சொன்னாங்களா? அவசியம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? இங்கே கோயம்புத்தூர்லேருந்தும் சென்னையிலேருந்தும் திருமந்திரம் கேட்க வரீங்கன்னு சொன்னால் அது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணத்துக்காக இங்கே படிக்க வந்துருக்கீங்க? இல்லை திருமந்திரத்தில் உள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கலாமா, அல்லது இறை உணர்வு பெற வேண்டுமா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே காரணம் இருக்க முடியாது. அதுல ஒரு காரணம் சொல்லிடுறேன். அறிவு என்று, அறிவு என்றால் மலர்தலும் கூம்புதலும் இல்லது அறிவு. அலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. சந்தோஷம் வருகின்ற பொழுது அதை வெளிப்படுத்தாமலும், சோகம் வருகின்ற பொழுது அதையும் வெளிப்படுத்தாமலும், இரண்டு நிலைகளையும் சமமாக பாவித்துக் கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வரணும் வாழ்க்கையில. அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு முதல் படி. முதல் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை செம்மையாக இருக்க வேண்டும், வையத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், அதன் பிறகு தெய்வ நிலையை அடைய வேண்டும். இதுக்கெல்லாம் வழிகாட்டுவதுதான் நம்முடைய சாத்திரங்களும் தோத்திரங்களும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கிடுவோம். வாழ்க்கையை செம்மையாக்கணும்னா அதுக்கு ஒரு அறக்கருத்துகள் நமக்கு தேவை. திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா, முதல்ல அறத்துப்பால் அப்புறம்தான் பொறுப்பால். முதல்ல அறத்துப்பால், முதல்ல வாழ்க்கை வாழ்வு. அப்ப நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டுமானால் முதல்ல அறத்தோடு கூடிய வாழ்க்கை வேண்டும். ஆனால்தான் முதல் தந்திரம் அறத்தை பற்றி சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக இறை உணர்வு இல்லாமல் வாழ முடியாது. அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்றோம். நான் பல நேரங்களில் இறைவனை மறந்துடுறோம். இறைவன் மறக்கப்படக்கூடிய பொருள் இல்லை. நம்மளோட ஊனோடும் உணர்வோடும் உணர்வோடும் எப்பொழுதும் எங்கேயும் இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்த ஒரு பரம்பொருள். அதனால நம்ம இறைவனை பற்றி நம்ம பார்க்கிறோம். இதுல பாடத்திட்டம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆரம்ப நிலையிலிருந்து இறைவனோடு கலந்து பேரின்ப நிலையில் முத்தி பேர் வரைக்கும் எவ்வளவு செய்திகள் இருக்கிறதோ அவ்வளவு செய்திகளும் நமக்கு உண்டு. இது அனைமே முடிக்கிறதுக்கு, இந்த திருமணத்தை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன். நான் குறைந்தபட்சம் பேசுகிறேன், அதிகபட்சம் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்கள் புதிய புதிய சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூல் திருமந்திரம் தான். இப்போ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் இல்லையா? சைவ சித்தாந்தத்தில் ஒரு உடல், உடலுக்குள் உயிர், உயிருக்குள் கடவுள், மூணு தானே. உடம்பு என்ற ஒரு பாசம், பாசத்துக்குள் உயிர் பசு, பசுவுக்குள் கடவுள் பதி. அப்போ பதி, பசு, பாசம், இந்த மூன்றையும் சொல்லக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம். அது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. அது நம்முடைய உடம்பு, நம்முடைய உயிர், நம்முடைய கடவுள், நம்முடைய வாழ்க்கை, அதுதான் சைவ சித்தாந்தம். அந்த கருத்துக்களை மையப்படுத்தி நாம் 12 திருமுறைகளாக இருந்தாலும் சரி, 14 சாத்திரங்களாக இருந்தாலும் சரி, யோக நூல்களாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தர்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் சரி, ஞானிகளுடைய அருள் உபதேசங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கருத்துக்களாக இருந்தாலும், எத்தனை கருத்துக்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் உள்ளடக்கி திருமந்திரம் என்ற ஒரு பெயரில் நாம் சிந்திக்கிறோம். முதல் பாடலிலே பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி பேசியிருக்கிறோம். கடவுள் ஒன்று, அதுதான் முதல் பாடல். அதான் ஒன்று அவன்தானே. சைவத்திலே கடவுள் ஒன்றுதான். சைவம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களுக்கும் கடவுள் ஒன்றுதான். வெவ்வேறு பேரில் வச்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். நாம் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் முதல் பாடல பார்த்தோம். ஒன்று அவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இது எண்ணல் அலங்காரத்தின் வழியாக ஒன்று இரண்டு மூன்று என்ற நிலையிலே நம்ம இறைவனுடைய பெருமைகளை பார்த்தோம். இரண்டாவதாக உயிருக்குள் இருக்கின்ற இறைவன், உடம்பை உயிர் இயக்குகிறது, உயிரை இறைவன் இயக்குகிறான். அது உங்களுடைய உயிரை உங்களுடைய கடவுள் இயக்குகிறார். இல்ல, கடவுள் நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன், நான் என்னமான பெயர் சொல்லல. யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வழிபடுகின்றார்களோ அவரவர்கள் அந்தந்த தெய்வத்தை வழிபடலாம். 25 மாகேஸ்வர வடிவங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் வழிபடலாம். விநாயகரை வழிபடு கொண்டிருப்பவர்கள் விநாயகரை வழிபடலாம். முருகப்பெருமானை வழிபடுகின்றவர்கள் முருகப்பெருமானை வழிபடலாம். பராசக்தியை வழிபடுகின்றவர்கள் பராசக்தியை வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபடுகின்றவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அவர்களுக்குள் எந்த விதமான பேதமும் இல்லை. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதொரு பாகனார் தான் வருவர். இறைவனே பராசக்தியுடன் சேர்ந்து உங்களுடைய பூஜைகளை அவர் இறைவனே ஏற்றுக்கொள்வான். ஆனால் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், அவரவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம். தனக்கு உவமை இல்லாதான் தால் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. மனக்கவலைக்கு எந்த டாக்டராலும் முடியாது, எந்த வியாதியா யாரும் இருக்க முடியாது. இறை வழிபாடு ஒன்றுதான் தீர்க்க, இறை வழிபாட்டு மட்டும்தான் தீர்க்க முடியும். இது அவங்கவுங்க அனுபவிச்சாதான் புரியும். அதுக்கு தான் நம்ம திருமந்திரம் படிக்க வரோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை செம்மையப்படுத்திப்போம். வாழ்க்கையினுடைய மைய கருத்துக்களாகிய அன்பு, அறம், அருள், பெருந்தன்மை, கொடை, விட்டு கொடுக்கும் தன்மை, அனுசரிக்கும் தன்மை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா நெகட்டிவ் கோபம் அப்படின்னு ஒரு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அவனுடைய ஹையஸ்ட் டிகிரி எப்படி இருக்குன்னு கேட்டால் நெகட்டிவ் ரிசல்ட் மோசமாக இருக்கும். வெறுப்பு அப்படின்னு ஒரு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், வெறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப மோசமான நிலை கொண்டு போய்விடும். அதே மாதிரி பொறாமை அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அது மோசமான சுட்டு கொண்டு போயிடும். இது போல தீய எண்ணங்களை மனதில் சேர்க்காமல் அது வருகின்ற பொழுதே அப்படியே கலைச்சிடணும், வராமல் இருக்காது. யாராக இருந்தாலும் வராமல் இருக்காது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அப்படி வரும்பொழுதே அப்பப்போ என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அதுக்கு தான் படிக்கிறோம். முதலில் நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும். அதன் பிறகு தெய்வ நிலைக்கு உயர்வதற்குள் உள்ள வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற தெய்வமாகவே கடவுளாக முடியாது, கடவுளாக முடியாது, தெய்வமாகவே மாறலாம். அந்த நிலைக்கு நம்ம வழிகாட்டக்கூடிய நூல் திருமந்திரம். போர்த்திசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதன், இன்னுயிர் இரண்டாவது பாடல். இன்னுயிர் உங்கள்கிட்ட உள்ள உயிரெல்லாம் நல்ல உயிர் அர்த்தம், வேல்யூபிள். ஏன் இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் வந்துச்ச, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? உள்ளாகி கூடாகி புழுவாகி மரமாகி சொன்ன மாதிரி பல பிறவிகளை கடந்து பெறுவதற்கு அரிய ஒரு மனித பிறவியை பெறுவதற்கு அரிய, கிடைப்பதற்கு அரிய, ஒரு கடலை கையால் நீந்தியது போல ஒரு அரிய ஒரு மனித பிறவி எடுத்திருக்கிறோம். அது புனிதமாக மாற்றணும். இறையை உணர்வதற்கு தகுதியான பிறவி மனித பிறவி. எறும்பிலிருந்து யானை ஈராக எல்லா உயிர் வாயினங்களும் இறைவனை வழிபடுகின்றன. ஆனால் முக்தி கிடைக்குமான்னு கேட்டா, மனித பிறவியாக இருந்து இறை வழிபாட்டின் மூலம்தான் முக்தியை பெற முடியும். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனை பத்தி பார்ப்போம். ஒரு இறைவனை நான் சொல்லும் பொழுது அங்கு இங்கு எண்ணாதபடி எல்லா இடத்திலும் எல்லா உலகங்களிலும் அன்னம் கடந்த நிலையிலும் ஒரு கலந்து இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்த உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரம்பொருள் இறைவன். அவனுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்லை, எல்லாம் அவனுக்கு தெரியும். இங்கே நடக்கக்கூடிய திருமந்திர வகுப்பு நிச்சயமா தெரியும். இங்க எத்தனை பேர் கேட்கிறீங்கிறது தெரியும். எத்தனை பேர் எந்த நிலையில் கேட்கிறீர்கள் அதுவும் தெரியும். நீங்க எங்க போனாலும் உங்களோட வந்துகிட்டே இருப்பார். அதுதான் இறைவன். தங்கி இருக்கிறான் உங்களுடைய உயிரில், அவன் தங்கி இருக்கிறான். பல பேர் வச்சிருக்கோம், அதில் ஒன்று சிவபெருமான். உண்மையான பேர் என்ன? சிவபெருமானுக்கு 1000 பேர் வச்சிருக்கலாம். இறைவனுக்கு உண்மையான பேர் நாதன் நாமம் நமச்சிவாயவே. 1000 பேர் வச்சு கூப்பிடுங்களேன். நம்ம கூட பேர் வைக்கிறதா? வீட்டில் ஸ்கூலில் ஒரு பேர் இருக்கும், வீட்டில் ஒரு பேர் இருக்கும், கூப்பிடுறது வேற பேர் இருக்கும். அது மாதிரி இறைவனுக்கு எவ்வளோ பேர் உண்டு? அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் முன்னேறுவதற்காக, உய்வதற்காக இறைவனே கருணை கொண்டு பல நிலைகளில் வருகிறான். அதில் ஒன்றுதான் உருவ நிலை. அதில் ஒரு 25 மாகேஸ்வர வடிவங்கள், வழிபாட்டுக்கு உள்ள வடிவங்கள் உண்டு, வழிபாட்டுக்கு இல்லாத வடிவங்களும் உண்டு. இப்ப நாயன்மார்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்களாம் எந்த வடிவத்தில் வர்றாங்க? ஏன்னா இப்ப திருமந்திரம் கேட்கிறவங்க எல்லாருமே வந்து சைவ சித்தாந்தம் படிச்சவங்க சொல்ல முடியாது. சைவ சித்தாந்தம் தெரிந்தவங்களும் வர்றீங்க, தெரியாதவங்களும் வந்திருக்கீங்க. ஆனால் நான் ஒரு மேல்நிலையில் என்னால் பேச முடியல, கொஞ்சம் எல்லாருக்கும் புரியற மாதிரி பேச வேண்டியா இருக்கு. தெரியாத விஷயங்களாக இருந்தால் சொல்லித்தரேன். இறைவன் உருவம் தாங்கி வருகிறான். உருவம் தாங்குகின்ற நிலை தடத்த நிலைன்னு பேர். உருவம் தாங்காமல் உணரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலை சொரூப நிலைன்னு பேர். அது சொரூபத்தை தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான்றதெல்லாம் இறைவனுடைய சொரூப இலக்கணத்தை சேர்ந்தது. வடிவங்கள் என்று வருகின்ற பொழுது பொது இலக்கம். இப்போ இறைவன் உருவம் தாங்கி வருகிறான், அது ஒரு நிலைக்கு. அப்புறம் அரு உருவம், சிவலிங்க நிலை, அது கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்களுக்காக. அரு உருவ நிலையில் இறைவன் இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்களுக்கு அருவ நிலையில் இறைவன் இருக்கிறான். ஆனால் இறைவன் இந்த மூன்றையும் கடந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கிறான். சச்சிதானந்த நிலையாகிய மேல்நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக மூன்று நிலைகளில் இங்கே இருக்கிறான். நாமெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒரே நாளில் புரியும்னு எதிர்பார்க்க முடியாது. சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தொடர்ச்சியா வாங்க, நிச்சயமா எல்லாருக்கும் புரிய வச்சிருவேன். தொடர்ச்சி வரணும். இறைவன் யாராலும் ஒப்பீடு செய்ய முடியாதவன். இறைவனை கம்பேர் பண்ண முடியாது. எப்பொழுதும் இருக்கக்கூடியவன். எல்லா ஆன்மாக்களிலும் இருக்கிறான். என்ன சார் முதல்ல உயிர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்ப ஆன்மான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களேன்னு கேட்கலாம். இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்காதவர்களுக்காக. பசுனாலும் உயிர் தான், உயிரினாலும் உயிர் தான், ஆன்மானாலும் உயிர் தான். பசுன்னா வாசத்தில் இருக்கின்ற நிலையில் பசு என்று பெயர். சாதாரண நிலையில் உயிர் என்று பெயர். அதே பக்குவம் அடைந்து விட்டால் ஆன்மா என்று பெயர். நீ ஆத்மான்னு சொன்னாலும் தப்பு இல்லை. நமக்கு மொழியெல்லாம் ஒரு பேரியர் கிடையாது. எந்த மொழியா இருந்தா என்ன, வடமொழியும் தென்தமிழும் ஆனாண்டானேங்கிறார். அதான் வடமொழியா இருந்தானா, தென்மொழியா இருந்தானா, இங்கிலீஷா இருந்தானா, ஹிந்தியா இருந்தானா, சம்ஸ்கிருதமா இருந்தானா, நமக்கு மொழி ஒன்றும் ஒரு வேறுபாடு கிடையாது. நமக்கு இறைவனை புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். ஒக்க நின்றானை, இறைவன் எங்கே இருக்கிறான், உங்களுடைய ஆன்மாவுக்குள் ஒளிந்திருக்கிறான். எங்கேயும் தேட முடியாத இறைவன் உங்களுடைய உயிரில் இருக்கிறான். ஒக்க நின்றானை உளப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதன். உலகமே இறைவன் தான். திசைகள் எல்லாமே

இல்லையுமே அவனுக்கு ஆடை. நக்கன் என்று சொன்னால் ஆடை இல்லாதவன் பேர். நக்கன் என்று ஏத்திடும் நாதன், நாதன் என்ற வார்த்தையை பார்க்கணும். நாத தத்துவத்தை கடந்தவன், தலைவன் சொல்றது பொதுவான வார்த்தை தலைவன். 36 தத்துவங்களில் நிலத்திலிருந்து நாதம் ஈராக 36 உண்டு. 36வது தத்துவம் நாத தத்துவம். நாத தத்துவத்தை கடந்தவன் நாதன். இந்த நாதன்கிற வார்த்தை நிறைய சொல்றான். ஆத்ம நாதன், ஆத்மாவுக்கு நாதன். நாள்தோறும் தேவர்கள் துதிக்கிறார்கள். நல்லா கேட்டுக்கணும். மனிதர்கள் துதிக்கிறார்கள், தேவர்கள் துதிக்கிறார்கள், அமரர்கள் துதிக்கிறார்கள். அமரர்கள் வேறு, தேவர்கள் வேறு. எல்லாரும் துதிக்கிறாங்க. பக்க நின்றார் அறியாத பரமனை, புக்கு நின்று உண்ணி யான் போற்றி செய்வேன். எல்லாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பரம்பொருளை நான் தெரிந்து கொண்டேன், அவனை நான் தெரிந்து கொண்டேன், நான் போற்றுகின்றேன். இது எல்லாமே வந்து திருமூலருடைய வாக்கு. ஒரு சித்தர ஆக வேண்டுமானால், ஒரு யோகி நிலைக்கு போக வேண்டுமானால், ஒரு மகா நிலைக்கு போக வேண்டுமானால் சிவபெருமானுடைய உதவி நிச்சயம் தேவை. 18 சித்தர்களையும் ஓரளவுக்கு நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை முறைகளை, அவங்களுடைய கருத்துக்களை பார்த்துருக்கேன். நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். தொடர் சொற்பொழிவு இதே போல பேசியிருக்கேன். எல்லா சித்தர்களும் சிவ வழிபாட்டின் வழியாகத்தான் சித்தர் நிலையை அடைந்திருக்கிறார்கள். சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர், அவர் பிறந்த உடனே சிவா சிவா சிவான்னார். நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் அழுவும், அழலைன்னா கூட நம்ம அழ வைப்போம். ஆனால் புள்ள அழலைன்னு வச்சிங்களேன், நம்ம அழுவணும் இல்லையா? அதனால நம்ம காலை கிள்ளி விட்டு தட்டி விடுவோம், ஆன்னு கத்தோம். ஏன் கத்தது தெரியுமா? இது வரைக்கும் யோகத்தில் உள்ள பத்திரமா உட்காந்துருந்தேன், கவலை இல்லாமல் இருந்தேன். வெளி உலகத்தை பார்த்தவொடனே பயந்துக்கிட்டு, இவ்வளவு மோசமான உலகத்தை பார்க்க போறமே, இன்னும் வாழ போறமே அப்படின்னு முதல்ல அழ ஆரம்பிக்குது. அன்னைக்கு அழ ஆரம்பிச்சது தான் தன் குழந்தை. அழுதுகிட்டே இருக்கோம். நீங்களா இப்போ நீங்களா சீனியர் குழந்தை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசு கிடையாது. அப்போ அந்த சிவாக்கியர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, வாயை எடுத்தவுட சிவா சிவான் அப்படின்னு கத்தினாராம். ஆ சிவ வாக்கியர். இப்போ சிவ வாக்கியத்தை தெரிந்தால் திருமந்திரம் எளிது. சைவ சித்தாந்தமும் சித்தர்கள் நூலும் யோகமும் தெரிந்திருந்தால்தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் புரியும். அதை அங்கங்கே சொல்லிடுவேன். இறைவன் உயிருக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே இறைவன் தான். உலகத் தோற்றம் அப்படின்னு அப்பர் சாமி ஒரு பாட்டு போடு. எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. எல்லா உலகமும் ஆனாய் நீயே. ஓ, நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு உலகம் பார்க்கிறோம், ஒரே உலகத்தை பார்க்குறோம். இந்த உலகத்துக்கு எத்தனை கடல்? 7ஆ? அதில் பசிபிக் தான் ஆழமான கடலா? சரி, ஒரு உலகம் பார்க்குறோம், கண்டங்கள் பார்க்குறோம், கடல்கள் பார்க்குறோம். ஒரு உலகத்தை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இது ஒரு உலகம் தானா? உலகத்துக்கு மேலே உள்ளது அண்டம். அண்டத்துக்கு மேலே அண்டம் கடந்த பொருள் இல்லையா? பல உலகங்களை தாங்கியது அண்டம்.
பல உலகங்கள்னு சொல்றதுக்கு பதிலாக எல்லா உலகம்

0: அப்பர் பெருமான். அப்போ அந்த உலகத்தினுடைய தோற்றத்துக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். உலக தோற்றம் யாராவது நினைச்சு பார்த்தது உண்டா? உலகத்தை பத்தி ஃபேன் சுத்துதுன்னா உட்காந்துட்டு காத்து வாங்குவோம், அவ்வளவுதான். இந்த ஃபேனை உருவாக்கியவரை பத்தி நம்ம யாராவது தெரிஞ்சிருக்கோமா? கண்டுபிடிச்சது யாருங்க? ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு? டியூப்லைட் எரியுது, வெளிச்சல உட்காந்துருக்கோம், அதுக்கு யார் காரணம்? மின்சாரத்தை கண்டுபிடிச்சது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு? ஒரு விஞ்ஞானியை பேரை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம்னா அது சாதாரண ஆர்டிபிஷியல். இந்த உடலை படைக்க முடியுமா யாராலாவது? நம்மளை படைக்க சொன்னா என்ன செய்வோம்? ஒரு உடம்பை படைங்க என்ன சொல்லுங்க? அதுவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முகமும் வேற வேற தான், அவ்வளவு குரல்களும் வேற வேற, அவர்களுடைய அவ்வளோ பேருடைய எண்ணங்களும் வேற வேற. முடியுமா? உடம்பையே படைக்க முடியலன்னா உலகத்தை எப்படி படைக்க முடியும்? படைப்பதற்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் வேணும்? உலகத்துக்கு ஓர் வித்து அகலிடத்தார் மெய்யை, அது ஒண்ணுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் சுப்பிரமணிய சுவாமிகள் ஒன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை. இப்ப பொண்ணும் மெய்ப்பொருளும், இப்ப உலகத்திலே மெய்யான பொருள் எது? மெய்யே கண்டு இன்று ஈடுற்றேன். அப்ப மெய் எது? எது? சிவம் ஒன்றே மெய். அகலிடத்தார் மெய்யை, அகலமான உலகம் நீளம் அகலம் உடையாய் போற்றி. அப்புறம் வந்து அதெல்லாம் தேவாரம் கொஞ்சம் படிக்கணும். தேவார திருவசனம் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, அண்டத்து வித்தை அண்டம், பல உலகங்கள் கடந்தது அண்டங்க. அதான் உலகத்திற்கு உயிரானாய் என்பர். உயிருக்கு உயிரானாய் நீயே, உலகுக்கு உயிரானாய் நீயே. இப்ப உலகத்தை இயக்குவதற்கு உயிர், உடம்பை இயக்குவது உயிர், உலகத்தை இயக்குவது உயிர் இறைவன். உலக உடம்பு, உடம்பை உயிர் இயக்குகிறது. உடம்பை போல் ஜடமாக இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அண்டத்தையும் அவ்வளவு பெரிய உலகத்தையும் இறைவன் இயக்குகிறான். இத சிவஞானம் போதான் முதல் நூற்பா. சித்தாந்தம் படித்தவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அவன் அவள் அது வேணும் அறை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். அவன் அவள் அது எனும் அறை உலகம் இறைவனால் இயக்கப்படுகிறது, இறைவனால் படைக்கப்படுகிறது. ஒரு ஜடமாகிய உலகம் தானாக உற்பத்தி ஆகாது, உடம்பு தானாக வராது. இந்த உடம்பு என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய குயவனால், குயவன் தானே, குயவனால் வரைந்த ஒரு பாண்டம் அப்படின்ற சித்தர்கள் தான். பஞ்சபூதங்களினுடைய மாறுபட்ட சேர்க்கை கலவை இந்த உடம்பு. பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டது இந்த உலகம். பஞ்சபூதங்களுக்கு என்ன ஒரு காரணம்? பஞ்சபூதங்களே ஒரு காரியம்தான். பஞ்சபூதங்களுக்கு காரணம் ஒன்று இருக்கு இல்லையா, அது பேர் மாயை. மாயை என்ற நுண்வடிவ ஆற்றல், ஜட ஆற்றல், அந்த ஆற்றலினால் இந்த உலகம் படைக்கப்பட்டது, உடம்பு படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது. சினிமாவில் அதான் படுவாங்க, சினிமா படம் நிறைய இருக்கு. படைத்தானே இறைவன், இறைவன் படைத்தான், படைத்து அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்ச ஆண்டவன் படைச்சு நம்மள்கிட்ட கொடுத்து அதை அனுபவி ராஜான்னு நம்மளை அனுப்பி வச்சிருக்கான். அவ உடம்பை படைத்தது யாரு? உலகத்தை படைத்தது யாரு? எதற்காக படைத்தான்? உயிருக்காக படைத்தான். ஏன் படைத்தான்? நாம் திருந்துவதற்காக, நாம் மேல்நிலையை அடைவதற்காக, இறைவனை வணங்குவதற்காக, தெய்வ நிலையை அடைவதற்காக இந்த உலகமும் இந்த உடலும் கருவிகரணங்களும் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை. இப்போ இந்த உலகத்தை இறைவன் மாயையிலிருந்து படைத்தான். போக உங்களுக்கு சொல்லுவேன், ஏன்னா ஒரே நாளில் நான் அவ்வளவு சைவ சித்தாந்தி என்னால் சொல்ல முடியாது இல்லையா. மாயைங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டு, நான் சொல்லணும் அதை. மாயை என்ற ஒரு ஜட ஆற்றல்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருஞான சம்பந்தர் தேவாரம். தென்திசையில் கயிலை எனும் திருக்காலத்தை போற்றி இனிது அமர்கின்றார் என்ற தெய்வச்செக்கிழார் பெருமானின் திருவாக்கின் வண்ணம் திருக்காலத்தியில் எழுந்தருளியிருந்த காலத்தில் அருளி செய்த திருப்பதிகம் வாழவரி கோழபுலி என்ற தொடக்கத்தினதாம். ஞானயோக காட்சியில் காலத்தியில் நின்றவாறே அவ்வத்தலங்களையும் பிள்ளையார் நேரே கண்டு அப்பதிகங்களை அருளினார் என்பர் சிவக்கவிமணி. இப்பாவனைகளும் திருவாக்குகளும் ஒளியும் ஒலியும் ஆகிய நுண்ணிய அலைகளின் வழி அங்கங்கும் சார்ந்து திருவருள் விளக்கம் செய்யும் கருணை செயல் ஆம் என்பர். கற்றவர்கள் சொற்றொகையின் முற்றுமொழி பெற்ற கைலாயமலை என்ற தொடரின் சிறப்பை சொல்லவும் கூடுமோ? திருப்பதிகப்பலன் வினை நைந்து பரலோகம் எளிதில் வாய்க்கும் என்பதாம். வாழவர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் 3 திருமுறை பண்

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் பாடிய திருவிசைப்பா 2 பதிகம். இது திருக்களந்தை ஆதித்தேச்சரத்தில் பாடப்பெற்றது. சோழ நாட்டில் காவிரிக்கு தென்கரையில் திருத்தருப்பூண்டிக்கு மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருக்களர் என்ற தலம் உள்ளது. இதற்கு தென்மேற்கில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் களப்பாள் என்ற ஊரில் உள்ள சிவாலயம் ஆதித்தேச்சரமாகும். தேவாரம் பெறாத இந்த வைப்புத்தலம் கூற்றுவ நாயனார் அவதாரத் தலமாகும். இதுவே திருக்களந்தை ஆதித்தேச்சரம்.

கலை நயமிக்க நூல்கள் கூறும் உண்மை பொருளும் அவற்றால் கிடைக்கும் அறிவும் என்னை சேருமாறு எண்ணி கற்புநெறி வலுவாமல் பெற்றெடுத்து எனக்கே பாலூட்டி அருளும் தாயை விட பேரருள் செய்யும் நல்லவன் சிவபிரான். அந்த முக்கட்பெருமான் எழுந்தருளும் இடம் மலைகளை குடைந்து அமைத்தது போன்ற உயர்ந்த மாடங்களிலெல்லாம் வேதங்களை உணர்ந்த அந்தணர்கள் முறை வைத்து ஓதும் வேத ஓசை அலைகடல் போல் முழங்கக்கூடிய அழகான குளிர்ந்த நீர்நிலைகளை உடைய திருக்களந்தை என்ற திருத்தலத்தில் அணியாகத் திகழும் ஆதித்த சோழனால் கட்டப்பட்ட ஆதித்த ஈச்சரம் என்ற திருக்கோயிலேயாகும்.

சந்தன சாந்தின் சுந்தரனாக கலவை சந்தன குழம்பு பூசிய அழகிய திருமேனியில் கற்பூரம் போன்ற வெண்மையான திருநீற்றை உத்தூளனமாக பூசிக்கொண்டவர் செந்தழல் புலம்பு போன்ற திருமேனியர். அடியவர்களை பொலிவோடு நோக்கும் நோக்கரிய நோக்காயிருக்கும் நெற்றிக்கண் கொண்டவர் சிவபெருமான். அவர் எழுந்தருளும் இடம் எது தெரியுமா? மலை போல் விரைகள் வெட்டப்பட்டு அவை அனைத்தும் காட்டில் தீப்பற்றி எரிவது போல ஏழெழுக்கு மாளிகைகள் எல்லாவற்றிலும் அந்தணர்கள் வேள்வித்தீயை வளர்க்கின்ற நீர்நிலைகள் மிக்க திருக்களந்தையில் உள்ள அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரமேயாகும்.

இகழும் இடப்பாகத்தில் கருப்பாயிருக்கிறார், மற்றொரு பக்கம் சிவப்பாயிருக்கிறார். கழுத்தில் ஒப்பற்ற உருத்திராக்க மணிமாலை அணிந்து விளங்குகிறார். முனிவர்களோடு கல்லால நிழலின் கீழ் ஞான யோக முறைகளை தெரிந்து சொல்லாமல் சொல்கிறார். ஒரே உடம்பில் ஆண் பெண் இருவராகவும் திகழ்கிறார். மூன்று கண்களையும் நான்கு பெருந்தோள்களையும் பெற்ற சிவபிரான் வேதங்களால் தேடி அறிய முடியாதவர். அவர் இருக்குமிடம் திருக்களந்தையில் அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரமே ஆகும்.

பட அடியாருக்கு மிக எளியவர், முரடர்களுக்கு மிக அரியவர், பாவியாகிய நான் செய்யும் குற்றங்களையெல்லாம் பொறுப்பவர். ஆனால் என் பிறவி பிணியை தீர்த்து அருளாத பித்தர், நச்சுப்பாம்பை காதில் குளையாய் அணிந்தவர், என் குலம் முழுவதையும் வழிவழியாக தடுத்து ஆண்டு கொள்பவர், மிகவும் இளமையானவர், தலையில் ஒழுகும் கங்கையை அணிந்து அவளுக்கும் அழகு தரும் பேரழகர். அவர் எழுந்தருளியிருக்கும் இடம் திருக்களந்தை என்ற திருத்தலத்தில் அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரம் எனப்படும் திருக்கோயிலே ஆகும்.

சிவபிரான் திருமுடி சிவந்த பவளம், அவர் திருவாய் பவள சிவப்பு, அவர் உடம்பு பவளம் போன்றது, அத்திருமேனி சந்தனம் திருநீரு போல் வெண்மையானது, அவர் அணிந்த முப்பொறி நூல் வெண்ணிறம், அவருடைய குமிழ் சிரிப்பில் தென்படும் பற்கள் வெண்ணிறம், ஒருபுறம் பாம்பு வளைந்து தொங்கும் உடுக்கை போன்ற சிற்றிடையில் மேகலையும் சேலையும் அணிந்த ஒரு பெண் இடப்பக்கம் இருக்கிறாள். இத்தகைய அடையாளங்களை உடையவரானால் அவர்தான் சிவபிரான். அவர் இருக்குமிடம் திருக்களந்தை திருத்தலத்திற்கு அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரமே ஆகும்.

திருக்கழுத்து நீல நிறம், திருவாய் பவள செவ்வாய், முத்துக்கள் வரிசையாக பதிக்கப்பட்டது போன்ற பற்கள், முகம் நிறைய ஆனந்தம். இவர் திருமுகம் கண்டால் இந்த திருவுருவம் மிக அழகானது, அச்சோ என்று கண்டவர் உள்ளம் குலைந்து உருகுவார்கள். நஞ்சை உண்டவர் இவர். இந்த அடையாளங்கள் இருந்தால் அவர் சிவபிரான். அவர் இருக்குமிடம் திருக்களந்தை திருத்தலத்துக்கு அணியாகத் திகழும் ஆதித்தேச்சர திருக்கோயிலே ஆகும்.

எல்லா திசைகளிலும் உன்னையே ஆதரவாக நினைத்து மனம் கரைந்து உருகும் அடியார்கள் ஒரு பக்கத்தில் இருந்து வருந்த, எந்த முயற்சியும் செய்யாத எருமைக்கடா போன்ற என்னை ஆட்கொள்ள விரும்பி வேறொரு பிறவியில் பிறந்து பொய் நெறியில் சென்று அடையாமல் காப்பாற்றினாய். எனக்கு அருள் புரிய வல்லவனாயிருக்கிறார் ஒளிமயமான சிவபெருமான். அத்தகைய பெருமான் இருக்கும் இடம் திருக்களந்தைக்கு அணியாகத் திகழும் ஆதித்தேச்சர திருக்கோயிலேயாகும்.

சிவபெருமான் மெய்யன்பர்களுக்கு உண்மை பொருளாயிருப்பவர். அவர்களுக்கு இட்டு வைத்த செல்வம் போல சோதி வடிவாய் திகழ்பவர். அழகிய வளையல்களை அணிந்த உமாதேவியின் மேல் மையலுற்று ஒரு பாதி மைநிறம் பெற்றவர். உலகமெல்லாம் தெரிந்து பிச்சை ஏற்று சுடுகாட்டில் வசிப்பவர். எல்லா உள்ளங்களிலும் இருப்பவர் என்றாலும் பொய்யடியார்க்கு புலப்படாத பொய்யர். பக்கத்தில் இருக்கும் பளிங்கு கல்லில் நம் உருவம் தெரிவது போல இருளை போக்கி என் மனத்தில் எழுந்தருளிய குருநாதர். இப்படிப்பட்டவர் இருக்கும் இடம் திருக்களந்தை திருத்தலத்துக்கு அழகு ஊட்டும் ஆதித்தேச்சர திருக்கோயிலே ஆகும்.

அவர் திருவாய் செவ்வள்ளி மலர் போன்றது, கழுத்து குவளை மலர் போல் கருப்பானது, இரண்டு காதிகளிலும் குளைகள் இருக்கும், ஒரு பக்கத்தில் தூய மேகலை அணிந்திருப்பார், சடையின் மேல் புள்ளிகளையும் கோடுகளையும் உடைய பாம்பு ஒளி வீசும். அவர் திருமுகம் தாமரை, திருக்கண்கள் தாமரை, திருவடி பொன்னிறம், அத்திருவடியில் ஊற்றிய நீர் நம் பாவங்களை போக்கி தூய்மை தரும். இத்தகைய அடையாளங்களை உடைய சிவபெருமான் எழுந்தருளிய இடம் திருக்களந்தைக்கு அழகு தரும் திருக்கோயிலான ஆதித்தேச்சரமே ஆகும்.

0: இடையராது தண்ணீர் பாயும் வயல்கள் சூழ்ந்த திருக்களந்தைப்பதியில் உள்ள நிறைந்த புகழ்மிக்க ஆதித்தேச்சரத் திருக்கோயிலில் திருமால் வழிபடும் சிவபிரான் திருவடிகள் மீது நன்மை தரும் கலைகளைப் பயின்ற கருவூர்த்தேவரின் வேதங்கள் ஓதும் பவளவாயிலிருந்து சுரந்த அமுதம் கலந்த தமிழ் மாலை இது. அழகுமிக்க இப்பத்து பாடல்களை பாட வல்லவர் இருள்மயமான அஞ்ஞானத்தை கிழித்து ஒளி தரும் மனத்தை பெற்றவர் ஆவார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகம்

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
2: அடுத்த திருத்தலம் திரு பாண்டி கொடுமணி அமைச்சிவாய திருப்பதிகம் 47:48 பண் பழப்பத்திரம் மற்றும்

காடு காடு கையெல்லாம்

0: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
1: சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தடுத்தாட்கொண்ட புராணம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: கட்டின் கருணையின் சூரியன் இள இள நயன கடிமலர் மலரமற்ற அண்ணல்லங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானி அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே அரைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த திருப்பள்ளி எழுச்சி. இது அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் ஐயால் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்று இந்த அட்டதுக்கு பாலகளிலே கிழக்கு திசைக்கு அதிபனாயிருப்பவன் இந்திரன். அப்படி சூரியன் எங்கே முதலிலே உதிக்கிறார் என்றால் கிழக்கு திசையிலே உதிக்கிறார். அந்த சூரியனுக்கு அருணன்னு பெயர். சூரியனுடைய ரதத்தை ஓட்டுகிற சாரதிக்கு அருணன்னு பெயர். சூரியனுடைய ரதத்தை ஓட்டுகிற சாரதிக்கு அருணன்னு பெயர். அவன் இந்திரன் திசைக்கு வந்து விட்டான், இருள் போய் அகன்றது. அதனால சூரியன் வந்தான், இருள் போயது. அதனால இருள் எதுவரையில் இருக்கும் என்றால் சூரியன் வருகின்ற வரையிலும் இருள் இருக்கும். அது எது போல வந்தால் மெஞ்ஞான வருகின்ற வரையிலும் அஞ்ஞானம் இருக்கும். மெஞ்ஞானம் வந்தால் அஞ்ஞானம் போய்விடும். அது அஞ்ஞானம் தானே அகலுக்கு நல்லதுவே. மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று சிவபுராணத்திலே விளக்கினார். அதனால உயிர்களுக்கு அஞ்ஞானம் என்பது அந்த அஞ்ஞானத்தை தருகின்ற ஆணவ மலத்தின் காரணமாக உயிர்களுக்கு அந்த இருள் இருக்கிறது. அந்த இருள் போக வேண்டும் என்று சொன்னால் அதனால ஒளி உண்டாக வேணும். அந்த ஒளிதான் உள்ளத்தில் இருக்கிற ஒளியானது எது என்று கேட்டால் அதுதான் சிவம் என்கின்ற ஒளி. அது இந்தன கருளி இருள் வடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பறன் நினைந்தார். வெளியில இருக்கிற புறத்துல இருக்கிற உருளை சூரியன் ஓட்டுகிறான், அகத்துல இருக்கிற உருளை சிவன் ஓட்டுகிறான். அகத்துல இருக்கிற இருளை சிவன் ஓட்டுகிறான். அதனால அகத்துல சிவனை தியானிப்பது, சிவமந்திரங்களை உச்சரிப்பது, இது மாதிரிய செயல்களை அதே பக்தர்களாயிருப்பவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால அவர்களுக்கு அந்த அகம் நல்ல அகமாக இருக்கும். அகம் நல்ல அகமாக இருக்கும். அங்கே நமச்சிவாயம் விளங்கி கொண்டிருக்கும். அதனால நல்லக விளக்குது நமச்சிவாயவே என்றார் அப்பர் சுவாமிகள். அதனால இப்படி சூரியன் தோன்றினான், இருள் போய்விட்டது. உதயம் நின் மரத்திருமுகத்தின் கருணையின் சூரியன் இள. அதனால தேவரியுடைய திருமுகத்துல இருக்கின்ற ஒளியான ஒளி போல சூரியன் இருக்கிறான். சூரியனுடைய ஒளி போல தேவரியுடைய திருமுகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கருணையுடைய தேவரியுடைய முகம் என்கின்ற திருமுக என்கின்ற சூரியன் இளையள இருள் ஓடுவது போல தேவரீர் எழுந்த அந்த காட்சியினாலே எங்களுக்கு இருள் போகிறது. சூரியன் எழுந்தால் இருள் ஓடுகிறது, தேவரீர் எழுந்தால் எங்களுக்கு இருள் ஓடுகிறது. அதனால இளையள நயனக்கடிமலர் நயனமாகிய தேவருடைய திருக்கண்களாகிய மலரினாலே எங்கள் இருளை ஒட்டி அந்த மலர கடிமலர் மலர சூரியன் மூலமாக தாமரை மலரும். சூரியன் மூலமாக தாமரை சூரியன் எழுந்தானால் தாமரை மலரும். அதனால தேவரீருடைய கடாட்சத்தினாலே எங்கள் உள்ளமாகிய தாமரை மலரும். உள்ளமாகிய தாமரை பண்டை மறை வண்டரற்ற பசுந்திய ஞானம் பறந்துழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம். இருதயத்தை மலராக சொல்லுவது அது இதய கமலத்தூரும் தேனவன்கான் என்கிறது அப்பர் தேவாரம். அதனால பண்டை மறை வண்டரற்ற பசுந்திய ஞானம் பறந்துழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண்திறப்ப காசி நிமீர் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் புள்ளி உருளில் வெண்ணமேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாள சிரத்தேவாளும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் என்பது மெய்கண்ட தேவரும் துதி. அதனாலே இருதயத்தை மலராக சொல்லுவது. இருதயத்தை மலராக அந்த மலர் தான் சாமி எழுந்துருள பொண்ணி அந்தரியாக பூச பண்றது. அந்த மலர்ல தான் சாமி எழுந்துருள பொண்ணி அந்தரியாக பூச பண்றது. அதே மலர் விசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ்வார் என்பதுதான் அந்த அந்தரியாகும். திருக்குறள்ல மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் பெருமபுருந்தி அவனுடைய திருவடியை சேர்ந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார் சிவலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வார் என்பது அந்த திருக்குறள். மலர் மிசை ஏகினான் எந்த மலரிலே? இருதயமாகிய மலரிலே ஏகினான் என்றால் இருப்பவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது திருக்குறள். அதனாலே தேவரீருடைய திருமுக மலர எங்கள் இருதய மலர கடிமலர் மலர கடிமலர் மலர மற்ற அண்ணலம் கண்ணா. அதனாலே அந்த அந்த மலர் பூன்று தேவரீருடைய திருக்கண்கள் விளங்குகிறது, தேவரீருடைய திருக்கண்கள் தாமரை போல விளங்குகிறது. திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோ. அதனால திரள் என்றால் கூட்டங்கூட்டமாக வரிசை வரிசையாக அறுபத என்கின்ற வண்டுகள், காலையிலே வண்டுகள் எழுந்து அதனால தேனை உண்பதற்காக கூட்டங்கூட்டமாக செல்லும், கூட்டங்கூட்டமாக வண்டுகள் செல்லும். அது திரள் நிறை அறுபதம். அறுபதம் என்பது ஆறு கால், வண்டுக்கு ஆறு கால் இருக்கும். அதனால திரள் நிறை அறுபதம் முரல்வன சத்தம் போடுவது. இவையோர் இவை தேவரீர் சிந்திப்பே, இவைகளை தேவரி சிந்திப்பீராக. திருப்பெருந்துறையுரை சிவபெருமானை, திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கிற சிவபெருமானை. அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே. இதையால உயிர்களுக்கு அருளையும் பொருளையும் தருகின்றவன் சிவன் ஒருவனே என்பது இந்த வரியிலே. நிதி என்பது பொருள், நிதி என்பது பொருள், அருள் என்பது அருள், அருள் பொருள் ரெண்டையும் சொன்னார். அருள் பொருள் அதே அருள் நிதியினார், அதே அருள் நிதியினார். அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே, அதே உயிர்களுக்கு கொடுக்க வருகின்ற ஆனந்தமலையே. அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. ஆனந்த மலையேன்னு சொன்னாரா, அப்புறம் கடலேன்னு சொன்னாரு. சுவாமி கடலாக இருக்கிறான், மலையாக இருக்கிறான். இந்த ரெண்டுக்கும் ஓமை சொல்ல முடியாது, கடலுக்கு ஓமை சொல்ல முடியாது, மலைக்கு ஓமை சொல்ல முடியாது. அதனால அது ஓமை சொல்ல முடியாத பொருளாக இருப்பதனால கடவுளை மலையேன்னு சொல்றது, கடலேன்னு சொல்றது. கடலுக்கு ஓமை சொல்ல முடியுமா? கடல் நம்ம ஊர்ல இருக்கிற ஆறு மாதிரின்னு சொல்லலாமா? ஓமை சொல்ல முடியாததாக இருப்பதனால கடலாக இருக்கிறான். அதனால அளவில்லாத கருணையுடையவனாக இருப்பதனாலே அவனை கருணை கடல்னு சொல்லுவது, கருணை கடல் என்று சொல்லுவது. அப்படி மலையாக இருக்கிறான், கடலாக இருக்கிறான். அப்படி இருக்கிற சுவாமியே திருப்பள்ளி எழுந்தருள்வாயாக.
1: ஓம் நம சிவாயா. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திரு கொடிமாட செங்குன்றூர் என்னும் திருச்செங்கோடு திருத்தலத்தை ஞானசம்பந்தப் பெருமான் அடைந்து வழிபட்ட காலத்தில் அவருடன் வந்திருந்த அடியார்களுக்கு ஏற்பட்ட குளிர்ஜுரத்தை நீக்கும் பொருட்டு அருளியுள்ள திருப்பதிகம். அவ்வினைக்கு இவ்வினை இப்பதிகம் அமைந்த பண் வியாழக்குறிஞ்சி. திருமுறை முதல் திருமுறை திருநீலகண்ட திருப்பதிகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: சிவாயனம் சைவம் .org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழ் இசை, பாடல்
2: பிடித்த பத்து பால் நினைந்தூட்டும்.
1: பாடியவர்
2: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
1: வணக்கம். சிவாயனம்.

ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 18வது திருப்பதிகம் குயில் 10. தில்லை சிதம்பரத்தில் அருளிய இப்பதிகம் ஆத்தும இரக்கம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடியருளிய இப்பதிகம் காப்பி ராகத்தில் இசைக்கப்பெறுகிறது. அன்பர்கள் கேட்டு சிவபுண்ணியம் பெறுவார்களாகுக. திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: இருமதி விளைவில் ஒருமதியில் ஒருமையில் பிழைத்தும் ரெண்டு மாசம் ஆச்சு. ரெண்டு மாசம் ஆனா அந்த ஒரு மாசம் இருந்தவரை கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். சிலது வளர்ச்சியே இல்லாம ஒரு மாசம் இருந்தவாறு இருந்ததன் இருந்தபடி இருந்து காட்டிச்சுன்னு அப்பவும் எஸ்ஐயா வர முடியாது. எஸ்ஐயா வரணும்னா ஒவ்வொரு ஆணவும் ஆண்டவன் தந்தது தெரியுமில்ல. ஆமா, இந்த சும்மா 5 அடி 6 அடி வளர்ந்தவனே போல டேப்பில் அளந்தா மட்டும் போதாது, பெருமான் காலையும் விழணும். என்னை வந்து குள்ளமா பிடிக்காம ரொம்ப பெருத்த சாப்பிடிக்காம வட வடன்னு வச்சு 5 அடியும் கொடுத்து எசை வேலையும் சில்லறை இல்லாம கிடைச்சதுன்னு சொன்னா அடாடாடாடா ஆண்டவனே கொடுத்ததுதானே. செலக்ஷன்லயும் நான் போய் நான் தான் ஜெயிச்சு இவர் ஒருத்தான் எசை நேரடியாவே தேர்ந்தெடுக்கப்படுவது காவல்துறையில இல்லாம அப்படின்னு அதெல்லாம் ஆண்டவன் தந்தது என்ன. அதனால இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்து ஒருமைனா அந்த மாதிரி சின்ன முட்டையாவே இருந்துடாம வளர்ச்சியும் இருந்தது. வாழ்க்கை வருது. சரி, இப்பொழுது மும்மதி தன்னுள் அம்மலம் பிழைத்தும். 3 மாசம் ஆச்சுன்னா தாய் குளத்துக்கு பாவம் இந்த மசக்கைங்கிறது ஒண்ணு வரும், ஏத்திங்களாமோன்னு இருக்கும். பாவம் ஏத்திங்கிறது கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா தேவலான்னு தோணும். மாங்காய் இது ஒண்ணுமில்லை, 2 மண்ணையாவது இப்படி தெல்லி இப்படி வயது போட்டா தேவலான்னு தோணும். யாராவது பார்த்துட்டு வாங்கினேன்னு என்னம்மா மண்ணு தெல்ற, ஒண்ணுமில்லை எறும்பு அப்படிலாம். ஆனா உண்மையா சொல்றேன், இந்த குழந்தை பிறந்த பிறகு நீங்க என்ன காப்பாற்றுகின்ற பொறுப்பு தாயோட தர்றேன், நீங்க இது கலையிறேன் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது கலையிறேன் பிரயணமனோட இந்த 10 மாசம் வச்சிருக்கிற பொறுப்பு அவங்களுக்கு தான். அதை தாய்க்குளம் தாய்க்குளம். அதனால் அந்த 3 மாசம் வந்தவொடனே அம்மதம் பிழைத்தும் அந்த மயக்கம் ஏக்கம் இதெல்லாம் போகும்போது திடீர்னு உன்னோட கொண்டு சாப்பிட்டதுன்னா கருவு போடும் சரிங்களா, என்ன தேவலான்னு தோணும் அந்த நேரத்தில். என்ன பண்றது, அதுக்கெல்லாம் தப்பியும். இதோ இப்பொழுது ஈரிரு திங்களில் 4 மாசம் ஆச்சு. அப்ப என்ன பேரிருள் பிழைத்தும். பேரிருள்னா ஒரே அந்த அதாவது அந்த அந்த அந்த வளர்ச்சியில சிற்சில குழப்பம். அதாவது நம்ம இந்த பயிர் வரும்போதே கூட ஒரு சில சமயங்கள்ல வந்து சில பயிர் சமயத்துல கொஞ்சம் வாட்டமா இருக்கும். அது என்ன ஏதோ ஒண்ணு ஒண்ணு வைத்தார் அப்படின்னு இருக்கும். கொஞ்சம் என்ன தெளிச்சிங்கன்னா அப்புறம் ஜில்லுன்னு வளர்ந்துருது. அப்படி அது மாதிரி இருக்கிற அமைப்புல ஏதேனும் அது வந்து அந்த கரு கெடுப்பதற்குரிய நிலையிலிருந்து அதுக்கு நீங்கிடுமா 4ஆம் மாசத்துல. அப்புறம் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைக்கும். சில சமயங்கள்ல வளர்ச்சியில வரும்போது கொஞ்சம் விரைவா வளர்ந்துட்டதுனாலோ அல்லது ஒண்ணு வளரலன்னா முஞ்சுதல் செத்து போறது உண்டு. பாப்பா முழுதாம இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதையே கேக்குறீங்க, போன மாசம் அப்படி போனதும் பிறந்தாலே போச்சு. முஞ்சுதல் பிழைத்தும். 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். 6ஆம் மாசத்துல கொஞ்சம் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பாப்பா என்ன முழுதாம இருக்கோ அதுவே உங்களுக்கு என்ன இல்ல, நீங்க பைப்புக்கு போச்சு மெதுவா போச்சு, கொஞ்சம் வயசும் பயிர் 6ல கொஞ்சம் அப்படி மெதுவா வரும். உள்ள இருக்கிற வளர்ச்சி தேவலாம் பேரை பறக்க போறாங்க, நல்ல பேச்சு பறக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்க மாட்டானு, எப்படி சும்மா இருந்தா அது எப்படி மனுஷனா? அதனால அதை 2 பேர்ட்ட போய் சொல்லுவானு. அந்த பாப்பா கல்யாணம் ஆச்சு 2 வருஷம் இருக்குமே, இல்ல 1 வருஷம் தான் இருக்கு, 6 மாசம் அதுக்குள்ள உனக்கு என்ன வந்துட்டு இப்போ அது இல்ல ஏதோ அந்த குழந்தைகள் மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற மக்கள் பேரு ஆசீர்வாதம் பண்ணார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் மங்களம் என்ப மனைமாட்சி அப்படின்னு கல்யாணம் வாழ்த்து கூப்பிட்டாங்க அவரை. அவரு குரலா தான் வாழ்த்துவார் 1/2 மணி நேரம் மைக்கு மங்களம் என்ற மணிமாட்சி அப்படின்னார். பெரியவங்க வந்து வாழ்த்தனவே பேசினார். மற்றவன் நன்கலம் நன்மக்கள் பேரு அப்படினார். சிவன் தடியா இருக்கு சாப்பிட்டு வந்துட்டாரு. திருவள்ளுவர் வாழ்த்துறைன்னா அவ்வளவுதான் இருக்கு. ஆமா ஆமா, திருமண வாழ்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு அறியப்படாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் படிக்கிற காலத்திலேயே பிள்ளைகள்லாம் ஏன்னா அன்னைக்கு வரவங்கெல்லாம் கவரை வச்சு கொடுக்கணும். இப்போ முக்கிய நோக்கம் கொடுக்கு சாப்பிட்டுணும். இந்த ரெண்டும் செஞ்சால் கல்யாணத்துக்கு போனதாக அர்த்தம். ஒன்று மொய் வைக்கணும், இன்னொன்று சாப்பிட்டு. என்னங்க நீங்கள் நம்ம கல்யாணத்துக்கு சாப்பிடாமல் போயிட்டீங்கன்னு கேட்பாங்க. அதனால சாப்பிட்டுணும். அவங்களுக்கு தெரிய முடியா நம்ம போய் முன்ன பண்ண கூட நான் நம்ம வீட்டு கல்யாணத்தில் அருமையாக வர வயசால சாப்பிட்டுடுங்க என்னாரு. அதனால அப்போ என்ன அர்த்தம் போகிறேன்னு அர்த்தம். கவரை வச்சு கொடுத்துங்க. இது ரெண்டும் முக்கியமானது இல்லை. இந்த இரண்டு இல்லை இது செஞ்சுட்டு அம்பாடு போயிட்டு இருக்கலாம். அது மற்ற திருவள்ளுவர் அப்படிதான் மற்றதை நங்கலம் நன்மக்கள் பேரு. இது பத்தாவது குரல் மங்களம் என்ற மணிமாட்சி ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். அதுல மங்களம் என்ற மணிமாட்சி மற்றதன் நங்கலம் நன்மக்கள் அங்கேயும் நன்கலம் மக்கள் பேர் அல்ல நன்மக்கள் பேரு. அங்கதான் அண்டலையும் இந்த ரெண்டு எழுத்து ஏன் போட்டார் அளவு மக்கள் பேருன்னு சொல்றது தானே அப்படின்னாரு. என்னமோ சேர்த்துட்டார். அடுத்த குரல் பார்ப்போம்னர் மக்கள் பேர். அடுத்த குரல் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்ல பிற. அங்கதான் சுத்துது கைய மக்கள் பேர் அல்ல பிறன்னு பண்ண அறிவு அறிந்த மக்கள் பேர் அல்ல பிற. யாம் அறிவதில்லை நாம் மதிக்கிறது இல்லை ஏதோ அறியின் பழக்கம் அப்படிதான். நல்ல ஆளப்பா இந்த அறிவறிந்த அறிவறிந்த அதை விட மாட்டேங்கிறாரு. சின்ன எதுக்கு இல்லவன் நம்ம ஊரில் இருக்கிற மாடு தான் கண்ணுட்டி போடுது அல்லவா கோழியும் தான் முட்டை இடுது நீயும் தானா இது செய்வ மக்கள் தாமி ஆறறி உயிர் மறந்துடாத தொல்லாட்டத்தை மறக்காதுங்க. இப்படி எல்லாம் ரொம்ப அருமை. அஞ்சு திங்களில் அஞ்சுதல் பிழைத்தும் ஆறு செங்கலில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வுவி பிழைத்தும் ஏழாவது மாசத்திலே சமயத்தில் பிறந்துடும். இந்த இடையில பிறக்கிறதுங்கிறது வரும்போது முதல் ஆறு மாசத்துல வந்து பிறக்கிறதுங்கிறது ரொம்ப தேவைப்படும் வயசுல. இந்த மாதிரி ஏழாவது மாசத்துல பிறக்கிறது சப்போஸ் கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்து போடும் போச்சு அப்படின்னு அல்லவா. இப்படி பண்ணும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் எட்டாவது மாசம் வயிற்றுல அது கொஞ்சம் ஏறத்தாலவே முக்கால் வாசி மேல வளர்ச்சி ஆகும். சின்ன வயசுல சாதாரண அஞ்சு இட்லிக்கு ஏழு இட்லி தின்னாலே என்ன பாடுபடுறோம். சோடா எங்க சிஞ்சர் வீரங்க சோடா எங்க சிஞ்சர் வீரங்க ஏன் கொஞ்சம் காலில் சாம்பார் நல்லா இருந்தது ஒரு ஏழு இட்லி தின்னா அப்படின்னு. இந்த அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டு தின்னாலே எப்படி இருந்ததுன்னா அவங்க ஒரு சிசுவே வயிற்றுல வைக்கிறதா எப்படி இருக்காங்க. சிவ சிவ சிவ சிவ அதனாலதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் மாதா பிதா ஒரு தெய்வம். தாய் சொல்லிதான் அப்புறம் தான் தந்தை தாய் பேன்னு சொன்னார். ஆனா தாய் சொல்லி சொன்னார் அம்மையே அப்பா இதெல்லாம் சொல்லிருக்காருன்னு. இந்த ஆன்மாவுக்கு அந்த பத்து மாசம் தாங்கியும் பின்னால தன்னுடைய பாலை கொடுத்து வளர்க்கின்ற ஊற்றி வளர்க்கின்ற அந்த அறிவிப்பாடு தாய் கொடுக்கும். இப்படி மறக்கிறது மறந்தாம மனுஷன. அதனால் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் கட்டம்னா உருளும் திருளும் அதை நீங்க இவங்களுக்கு பார்க்க முடியாது பெண்பாலா இருக்கு. பசுமாட்டை வளர்த்தீங்கன்னா பார்க்கலாம். எட்டு மாசம் அங்க மாசம் என்ன சொன்னா தீனி தின்னுகிட்டே இருக்கும் தின்னிக்கும் போது அப்படிங்க வாய்த்த ஏன்னா முட்டும் முட்டும் என்னமோ நான் திருப்பணம் இருந்ததுனால ஒரு ஒரு ஒரு ஆறு வருஷம் மாடு வச்சிருந்தேன் பசுமாடு. ஏன்னா கொஞ்சம் கிராம மாதிரி இருக்கணும் அப்படிலாம் வைக்க முடியாது ஒரு காலம் இருந்தது. ஆனா இருந்தேன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை நான் பிடிச்சி கட்டி நல்லது குளிக்கப்படுத்தி நெத்தியில பொட்டு வச்சு அவதிக்கரைய வாயில திணிச்சு கொடுத்து சாம்ராணி பண்ணணும். ஏன் பசு அவ்வளவு சிறப்பு இல்லவா இப்பெல்லாம் முடியல. அப்ப ரொம்ப அருமையாது கண்ணுடி மேலே ரொம்ப அன்பா இருக்கும் நல்ல குடூர்ல நடுக்கும். என்ன சொன்னோன்னு நான் ரொம்ப சின்ன பிள்ளை செஞ்சேன்னு சொல்றாங்க வீட்டுல என்ன போர்வை எடுத்து போச்சுட்டு போய் கொடுத்தாங்கன்னு அதை போய் போட்டுவோனா அது தலா அப்படான்னு எழுந்திரிக்கேன். மக்கு பயில ஏன்டா போய் கண்ணுட்டி போத்துறேன் கண்ணுட்டி நடுங்குதுமா மக்கு நடுங்குதான் இருப்பது. ஆமா இது போய் போத்தன என்ன பண்ணது தட்டா அப்படான்னு எழுந்திரிச்சுதாதா எழுந்திரிக்கும் என்னமோ அப்படி எல்லாம் இருந்த ஆள் தான் என்ன பண்றது. அதனால எட்டு திங்க அதனால அந்த மாதிரி கண்ணுட்டி முட்டும். அது போல இவர்களுக்கு அந்த சிசு அப்படியே அங்கங்க அப்படி அந்த பிறழ்ச்சி இருக்கும்ல அந்த பிறழ்ச்சியினால இவங்களுக்கு கொஞ்சம் கடினப்படுவாங்களாம். அதெல்லாம் நாம் இந்த பிறவியில் அறியாதவாறு ஆடவனாய் பிறப்பித்து இந்த பிறவியில் அறியும்படியாக தாய்மாரால் அப்படிக்கிறாங்களே என்ன பண்றது. எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதர் துன்பமும் பிழைத்தும் ஒன்பதுல குழந்தையே பிறந்துடும் சிலங்கள்ல ஒன்பதாம் மாசத்துல இவங்க சில மீதுல அதுதான் ஏழாவது மாசம் கூடுமான வரைக்கும் ஏழாவது மாசம் அந்த காப்பிடுவது எதுக்குன்னு கேட்டா காப்புங்கிற அந்த வளைய காலத்து வளைய காப்பு போடுறது எதுக்குன்னு கேட்டா ஒரு கால் அதுக்கப்புறம் ஏழு மாசத்துல வந்து ஒன்னும் அபாரிஷன் ஆகாது. நீங்க பாட்டு அஞ்சு மாசமே போட்டு ஏழு மாசம் போச்சுன்னு சொன்னோன்னு நாம செலவு பண்ணதுல ஒண்ணும் இல்லை, நம்ம பிள்ளைக்கு நம்ம செலவு பண்றோம், இவன் சும்மா இருக்க மாட்டான், இது அஞ்சாவது மாசத்துலயே போட்டுது அதுக்கு ஆனா அதே கூட்டுது, அவனுக்கு ரொம்ப பெரிய குஷி. கூப்பையில் வந்த பயனில் சொல் பாராட்டுவாணி மகனல் மக்கட்பதறின்னு சொன்னாங்க திருவள்ளுவர். இந்த பயனில்லாத சொல்ல எதுக்கு பேசுற, இப்ப என்ன அவங்க உள்ள அந்த மாதிரி ஆனா உனக்கு என்ன நன்மை வந்துருது, அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதாவது மக்கூப்பையில நீ ஒன்னும் மனுஷன் சொல்ல மாட்டான், பதறன்னு சொல்ல போறான்ட்டார் திருவள்ளுவர். இப்படிலாம் அது ஊர்ல இருக்க வேற கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் ஏழு மாசம் ஆச்சுருது, ஏழு மாசத்துக்கு மேல கூடுமான வரைக்கும் அபாரிஷன் ஆகாது. ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா அந்த குழந்தைங்க ஏன் அந்த மாதிரி அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே ஒரு எண்ணம் வந்துடும், ஏன்னா உங்களுக்கு தெரியாதான் இளைஞர்களா இருப்ப உங்களுக்கு வேணா தெரியணுமே தெரியல, ஏன்னா வந்து நல்லபடியா இருக்கணுமே பிறக்கணுமே என்ற ஒரு வருத்தம் இருக்கும். இவ்வளவு கஷ்டம் சொல்லையா நீங்க வந்து எல்லாம் டாக்டர் எல்லாம் வர்றாங்க அப்பெல்லாம் தானியா தான் பிரசவம் சோப்பரசம், ஆனா சோப்பரசமே ஆகும் அதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா அது மாதிரி அதெல்லாம் பழக்குவாங்க. கொஞ்சம் கூட்டுமா நிறைய வேலை செய்வேனா கொஞ்சம் குனிஞ்சு நிமிடணும் அப்பதான் நல்லது அந்த குழந்தை பிரசவத்துக்கு. பேசாம உட்கார வச்சுட்டா நமக்கு பொண்ணுக்கு செல்லம் கொடுத்ததுதான் ஆனா கஷ்டப்பட வந்துடும், அதுக்காக ஒரே அடி நீங்க வந்து தனிப்படுத்திட்டு வர முடியாது, அதனால குனிஞ்சு சமையல் பருமாறுப்பா தாத்தாவுக்கு பருமாறு அப்படின்னா கொஞ்சம் இன்னொரு இட்லி வைக்கணும் அப்புறம் இன்னொரு இட்லி எடுக்கணும் சட்டி கொண்டாந்து ஊற்றணும் அப்படி குனிஞ்சு நிமிடறது இருந்ததுன்னா நல்லதும்பாங்க. நீங்க அதுக்கு கிராமங்கள் அதனால ரொம்ப அருமை. அந்த தெருவில் ஒரு பெண் அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னு கேட்டா ஏழு மாசம் எட்டு மாசத்துனா அங்க அங்கே அக்கமத்தில் இருக்கவங்க அப்படிலாம் கிராமம் பரஸ்பரமா இருந்தது. பயப்படாதம்மா இது வேணாலும் என்ன கூப்பிடு நான் அஞ்சு பிள்ளை பெத்தவ அப்படிலாம் வெளிப்படையா சொல்லுவாங்க, கவலைப்படாது இதுன்னு என்ன கூப்பிடுது பண்ணி வந்துடுவாங்க. போகும்போது வரும்போதுன்னா எப்படிமா எப்படி இருக்கு நல்லா சரிவேன் அதெல்லாம் நல்லபடியா பறக்கும் நல்ல பாரு ஒன்ன மாதிரியே பையன் பறப்பாங்க கவலைப்படாது என்னெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. இப்ப இல்ல தொட்ட ஒண்ணு ஹாஸ்பிட்டல் அப்பெல்லாம் கிராமங்கள் அப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளவு தாளாட்டி பால் ஊட்டி செய்வாங்க விவசாயம் போடுறது. அதேமா எங்க இதுல கூட என்னுடைய அமைப்புல குழந்தை பிறந்ததெல்லாம் மருத்துவமனை போகல, ஆனா பேரப்பிள்ளைகள் போய் தான் வருது. என்ன பண்றது இது ஜீவ தலைமுறையே மாறி போச்சு. எனவே எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதறு துன்பமும் பிழைத்தும் ஒன்பதுல அது மாதிரி குழந்தையாவே கூட அரையும் குறையுமா பிறந்துடுறது உண்டு அல்ல, அது அப்புறம் ஆனா இப்ப கூட உண்டு அது வந்து பெட்டியில வச்சு பாதுகாத்து அப்படியே கொண்டு வருவாங்க, ஏன்னா அந்த வளர்ச்சி வருதுங்கிறது ஐயா இன்னும் ஒரு மாதம் வளர்ச்சிக்கு முன்ன பிறந்துட்டது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுன்னா போச்சு, அதனால ஒரு மாதம் மருத்துவமனையிலேயே இருந்து அது வளரும் நல்லபடியா அப்படிங்க இருக்குது இல்லவா. இந்த ஒன்பது திங்களில் வருதறு துன்பமும் பிழைத்தும் அப்பா தக்க தசமதி பத்தாவது மாதம் தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம் ஒத்துக்குதா அப்படின்னு கேட்கணும். இந்த பிரசவ ஆஸ்பத்திரியே இருக்கு பாருங்க அவங்கள கேட்கணும், ஏன்னா அவங்க அதுலேயே இருக்காங்க மற்ற ட்ரீட்மெண்ட் பண்றவங்களை விட பிரசவிச்சு அவங்க தானே. அதனால இந்த பத்தாவது மாசம் இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்த வருத்தம் சொன்னாங்க, பத்தாவது மாசத்துல அந்த பிறக்கிற வரைக்கும் தக்க தசமதி தாய்படும் துன்பம் உள்ள இருக்கிற குழந்தைக்கும் துன்பமா இருக்குமா, உள்ள இருக்கிற குழந்தைக்கும் துன்பமா இருக்குமா, தாய்க்கும் துன்பமா இருக்குமா இல்ல. அப்போ குழந்தைக்கும் துன்பம் தனக்கும் துன்பம்னு சொன்னா அப்ப உள்ள இருக்கிற குழந்தைக்கு துன்பப்படும் அந்த உணர்ச்சி வந்துட மாட்டுது என்று எங்க நூல் சொல்லுதியா உங்க ஆராய்ச்சியில இப்ப எம்பிபிஎஸ் அறிவுல என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க என்று கேட்கலாம் கேட்கலாம் இல்ல. தக்க தசமாதி தான்படும் துயரம் பத்தாவது திங்கள் அப்படி படித்தும் அந்த பத்தாவது மாசத்துல என்ன ஆச்சுனர் அந்த அதான் இருக்கு சத்தம் போடும் அப்படி இருப்பாங்க, வயிற்று கஷாயம் கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க, அது மாதிரி ஒரு நாள் அப்படி இருக்கு நாள் அப்படி இருந்துவிட்டேன் சில குழந்தைங்க ரொம்ப சோப்பிரசம் அப்படின்னு அப்படி பிறந்துடும் பிறந்துட்டேன் இந்த பிறக்கிற வரைக்கும் துன்பம் பிறந்த பிறகு பார்த்தேன்னா அப்புறம் உடனே துன்பம் எல்லாம் மாறிப்படும். அப்புறம் உடனே அதை குளிக்கப்படுத்தி கொண்டாந்து அப்படியே மடியில கொண்டாந்து போட்டு இந்த ஆடி அம்மா அப்படியே உன்னை உரிச்சு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து போட்ட உடனே என்ன நீண்ட பொழுதில் பெரிது ஒக்கும் நீண்ட பொழுதில் பெரிது ஒக்கும் சைக்காலஜி இவ்வளவு கஷ்டப்பட்டுமே தக்க தசமாதி தான் படும் துயரம் பத்து மாசம் பற்றியே என்னது இந்த குழந்தைன்னு வந்த உடனே என்னது அப்ப இந்த பத்து மாதம் பட்ட துன்பம் எல்லாம் மறந்துடுமா. என்ன ராஜா என்ன வேணும் உனக்கு என்ன அப்படி பாக்குது முழிக்க முழிச்சு சும்மா சும்மா முழிச்சு முழிச்சு பாக்குதுன்னு பாடுறானு இப்படி எல்லாம் முழிச்சு பாக்குது
2: அப்போ பத்தாவது மாசத்துல குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு பத்தி மகிழ்ச்சி வருவோம். அப்போ துக்க சாகர துயரிடை பிழைத்தும் சார், இப்படி போனா வயசு 25 வரைக்கும் நடத்துவீங்களா 50 வயசு நடத்துவீங்களான்னு கேட்டாரு. இவ ஓராண்டிற்கு பின் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை என்ன நீங்க அப்படியே வளர்த்தா எத்தனை வயசு வரைக்கும் வளர்க்கிற 90 வயசு வரைக்குமே இவசிவேனாரு. ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை அப்படி ஆண்டுகள் இதோ ஓராண்டு ரெண்டாண்டு மூவாண்டு நான்காண்டு அப்படி வளர்ந்துதான் வளர்ந்து ியும் இருத்தியும் என பல பிழைத்தும் இது நடப்பது. ஈண்டியும் இருத்தியும் சும்மா தொடர்ட்டுப்பாங்க, தொடப்படாது, வளர்ச்சி கொண்டோம் வளர்ச்சி கொண்டோம் அப்படி வயதுங்கிறது ராஜாங்கிறது கையெழுத்து சும்மா விடாது கையில் நடப்படி அசைக்கிட்டேன் கூட இருக்கிய இதெல்லாம் கருத்து வேற்றுவேன் தொலைக்கும். ரெண்டு பேருமே அந்த குழந்தைங்க சொல்றோம் இருந்தாலும் அவங்க போய் அப்படி சில பேர் பேர் அது போல இன்னும் சில பிள்ளைகளுக்கு ஈண்டியும் இருத்தியும் ஈண்டுதெல்லாம் தொட்டு அப்படி நெரிக்க உட்காரிக்கிறது பாவம் அது இடுப்பே வலிக்கும். இருத்தியும் அழுதுச்சுங்க நீ லட்சம் அழுவு நான் ஏனத்தை விளக்கிட்டு தான் வருவேன் அழுவேன் இன்னும்தான் அழுவேன் பாவம் இருத்தியும் அப்படி சொன்னவங்களும் கிராம மக்கள்கிட்ட தானே சோத்துக்கிறது எங்கேயாவது வேலை செய்யும் என்ன பண்ணும் இதுக்கெல்லாம் ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும் இன்னும் சில பேர் முரடர்கள் சொல்லுவா மன்னிக்க குழந்தை இப்படி தூக்கு போட்டு பிடிக்கிறது இவனுக்கு வேணும் அது வேணும் இதாக இருக்கலாம் வேணும் இந்த வாலிபாலா என் பிடிக்கிறது அது குழந்தை நடுங்க அதில் இவனுக்கு இன்பம் அந்த குழந்தையினுடைய துன்பத்தை கண்டுமா இப்படி வருந்தன இது மகிழ்ச்சி பண்ணும் வச்சு கொஞ்சம் இதுன்னு எல்லாம் பார்த்துக்க விலங்கா பிறக்க வேண்டிய தப்பி பிறந்துட்டாங்க விலங்கூட மக்கள் இணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர் திருவள்ளுவர அந்த விலங்கூட மக்கள் இணையர்னு அர்த்தம். ஆனாலும் கொஞ்சம் எப்படின்னா இயல்பா சின்ன குழந்தை அப்படிதானே கொஞ்சம் முடியும் சில இப்படி இப்படி பிடிச்சா அவர் 6 வரைக்கும் அதுக்கு வலிக்கும் 6 வலிக்க முடியாத இது என்ன கொஞ்சம் அர்த்தமா சிவ சிவ லேசா அப்படி தொட்டு என்னடா ராஜா அப்படின்னு சொன்னது வடிச்சு விட்டா 10 வரைக்கும் பால் குடிக்காம பண்ணிடுவான் இதெல்லாம் துன்பங்கள் ஈண்டியும் இருத்தியும் எல்லாம் திருவாசகம் சொல்லுது பார்த்தீங்களா ஒரு கட்டம் இது இனி சொல்லாது இந்த பகுதி மட்டும்தான் சொல்லுவேன் கேளாயோ எந்த கதையும் நம்ம கதையின்னு எனவே காலை மலமோடு கடும் பகர் பசிரிசி அடா பாவம் காலை மலமோடு வீட்டுக்குள்ள நடந்தது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வெளிப்படையா எனக்கு மேடையில சொல்றோம் அவ்வளவுதான். காலை மலமோடு சின்ன குழந்தையா இருக்கும்போது மலச்சிக்கல் இருக்காது பின்னாலதான் நமக்கு இடைஞ்சிடலாம் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது காலையில எழுந்த உடனே மலான்னு வெளியே போயிடும் அது நல்லது அது குழந்தைகளுக்கு உண்டு அப்புறம் பின்னாலதான் நமக்கு இந்த நோய்கள்லாம் வந்து ரெஸ்வர அதனால வந்துட்டேன் உடனே என்ன விடிஞ்சது விடியும் தெரியாது ஏன்னா இவங்களுக்கு இட்டு ஊத்துரு பத்த ஊத்து எல்லாம் செய்யணும் அது ஒரு 30 ஆகும் அது அப்புறம் உட்கார வச்சு இது பண்ணி எல்லாம் போய் அப்புறம் எடுத்து வச்சு அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு விளை செஞ்சது அப்புறம் திரும்பி இட்டு கிடைக்க வரலாம். இங்க இருந்து தெரியுமா இல்ல என்ன ஆகலையா நீங்க சட்னியா சாம்பாரா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருப்பான் சட்னி சாம்பார் வைக்கிறதா அங்க பாக்குறதா சிவ சிவ வித்யாதிகள் எல்லாம் ஆகும் சில நாளைக்கு ரெண்டு கிடைக்கவும் கிடைக்கும் இதனால நல்லா விடிஞ்சா விடியாதையும் அது மூலம் உனக்கு வெளியே வந்துட்டாங்க நல்ல சரி பராம என்ன பண்ணுவோம் அதனால இப்படியெல்லாம் இந்திய மலமோடு இதெல்லாம் சொன்னார் திருவாசகத்துல ஏன்னா அவரும் ஒரு மனிதராய் பிறந்தார் காலை மலமோடு கடும் பகல் பசினிசி அது முதல்ல பசிக்க அழுவோம் பசி கழுந்துட்டு வெளியே போறதுக்கு அழுவோம் வெளியே போன பிறகு மீண்டும் பசி வந்துடும் அதுக்கு அழுவோம் அழுவன் இப்படியே மாத்தி மாத்தின்னா என்ன பண்றது என்ன சொல்லுனீங்கல்ல இவங்க எல்லாம் படுக்க வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு தூங்குட ராஜான்னு சொல்லிட்டு தாத்த போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி பிசைவாங்க பிசையும் போது நெய்னு ஆள ஆரம்பிச்சிடும் அல்லது வெளியே போடும் ஆனால் ஆனார் தானே தெய்வம் அரைஞ்சு காலில் உதப்பான் ஏன்னா இந்த முண்டத்துக்கு அவ்வளோதான் முடியும் மன்னிக்கணும் நானும் ஆண் தான் அதனால அப்படியே அப்பதான் வாயில வச்சிருப்பாங்க முத வாய் ஏண்ட ராஜா ஏண்ட ராஜா வைத்து வலிக்கிட்டா வைத்து பிள்ளைக்கு வைத்து வலியாது அப்படியே முடிட்டு போவோம் போய் அதுக்கு இருந்து பார்த்து இது பண்ணிட்டு அது 1/2 முக்கால் மணி நேரம் ஆகி இது ஆறி அளந்து மேலும் அதையும் தீண்டி மலத்தையும் இதையும் சாப்பிடுறாங்கன்னு தாய் தாயில கால உணவு மறந்துடுறான். மர மகாபால் நீ சாப்பிடுவிய, அதையும் தீண்டி எல்லாம் செஞ்சுட்டு உடனே வந்து சாப்பிடுவிய. அது அந்த தாய்மீக்கு தான் உண்டு, தாய்மீக்கு தான் உண்டு. முருகம் முருகம். அதனால அந்த காலை மரமோடு கடும் பகல் பசி நீசி ஒன்னு வயசு கொடுத்தா ஒண்ணுன்னு அப்படி வழியப்படும், வந்து திரும்ப பசிக்கும், திரும்ப பசி என்ன கொடுத்தாங்கன்னா திரும்ப ஒண்ணுக்கும் இப்படியே போடும். அப்புறம் இன்னொன்னு உண்டு அந்த காலத்துல விளக்கெண்ணெய் கொடுக்கறது. இப்ப விளக்கெண்ணெய்ன்னு ஐசி விளக்கு எண்ணெய், விளக்குக்காக ஊத்துகிற எண்ணெய். மக்கு இந்த சின்ன குழந்தையில விளக்கெண்ணெய் தினைக்கும் கொடுப்பாங்க. ஒன்ன விட்டு ஒரு நாள், ஒன்ன விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விளக்கெண்ணெய் மறுநாள் எண்ணெய் சுட்டுவாங்க, ஒரு நாள் விளக்கெண்ணெய் மறுநாள் எண்ணெய் சுட்டுவாங்க. ஏன்னா அந்த சின்ன குழந்தை என்ன சார் அவ்வளவு என்ன பெரிய என்ன விஷயம், அவ்வளவு வெப்பம் இருக்குமா, அவ்வளவு வெப்பம் இருக்குமா, மாறி மாறி. ஆனா இன்னைக்கு நல்லா என்ன எண்ணெய் தேய்ச்சி விட்டு அப்படியே நல்லா மாதிரி எண்ணெய் தேய்ச்சி விட்டா நல்லா தூங்குது பிள்ளை அப்படிம்பாங்க. மறுநாள் வந்து பேதி கொடுத்துருவாங்க. விளக்கெண்ணெய் அந்த குழந்தைய விளக்கெண்ணில பிறடுமே, அப்படி பிறந்ததுனா தான் பின்னால அந்த குழந்தை எல்லாம் வளம் இருக்கும். இதெல்லாம் காலை மலமு ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிடித்தும் காலை மலமுடு கடும் பகற் பசிநிதி வேலை நித்திரை ஆத்திரை பிழைத்தும். அதனால தூங்கும் போது வாங்குற மூச்சு பசியில வருது, யாத்திரை பண்ணும்போது பொறுப்பு நடத்தும் போது பொய்க்குன்னு போயிடுறது, இப்படி எல்லாம் பிழைத்தும். இப்பொழுது இதோ 16 ஆண்டுகளுக்கு பின் என்ன கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒடுங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பணித்து எய்த்திடை வருந்த எடுந்து கூடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிடித்தும். 16 ஆண்டுகள் நிரம்பின தம்பிக்கினர் அதோடு இருக்கும் பாத்தீங்களா. திருவாசகத்துல 16 ஆண்டுகளான ஒரு இளைஞன் அல்லவா, அந்த இளைஞன் என்ன மாதிரி இருப்பான், சடையை பிடிச்சி எழுப்பான், போக்குவரத்து எல்லாம் பண்ணுவான்ல, அதெல்லாம் பண்றத சொல்லி இருக்குதுல திருவாசகத்திலேயா. ஆமா, 16 வயது வந்த உடனே அந்த குழந்தை அல்லது பையன் இளைஞர் உலகம் அந்த இளைஞனாக இருக்கிற பையன் பெண்பாலோடு அந்த இச்சை கொள்வது இயற்கை. ஏன்னா அந்த வயது காரணம். அதனால திருவாசகத்தில பெண்பாலாரை பற்றிய உடல் வர்ணனை எல்லாம் கிடையாது, மிக ரொம்ப குறைவு. ஆனா இங்க சொல்லுகிறார் அந்த பகுதியை மட்டும் படிப்போம். கருங்குடல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில், கருமையான கூந்தல், செம்மையான வாய், வெண்மையான பல், எல்லாம் ஒண்ணு அப்படியே நீங்க வந்து ஒண்ணு புதியதல்ல, பொனிந்துரை அல்ல. அதனால கருமையான கூந்தல், செம்மையான வாய், வெண்மையான பல், கார்மையில் ஒரு இங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து மயில் போன்ற சாயல், அப்படிப்பட்ட அந்த பெண் மார்பகத்தை வர்ணிக்கிறார். வெண்ணகை கார்மையில் ஒரு இங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து கச்சர் அணிமிருந்து கதிர்த்த முன் பணித்து எய்த்து இடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதரம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும். இது மாதிரி இருக்கிற நேரத்துலதான் மனிதன் பெரும்பாலும் தவறு செய்யறதுக்கு இறங்கிறான். அப்படி தவறு செய்வது நம்முடைய திருமள்ளுவர் பெருமான் ரொம்ப அருமையாக சொன்ன பகுதி. இந்த 16 வயது ஆன போது, இப்ப 16 வயதுல வந்து 10th தான் படிக்கிறோம், பிளஸ் டூ முடிக்கும் போதே 17-18 ஆயிடுது. கல்லூரி படிப்புன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், என்கிட்ட பாதி கிழம ஆயிடுது, பாதி கிழம். ஏன், அதுக்கப்புறம் வந்து படிச்சு எம்ஏ படிச்சு எம்ஃபில் படிச்சு பிஹெச்டி படிச்சு டாக்டர் எடுத்து போறாங்கன்னா ஏறத்தாழ 28-29 வரைக்கும் என்கிட்ட போயிடுறாங்க பாவம். ஆனா அப்பொழுது முன்னே இருந்து நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், 16வது ஆண்டு என்றால் அது தலைமகனுக்குரிய வயது, திருமணமாகின்ற காலம். தொல்காப்பியத்தில் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டது, அதை அப்படியே பின்பற்றியது நம்முடைய சிலப்பதிகாரம். அதுவும் கல்யாணம் தொடங்கும் போது எப்படி முயற்சி பண்ணும்னு கேட்டா 16ல் கல்யாணமே ஆயிடணும், எனவே 15 வருஷம் அந்த 10 மாதம் அப்படி அதுல அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும். ஈராராண்டு அகவயான், ஈராராண்டு இது ஆமா, ஈரட்டாண்டு அகவயான், யார் கோவலனுக்கு என்ன வயசினார் கல்யாணத்துல, 16 வயதுக்கு உட்பட்டவன். கண்ணைக்கு என்ன வயதினாரு, ஈராராண்டு அகவையாள், 12 வயதுக்கு உட்பட்டது. ஆகவே பெண்கள் 12 வயதுக்கு உட்பட்டும்
1: ஆண் உலகம் 16 வயதுக்கு உட்பட்டுமாக திருமணம் சொல்றது. இப்போ 16 வயது 12 வயது தான் திருமண வயது. எப்போ அப்ப இப்ப போற ஆட்டோல எல்லாம் என்ன சொல்லப்படுது? ஆட்டோலாம் சொல்லுது. ஆண் மகனுக்கு எத்தனை வயது? பெண்களுக்கு மட்டும் சொல்றது அல்லவா, பெண்கள் 21. பெண்களுக்கு திருமண வயது 21 என்று எப்போ? 20ஆம் நூற்றாண்டு. கிமு தொல்காப்பியர் காலம், ஏன் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காலம் எல்லாம் கூட என்னன்னா பெண்களுக்குரிய வயது 16, ஆண்களுக்கு 12, பெண்களுக்குரிய இது ஆண்களுக்குரிய வயது 16, பெண்களுக்குரிய வயது 12. திருப்பி போட்டாங்க 21 ஆகிட்டு வித்தியாச்சு. அதற்குரிய காரணம் முன்னவனா சொல்லியிருக்கிறேன், தமிழருடைய வாழ்வியல் அவ்வளவு வந்து தமிழருடைய வாழ்வியல் போல வேற வாழ்வியல் இருப்பதாக நமக்கு தெரியல. நமக்கு நாம் பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது, இருந்தாலும் இருக்கிற இலக்கியங்கள் அப்படி சொல்கின்றன. காரணம் என்னன்னா, அந்த 16 ஆண்டு நிறைவு பெறுவதற்குள்ளே அவன் தன்னுடைய படிப்பு முடிந்து ஒரு பணிக்கு வந்து, பணினா இந்த மாதிரி பணியே கிடையாது, அவரவர் தான் தான் இல்லத்துல பணி செஞ்சாங்க தவிர அரசு கொடுக்கிற பணியை ஏற்றதுங்கிறது ரொம்ப குறைவு. ஆசிரியராக இருந்தவங்களும் கூட ஆசிரியருக்கு யார் பணம் கொடுத்தா? அரசு இருந்தது, அரசு பணம் கொடுக்காது, உங்ககிட்ட படிக்கிற பையன் பணம் கொடுக்கணும். உற்றுடி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பித்த நிலை முனியாது கற்றல் நன்றி என்றுதான் புறநானூர் சொல்லுது. ஆசிரியருக்கு வேண்டியதெல்லாம் செய்து ஆசிரியருக்கு வேண்டிய பொருளை கொடுத்து அவன் படிச்சுக்கணும், அவ்வளவுதான். கல்வித்துறை என்பது அவரவர்கள் தாம் தாம் ஆசிரியரை விரும்பி படிக்க வேண்டுமே தவிர ஒரு அரசு இருந்தபடி எல்லாம் செய்யணும். ஆதலால் அவங்க என்ன, அந்த 16 வயதுக்குள்ள பையன் அந்த ஏனிங் ஒரு பொருள் திரட்டும்படியான பையனாக, ஒரு திருமண வயதுடைய பையனாக ஆறவர் ஆகத்துக்கு அந்த அளவு தகுதி பெற்றிருக்கிறான். பெண்ணுன்னா அதே மாதிரி 12 வயதுல பெற்றாங்க. இப்படிதான் இருந்து விட்டால் நினைக்கிறேன் என்னமோ தப்பு தப்புன்னு. தப்பு அல்ல, உண்மையிலேயே நீங்க அந்த வளர்ச்சி 16 வயது வளர்ச்சி அவர்கள் சொல்வது போல நெறியும் நீர்மையுமாக வளர்ந்திருந்தால் நிச்சயம் அந்த பையன் ஒண்ணும் தப்பல்ல, சரியானவன் தான். அதே போல அந்த பெண் வளர்க்கப்பட்டிருந்தால் 12 வயது சின்ன வயசு அல்ல, சரியான வயது தான். அப்படி இருந்து விட்டால் இந்த கற்பழிப்பு அது இதுன்னு பேச்சுக்கே இடமில்லையே. நீங்க 12 வயதுலயும் 16 வயதுலயும் கல்யாணம் ஆகுது ஆயிட்டுன்னு சொன்ன இந்த கற்பழிப்புங்கிற பேச்சே நாட்டுல வராது. பெண்ணுக்கு வயது பாட்டுக்கு ஒரே வந்து 25 வயசு 30 வயசு கல்யாணம் ஆகாம, பையனுக்கு 30 வயசு கல்யாணம் ஆகாம இருப்பதனாலதானே இந்த மாதிரி சில சீர்கேடெல்லாம் அப்படி வந்துச்சுங்களா. ஆகவே அப்படித்தான் நம்முடைய திருமண வயதெல்லாம் இருந்தது. எனவே இப்பொழுது தம்பிக்கு என்ன வயதுன்னு கேட்டா 16 வயது ஆனதுனால அந்த காலத்தில் திருமணம் செய்து விட்டால் அவன் புறம் போக மாட்டான். புறம் போகேன், புறம் போகல் ஒட்டேரி எங்க இருக்குது திருவாக்கு? புறம் போயேர், புறம் போகல் ஒட்டேரி. அப்படி புறம் போனதுதான் திருவள்ளுவர் உலகம் தான் அருமையா கண்டிச்சது. சங்கலிங்கல்ல அது மாதிரி இருந்ததுங்கிற பழக்கத்தை சொல்லிட்டு அதனால தவறு என்று கண்டித்தது திருக்குறள். அந்த தவறு எப்படி? ரெண்டு விதத்துல போகும். ஒன்று, பிறருடைய மனைவியை விரும்பக்கூடும், அல்லது பொது மகளிரை விரும்பும். இந்த பிறருடைய மனைவியை விரும்புதல் கூடாது என்பதை அறத்துப்பாலினும், பொதுமகளிடத்தில் தொடர்பு கூடாது என்பதை பொருட்பாலிலும் மிக அருமையாக கண்டித்து, பொருட்பண்டியர் பொய்வி முழக்கம் இருட்டலையில் ஏதில் பிணந்தது, ஒரு பெண்ணோடவா கூடுகிறை இல்லை பிணத்தோடு கூடுகிறாய் பெறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணுன்றோ ஆண்ட ஒழுக்கு. ஆண்மை ஆண்மைங்கிறீடா, இந்த பிறருடைய மனையை நோக்காது இருக்கிற ஆண்மைதான் பேராண்மை. பேராண்மை அது அரண் மட்டுமா இல்லை, சிறந்த ஒழுக்கமும் கூட என்றெல்லாம் பேசினேன். அதனால ராவணன் ரொம்ப பெரிய ஆண்மை ஆண்மை உடையவன்னா இங்க நம்ம திருவள்ளுவர் கருத்து முடிக்க பேடி பெயர் அர்த்தம். ஏன் பிறன்மனை நோக்கினான், எனவே பேராண்மை இல்லை. நல்லவேளை அங்க அழைச்சிட்டு போனா கூட அந்த பெண் விரும்புற வரைக்கும், தானாக விரும்புற வரைக்கும் வந்து ஒன்னும் தொடல, அது வரைக்கும் இங்க நல்லது நல்லது. அது கொஞ்சம் தமிழர் பண்பாடும் கலந்துருக்கு. அதனால தன்னை ஒரு பெண் விரும்பலன்னா அந்த விரும்பாத பெண்ணோடு கூடுவது ஆண்மைக்கு அழகல்ல என்றெல்லாம் புறநானூற்றில் சபதம் செய்திருக்கிறான். நான் இவனிடம் தோற்றேன் என்று சொன்னால் என்னை விரும்பாத பெண்ணோடு என் மாலை புரள்வதாக என்று சொன்னான். இந்த மாதிரிலாம் தமிழர் பண்பாடு மாதிரி வேற எங்கேயா எந்த பண்பாடும் இல்லை. எனவே இந்த வயதுல இவன் எவ்வாறு என்ன செய்கிறான்? ஈர்க்கிடை போக இடமுலை மாதர்தம் கூட்ட நயன கொள்ளையில் பிழைத்தும். அந்த பெண்பால் இச்சையில இருந்து தவறி வரணும் இவன், தவறணும் தவறு அதை அதில் என்றும் இங்கியும் சித்த உலகர் பெருந்துரை பரப்பினில் மத்த கலிதனும் அவாவிடை பிழைத்தும். அருமையா சொன்னார்.
2: பித்த உலகர் எல்லாம் பொருள் வந்து நம்ம காண்பது நல்ல திருமுறையில பல்வேறு இடங்கள் நினைவுக்கு வந்தாதான் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பித்த உலகில் என்று சொன்னா உலகத்துல எல்லாம் உலகம் எல்லாம் பித்தா இருக்குங்கிறாரு. என்ன பித்து என்ன கீழ்பாகத்துக்கு போயிட்டு இருக்க துணியை கிழிச்சுக்கிட்டு இருக்க இல்லையே. என்ன பித்த உலகம் திருவாசகம்

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 31 முதல் 40 வரை.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஏழாம் திருமுறை 60வது பதிகம் 8வது பாடல், ஐவகையர் ஐயரவராகி. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் பண் தக்கேசி இராகம் காம்போதி.

0: களிப்ப கண்டார்கள். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு தெங்கூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 2 திருமுறை பண்பியந்தை காந்தாரம், ராகம் நவரோஸ்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

தாண்டகவேந்தர் என்று அழைக்கக்கூடிய திருநாவுக்கரசு பெருமான் அருளி செய்த கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்தகோன்கான் என்னும் திருத்தாண்டக பதிகம் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனை. தலைப்பு: அங்கை கொடுமலர். பாடியிருப்பவர் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

திருநாவலூராளியார் திருக்கூடலையாற்றூருக்கு சமீபத்தில் சென்றதும் இறைவர் செந்தன்மை பூண்ட அஞ்சான செல்வராய் தோன்றினார். சுவாமிகள் அவரிடம் திருமுதுகுன்றத்திற்கு செல்லும் வழி யாது என்று கேட்க, அந்தனர் பெருமான் இது கூடலையாற்றூருக்கு போம் வழி என்று சொல்லி முன்னே சற்று அழைத்துச் சென்று வழிகாட்டி மறைந்தனர். அடிகள் அவ்வழிப்போந்த அதிசயத்தை வியந்து வடிவுடை மழுவேந்தி என்ற திருப்பதிகத்தை அருளி செய்தார். பண் புறநீர்மை இராகம் பூபாலம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருகோணமலை ஈழ நாட்டு தலங்கள் இரண்டனுள் ஒன்று திருகோணமலை. முன்னொரு காலத்தில் வாயுதேவனுக்கும் ஆதிசேடனுக்கும் யார் வல்லமையுடையவர் என்னும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதுபொழுது சேடன் மேருமலையை தன் உடலினால் பிணித்து நின்றான். வாயு தன் பலத்தினால் மோத மூன்று சிகரங்கள் வெளிப்பட்டு தமிழகத்தில் இரண்டும் ஈழ திருநாட்டில் ஒன்றுமாக விழுந்தன. வடகையிலை சிகரங்கள் தென்னகத்தே விழுந்தமையால் இவைகள் தென் திருக்கைலாயங்கள் ஆயின. ஈழத்தில் விழுந்த சிகரமே திருகோணமலை என போற்றப் பெறுவதாம். இறைவர் கோணேஸ்வரர், இறைவி மாதுமையாள், திருக்கேதீச்சரம், திருக்கதிர்காமம், கண்டி, அருக்கோணாமலை எனும் நகுலேஸ்வரம், தம்பல காமேஸ்வரம் முதலான தலங்கள் தரிசிக்க வேண்டியனவாம். திருஞான சம்பந்தரும் சுந்தரர் பெருமானும் ராமேச்சரத்திலிருந்தே திருப்பதிகங்கள் அருளி செய்தனர் என்பது வரலாறு. அருணகிரிநாத பெருமான் அருளிய அருஞ்சொன் மாலைகள் அற்புதமானவை. தக்ஷண கைலாச புராணம் இத்தலமாண்பை புலப்படுத்த எழுந்த புராண நூலாகும். சேதுவின் கண் செங்கண்மாள் பூசை செய்த திருவி ராமேச்சரம் பாடிப்பணிந்து போற்றி வாழ்ந்திருந்த காலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் ஆழிபுடை சூழ்ந்தொழிக்கும் ஈழத்தில் மண்ணு திருக்கோணமலையை மகிழ்ந்த செங்கண் மழவிடையாரை போற்றிய செந்தமிழ் மாலை நிறைகழல் எனத் தொடங்கும் பதிகம். கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை என்பது அற்புதமான வரிகள். பண் புறநீர்மை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: திருநெல்வேலி தன்னார் தமிழழைக்கும் தன்பாண்டி நாட்டு திருத்தலங்களுள் ஒன்று திருநெல்வேலி. வேத சருமர் என்னும் அந்தனர் இறைவனுக்கு திரு அமுதுக்கு ஆக வைத்திருந்த நெல்லை வெள்ளம் கொள்ளாதவாறு வேலியிட்டு காத்தமையால் நெல்வேலி என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. வேணுவனம் என்பது பிரிது ஒரு திருப்பெயர். இறைவர் நெல்லையப்பர், வேணுவனநாதர், இறைவி காந்திமதியம்மை, தீர்த்தம் தாமிரவருணி உள்ளிட்ட பல புண்ணிய புனல்கள். திருத்தலமரம் மூங்கில் சிந்து பூந்துரையில் சிந்திய என்புகள் சிவகதி பெற துணை நிற்பன என்பது நம்பிக்கை. திரு குறுக்குத்துறை திருக்குமரன் ஆலயம் திருவுருமாமலை என்று சிறப்பிக்கப் பெறும் பெருமையினது ஆம். ஆலவாய் ஆலய அமைப்பை ஐயன் நெல்லைப்பதியிலும் காணலாம். அரிதுயில் கொள்ளும் அரங்கனுக்கும் சன்னதி உண்டு. ஆடல்புரி நாயகனின் சன்னதிகள் அற்புதமானவை. செப்பறை குத்தன் சிவன் சன்னதி பூலோக கயிலை என்று போற்றி துதிக்கலாம். பஞ்ச சபைகளில் தாமிர சபை நெல்லையம்பதி. பிரம்மதேவர், திருமால், அகத்தியர், கருவூர்த்தேவர் முதலியோர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலம். பொருணைத்துறைவாய் பிறவாக்கடவுள் வேய்வயிற்பிறந்த தொன்னகரும் என திருவிளையாடற் புராணத்தில் நயம்பெற போற்றும் திருநகர் திருநெல்வேலி. காந்திமதியம்மை பிள்ளைத்தமிழ் கற்கண்டினும் இனிய சொற்கொண்ட தமிழ் நூல். சுந்தரர் அருணகிரியார் திருவாக்குகளில் இடம்பெற்ற திருத்தலம். பற்றார்புறம் செற்றாராகிய புற்றியாரவு அணிவாரை கற்றார்தொழுது ஏத்தும் கவுனியர் பெருமான் நெல்வேலிக்கு எழுந்தருளி மருந்தவை மந்திரம் எனத் தொடங்கும் திருப்பதிகம் அருளினர். அருவினை கெடும் என்பது பதிகப்பலன். மருந்தவை மந்திரம் எனத் தொடங்கும் பாடல் பண் சாதாரி.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருப்புன்கூர், பண் தக்கராக.

0: ശിവായ. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருக்கருவூர் ஆநிலை பண் இந்தளம்.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருவையாறு.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருச்சோற்றுத்துறை திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை திருநேரிசை

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருப்பைங்கீலி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் கொல்லி இராகம் நவரோஸ் திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குயில் 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: குயில் 10.

திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இரவுக்குறி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அகத்தியம். பாடியிருப்பவர் சிவ

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை பரணதேவ நாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

தாய்க்காட்டு அடுவரேல் திரு சாய்க்காட்டாடுவரே செய்த கையில் திரு சாய்க்காட்டேனில் உருவ பல கொண்டு ஒருவராய் நின்றார் உருவ பலவாம் ஒருவரே

0: శివలోకం
1: ఓం నమః శివాయ. యు ఆర్ లిస్నింగ్ టు శైవం డాట్ ఆర్గ్ రేడియోస్ 24/7 స్పిరిచువల్ ఛానల్స్ ఫ్రమ్ శైవం డాట్ ఆర్గ్. ఓం నమః శివాయ.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வாழ்க அந்தனர்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

நான்காவது கட்டளை, திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளச் செய்த முத்துவிதானம் என துவங்கும் திருவாதிரை திருநாள் திருப்பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாவடுதுறை பதிகச் சிறப்பு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

தொடரினும் உனகர தொழுதெடுவே, இடறினும் தளரினும் என துரு நோகோய் தொடரினும் உனகர் தொழுதெடுவே, இடறினும் தளரினும் என துரு நோகோய் தொடரினும் உனகர் தொழுதெடுவே, கடதனில் அமுதுடு கலந்த நஞ்சை மிடறினில்

சம்பு மாதேவ். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை. இது நம்ம நாட்டு பழமொழிதானே. குமரகுருவர் அடிகளார் சொல்லுவார், இன்சொல்லன் தாழ்நடையன் ஆயிடினும் வன் சொல்லின் அல்லது வாய் சிறவாது, என் சொல்லினும் கைத்துடையான் காக்கீழ் ஒதுங்கும் கடல் ஞானம், பித்துடைய அல்ல பிற என்பது அவருடைய பாட்டு. என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் நல்ல நடத்தை உள்ளவன், யோக்கியன், தர்மமாக வாழ்கிறவன், அவன் சில வேளையில பணக்காரர்கள்ட்ட போய் சேர்ந்தான்னா அவனை திட்டவும் செய்வான், வையவும் செல்வான், தூர்த்தவும் செய்வான். அப்படி அந்த பணக்காரர்கள் தூற்றும் பொழுது அவன் கடி அவன் கால் கீழ் போய் இந்த உலகம் நிற்கும். அப்படி நிற்கிறது தவறு என்று நீ எண்ணுவாயா? கிடையாது, அது ரைட்டு அப்படின்னு முற்றும் துறந்த முனிவராகிய குமரகுருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், குமரகுருவரே சொல்லுவாரே ஆனால் தருமபுரம் சாமிநாதன் எங்கே அல்லவா? ஆமா, பாட்டை மறுபடியும் சொல்லட்டுமா? இன்சொல்லன் தாழ்நடையன் ஆயிடினும் வன் சொல்லின் அல்லது வாய் சிறவாது, என் சொல்லினும் கைத்துடையான் காக்கீழ் ஒதுங்கும். கைத்துடையான் என்பது கையில பொருள் உடையவன் என்று பொருள். கைத்துடையான் காக்கீழ் ஒதுங்கும் கடல் ஞாலம், பித்துடைய செய்கை என்று நினைப்பாயோ, பித்துடைய அல்ல பிற, கிடையாது என்று சொல்லிவிட்டார் குமரகுருவ முனிவர். முற்றும் துறந்த முனிவராகிய அவரே சொல்லுவாரே ஆனால் நாம் எப்படி அல்லவா? ஆக பொருள் இருந்தால்தான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறையில தங்கியிருந்தார். அவருடைய தகப்பனார் பேர் உங்களுக்கு தெரியும், சிவபாத ஹிருதயர். பேரிலேயே இருக்கிறது பார்த்தீங்களா, சிவபாத ஹிருதயர். சிவனுடைய பாதத்தை ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பொருள். அவர் இந்த உலகம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்துத்தான் திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சிவனை கேட்டு வாங்கினார், உன்னுடைய சைவ நெறி இந்த உலகத்திலே வாழ வேண்டாமா? இந்த சைவ நெறி வாழ வைப்பதற்காக ஒரு குழந்தையை எனக்கு கொடு என்று கேட்டு வாங்கினார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. ஆமா, பெரிய புராணம் இல்லாவிட்டால் தேவாரத்திற்கு வரலாறு தெரியாமலே போயிருக்கும். அந்த மகான், அந்த புண்ணியவான் எழுதி வைத்துட்டு போனான் பெரிய புராணத்தில். அது இல்லையே அந்த வறலாறு நமக்கு கிடைக்குமா? 63 நாயனாரவருடைய வரலாறு தெளிவாக நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்படி அவர் எழுதி வைக்கிறார், திருஞான சம்பந்தரை குழந்தையாக எனக்கு கொடு என்று கேட்டு வாங்கினாராம் இந்த சிவபாத ஹிருதயர். தோணிபுரத்தில் இருக்கிற சிவனை பார்த்து அவன்தான் கொடுத்தான் திருஞான சம்பந்தரை என்று வரலாறு சொல்லுகிறது. அந்த சிவபாத ஹிருதயர் இந்த உலகமெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் திருஞான சம்பந்தரை கேட்டு வாங்கினார். உலகமெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்துத்தான் 3 பொழுதும் வேள்வி செய்து வருகிறார். வேள்வி செய்கிறதுனாலே தான் இந்த உலகமெல்லாம் மழை பொழியும். அதை சொல்லுவார் ஒரு அற்புதமான திருப்பாடு. மழை இல்லாவிட்டால் பொச்சு உலகம், பசும்புலுடைய தலையை கூட நீ பார்க்க முடியாது என்று சொல்லுவார் வள்ளுவர் பெருமான்.

0: மணிவளம் சுரக்க வான்மிகள் வளாது மேக, மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க வான்மிகள் வளாது மேக, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ்க வான்முகில் வளாது மேக, நான் மறை அறங்கள் ஓங்க வான்முகில் வளாது மேக, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த சைவ நீதியினாலே தான் மழை பொழியும் என்ற கருத்து. சரி, அந்த வேள்வி செய்வதற்காக அவருக்கு பொருள் தேவை. திருவாவூர்துறையில் தங்கியிருந்தார் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார். அவரை பார்க்க சென்றார் அவருடைய தந்தையார் சிவபாத ஹிருதயம். திருஞான சம்பந்தருடைய தாயினுடைய பெயர் பகவதி அம்மையார். திருஞான சம்பந்தர் மற்றொரு இடத்துல பார்த்த உடனே அவருடைய தாதையார் வணங்கினார் என்று வருகிறது. திருஞான சம்பந்தரை பார்த்த உடனே அவர் தந்தையார் வணங்கினார். ஏன் திருஞான சம்பந்தர் பெரியவர் என்று எண்ணினார் தகப்பனார். இப்ப இருக்கிற தகப்பனாரும் பையனை கண்டு வணங்கத்தான் செய்யறான். ஏன் உத போட்டு விடுவானோ, அப்படி இல்லைன்னா முது முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு விடுவானோ அப்படிங்கிற அச்சத்தினால வணங்குறான் இவன். அவர் அப்படி இல்லை, அருள்னால வணங்கினார். அப்பா, என்னை இளமையிலே ஆட்கொண்ட தோணியப்பர் பெருமானும் பெரிய நாச்சியாரும் நன்றாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டார். இருக்கிறார்களப்பா என்று சொல்லிவிட்டு, இந்த உலகமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், மழை பொழிய வேண்டும், மக்கள் நலமையா நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு வேள்வி செய்ய இருக்கிறேன், வேள்விக்கு பொருள் தேவை என்று சொன்னாராம். ஐயா, என்ன போல சாதாரண பாட்டுக்காரனாக திருஞான சம்பந்தர் இருந்திருப்பானே, ஆனால் மடியை திறந்து இந்தாப்பா இதுல 10,000 ரூபாய் பணம் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்திருப்பார். அவருக்கு வேண்டியதெல்லாம் சிவனை கேட்டு வாங்கி கொள்ளுவர். அவருக்கு வேண்டியது அருள், என்ன போல இருக்கவனுக்கு வேண்டியது பொருள். ஆம், பொருளை நம்பி நம்பித்தான் நாம கேட்டுப்போம். பொருளும் வேண்டியதான், அருளும் வேண்டியது, இரண்டும் ரெண்டு கண்ணு. அத சொல்லுவார் பாம்பன் தான், இறை தேடு இறை தேடு. இந்த வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் எப்படி பொருள் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா அந்த சாமி. நம்ம நாட்டுல தமிழ் அவர்கள் சொன்னார்கள்னு வருது இன்னைக்கு. இத டிவியிலேயும் ரேடியோவிலும் கேட்கும் போது நெஞ்சு துடிக்குது எனக்கு. இறை தேடு, இறை என்பது இங்கே உணவு, இறை என்பது கடவுள், இறை தேடு இறை தேடுன்னு சொன்னார் அந்த மகான் அல்லவா. ஆமா, 6,666 பாடல்கள் எழுதிய பெருமான் அவர். ஆக இப்படி சொன்ன உடனே, அப்படியாப்பா சாமிகிட்ட போய் கேட்கிறேன் அப்படின்னு நேர திருவாவூரத்தில் இருக்க மாசுராமணி ஈஸ்வர் திருச்சந்நிதிக்கு போனார். திருச்சந்நிதிக்கு கூட போகல, அந்த கோயிலுக்குள்ள வெளியில பெரிய நந்தி இருக்கிறது, அரச மரம் இருக்கிறது. அந்த அரச மரத்தின் அடியிலே தான் திருமூல நாயனார் 3000 ஆண்டு தமிழ் தவம் இருந்து நமக்கு கொடுத்தார். அதுதான் திருமூல திருமந்திரம். தவம் இருந்து பெற்ற தமிழ் திருமூல திருமந்திரம் அல்லவா. அந்த இடத்துல நின்றுகிட்டு இந்த திருப்பதியத்தை சொன்னார். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுது எழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடந்து அடக்கிய வேதியனே என்று ஏன் சொன்னார் தெரியுமா? நீ பரம கருணாமூர்த்தி, அன்றைக்கு நீ அந்த ஆலகால விஷத்தை நீ உண்டாமல் போயிருந்தால் பிரம்ம விட்டுளுக்களே மாண்டு போயிருப்பார்கள். பிரம்ம பெருந்தேவர் என்று சொல்லப்படுகிற பிரம்ம விஷ்ணுக்களே போய்விடுவார்களே. ஆனால் அந்த பிரம்ம விஷ்ணுக்களையே காப்பாற்றப்பட்டது, நீ விஷத்தை உண்டல்லவா, அப்படி பரம கருணாமூர்த்தி அல்லவா. இப்பொழுது என்னுடைய தந்தையாருக்கு பொருள் தேவை என்று கேட்கிறாரே, நான் கொடுத்தால் தானே இந்த இந்த நாடு நன்றாக இருக்கும் என்ற குறிப்போடு சொல்லுகிறார் சுவாமி. கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்ற மக்கில்லையேல், அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறையரனே என்று 11 பாட்டு பாடினார். 11 பாட்டு பாடின உடனே சேக்கிழார் சொல்லுகிறார், சிறப்பான பூதமாவது ஆண்டவனிட்ட இருக்கிற பூதத்துக்கு பேர் அச்சிறப்பு அருள் பூதம் அப்படின்னு சொன்னார். அல்லவா, திருக்கோயில் இருக்கிற தொடப்பகட்டைக்கு தொடப்பகட்டை என்ன பேரு? கிடையாது, திரு அழகுன்னு பேர். நம்ம வீட்டுல இருக்கிற தொடப்பகை தொடப்பம் என்று பேர். நம்ம வீட்டுல மாலை கட்டினா மாலை என்று பேர். கோயில்ல கட்டப்பட்டா திருமாலை என்று பேர் அல்லவா. நம்ம வீட்டுல சமைக்கிற இடத்துக்கு அடுப்பாங்கிற என்று பேரு, அங்க சமைக்கிற இடத்துக்கு பேரு திரு மடப்பள்ளி என்று பேர். எல்லாம் திரு சேர்த்து சொல்லும். அதனால அவனுட இருக்கிற பூதமும் சிறப்பான பூதமாம் தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். அந்த பூதத்துக்கிட்ட ஒரு மூட்டையை கொடுத்து விட்டு சிவன் தமிழ் பாடிவிட்டானே என்று எண்ணி ஒரு மூட்டையை கொடுத்து இதை கொண்டு போய் அந்த பலிபீடத்து மேல வை. அதுல 1000 பொன் கொண்ட மூட்டை. அதற்கு என்ன பேர் சொல்லுகிறார்கள் தெரியுமா? உலவாக்கிழி என்று பேர். குன்று பொண்ணும் எடுக்க எடுக்க குறைந்து விடும் அல்லவா? இந்த மூட்டைக்கு உலவாக்கிழின்னு பேர். என்ன அர்த்தம்? உலவான்னா கெடாத, கிழின்னா மூட்டை. உலவாக்கிழினா கெடாத மூட்டைன்னா யாராவது திருடிட்டு போகாம இருக்கிற மூட்டை என்று பொருள் அல்ல. எடுக்க எடுக்க குறையாமல் இருக்குமா? இது 1000 பொண்ணுல 10 எடுத்து விட்டு கட்டி வச்சு விட்டு மறுநாள் எடுத்து பார்த்தா மறுபடியும் 1000 இருக்குமா? ஆஹா, அப்படி ஒரு மூட்டையை கொடுத்தானாம் சிவன். அதுக்கு உலவாக்கிழி என்று பேர். அது தருதான் ஐயா, ஏதோ திருஞான சம்பந்தர் கொடுத்தாரு அந்த கதை ஐயா இப்ப சொல்லிக்கின்னு இருக்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். கிடையாது. நிச்சயமாக நான் தினந்தோறும் கோயில்ல போய் பாட தவறவே மாட்டேன். இன்னைக்கு கூட காலையில 4:30 மணிக்கு எங்க ஊர் கோயில்ல ஒரு பதியம் சொல்லிவிட்டுதான் வந்தேன். தினந்தோறும் கோயிலுக்கு போய் இந்த பதியத்தை நான் சொல்லுவேன். எதை? திருஞான சம்பந்தருக்கு 1000 பொன் கொடுத்த பதியத்தை நான் சொல்ல தவறவே மாட்டேன். உங்க வீட்டுல இருக்க பக்கத்துல இருக்கிற ஒரு சிவலிங்கத்திட்ட போய் இந்த பதியத்தை சொல்லி பாருங்கள், நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிடைக்கிறது அவதான் நான் சொல்லுவேன். அப்ப நீ கோடீஸ்வரனா போயிட்டியோ நீங்க நினைப்பீங்களோ? கிடையாது. என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு அவன் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கான். அதுதான் அந்த அற்புதமான திருப்பதியத்தை ஒரு பாட்டு இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். 11 பாட்டும் நான் பாடி விடுவேன். யாருக்காக? உங்களுக்கா? உங்க கையில வந்தா எனக்கும் கொடுத்துட்டு போறீங்க, அவ்வளவுதானே. வாரியார் சொல்லுவார், ஏரியில தண்ணி வந்ததுன்னாக்க பாக்கியால் வழியா வந்து வயலுக்கு வந்துட்டு போகுது, அவ்வளவுதானே. இந்த 11 பாட்டும் உங்களுக்காக நான் இப்ப பாடி வைத்து விடுவேன். ஒரு பாட்டு சொல்லிவிட்டேன், போனா போல அதையும் சேர்த்துவனு சொல்லிவிடுறேன்.
1: தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகல் தொழுதெழுவேன், கடல் தனில் நமதுடு கலந்த நஞ்சை விடதி அடக்கிய வேதியனே, இது போயமையாளுமாறு ஈவதொண்ட மக்கில்லையே உனதுன்னருள் ஆவல் துறையரனே, வாடினும் சாவினும் வருந்தினும் போய் வீடினும் உனகல் விடுவேன் அன்றேன், தாழிலும் தனம் உணர் தயங்கு தண்ணி போழில மதிவைத்த முன்னியனே, இது போமையால் மாறிவதந்த மக்கள் ஐயல் அதுவோ உனதுன்னருள் ஆவல் துறையரனே, நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனதின் வழிபட மரபே நம்மான் புனல்விரி நறுங்கொன்றை போதல் இந்த கனலில் குங்கு கையவனே, இது ஓமையால் மாறியவதந்த மக்கள் அது ஓனதுன்னருள் ஆவல் துறையரனே, சும்மனோடு அருந்து எதுனும் மலநடியலால ரத்னாதி என்ன கைமல்கு வரிசிலை கிணையுண்டினால் மும்மதில் ஏறியிட முடிந்தவனே, இதுவோ மேலும் மாறியவது அந்த மக்கள் நகையில் அதுபோனதுன்னருள் ஆவல் துறையரனே, பரிபூர்ண சரணாகதி, எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் உன்னை தவிர எனக்கு வேற ஒருத்தரும் கதி கிடையாது என்று சொல்லிவிடுகிறார் அந்த 11 பாட்டிலையும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரிதான், என்ன இடர் வந்தாலும் சரிதான், செத்தாலும் சரிதான், வாழ்ந்தாலும் சரிதான், உன்னை தவிர நான் எனக்கு வேற ஒரு கதியும் கிடையாது. இந்த பரிபூர்ண சரணாகதி அடைந்திருக்கிறார் அவர். நிச்சயமா காப்பாற்றித்தானே தீர்வான். ஆமா, தும்மலோ உடர்ந்து தோன்றினும் அம்மலரடியலால ரத்தாதி என்ன கைமல்கு வருதலை கிணையுந்தினால் மும்மதில் எரியட முடிந்தவனே, இது போமையால் மாறு ஈவலொந்த மக்கிள்ளையே அதுவோ உனதுன்னருள் ஆவடு துறையரனே. ஏக தெய்வ வழிபாடு. தேவாரத்துல சிவனைத் தவிர யாருக்கும் பாட்டு கிடையாது, அம்பிகை கூட கிடையாது, விநாயக பெருமானு கிடையாது, முருகனுக்கும் கிடையாது, அந்த தெய்வத்துக்கும் கிடையாது. தேவாரத்துல ஏக தெய்வ வழிபாடுதான் உணர்த்தப்படுகிறது. நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நம்ம மனைவி நம்மளோட இருந்தா தானே நமக்கு சந்தோஷம். நம்ம பொண்ணு ஆம்படையானோட இருந்தா தானே சந்தோஷம் இல்லையா? அதேதான் தெய்வத்திலையும் அப்படித்தான். நிச்சயமாக ஏதேனும் ஒரு தெய்வத்தை பிடித்துக்கொள், ஆனா இன்னொரு தெய்வத்தை இகழ்ந்து விடாதே. மிக முக்கியம். ஆமா, எப்படி ஏக தெய்வ வழிபாடு நீ நினைக்கிறாயோ அதுபோல் அண்ணாண்ட இருக்கிற தெய்வத்தையும் நீ இழந்து விடக்கூடாது. என் மனைவி அடுத்த வீட்டுக்காரனை கூப்பிட்டு ஒரு தமிழர் பால் கொடுக்கறதுனால தப்பு இல்லை, தனிமையில் அவளை சந்திக்கிறதுதான் தப்பு. அதே போலதான் ஏக தெய்வ வழிபாடு தான் தேவாரத்தில் உணர்த்தப்படுகிறது. கையது வீடுங்கள் ஒருனும் செய்கெல்லாம் சிந்தை செய்யேன், பொய்யணி நறுமண குழாய தண்ணி மையடி விடுதலை மறையவனே. ஏக தெய்வ வழிபாடு இல்லாமல் பல தெய்வ வழிபாடு செய்தது உண்டான்னா உண்டு. பெரிய மகான்கள் கூட அப்படி ஒரு செய்கை செய்திருக்கிறார்கள். அதை தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். என்ன மகான்கள் செய்ததை நாம் தவறு என்று சொல்லக்கூடாது. அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் எண்ணிக்கொள்ளும், அவ்வளவுதான். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இந்த 4 பேருட்டையும் அந்த ஏகதெய்வ வழிபாடு தான் இருந்திருக்கிறது. வெந்துயர் தோன்றி ஒருவர் ஊரினும் எந்த முன்னடியே அதன்னா ஐந்தலை அரவுண்டரை கிதைத்த சந்த வெண்புடி சங்கரனே, இதுவோ வேள் மாறி உதந்த வாக்கில் அது ஒன்றுள்ளே வெப்படு விரவி ஒரு விரைவரினும் அப்பா முன்னடியலால் அரற்றாதன்னா ஒப்புடை ஒருவனை உருவடிய அப்படி அடல் விடித்தவனே, இதுவோ வேள் மாறி உதந்த வாக்கில் அது ஒன்றுள்ள ஆள் துறையரனே, பேரிடர் வருகி ஒருவனிவரினும் சீருடை கடலாட்சி இதையேன் ஏருடை வழிமுடிய அவனே.

0: இந்த சரித்திரத்தை சொல்லுவதுதான் நாம் முதலிலே பாடிய பெரிய புராண பாடல். நச்சி இன் தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவர் இன்னருளால் அச்சிறப்பருள் பூதம் முன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிர கிழி ஒன்று என்ற பாடல் முதல்ல நான் சொன்னது இந்த கருத்து தான்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: தலம் கோயில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த மூன்றாம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயினார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: தேவராயம் என்று சொல்கின்ற திருப்பதி திருமது ஒன்றம் தேவராயம் அசுரராயம் பண்படந்த கராகம்.
3: தேவராயோ

பற்றுமாகிய வானுடோர்க்கு பல்கதிரோன் மதிப்பார் எத்தனை தீக்காலும் மேலே விண்யமானனோடு மற்றும் ஆவதோர் பல்லுயிராய்

ஓடிய ஞானமும் நான்முகனும் ஊடுகாண மூடும் வெள்ளத்து உயர்ந்தது முதுகுன்றேன் வழங்கு திங்கள் வன்னி மத்தம் வாசுனம் மீ

வேட்கணம் புலஞ்சூழ முழங்கு செஞ்சி ஏந்தியாடே வேயது முதுகுந்தே துழிந்த கங்கை தோய்ந்த திங்கள் சொல்லறிதழி சழிந்த சென்னி சைவ வேடம் தாழ் நினைத்து ஐம்பது

மயங்குமாயம் மன்னதாகி மாலினோடு நீரோ இலங்குவேருக்கு இறைவனாய இராவணன் தோல்நெறித்தே முயங்கராக மாநடத்தல் உணர்முலைவாதுமையாள் முயங்குமார் முன் முனிவரேத்த மேயதே முதுகுந்தே ஞானமுண்டபாலும் மத்தை நான்முகனும் அரியா கோலம் அண்டரே சிந்தை கொள்ளாராயினும் கொய்மலரால் ஏல இண்டை கட்டி நாமும் இசைய எப்போதும் ஏத்தும் மூலமுண்டனேற்றே வாயது முதுகுன்றேனிகொள்கியது தீவரத்தரே உண்டு உடல் மிண்டனே சொல்லை நெறிகள் என்ன நினைவுறாதே நித்தலும் கைதொழுமில் மறிகொள் கையல் பங்க முன்னீர் பொங்கு விடத்தையுண்ட முறிகொள் மேனி மங்கை பங்கன் மேயது முதுகுன்றே மொய்த்துவானோர் பல்கணங்கள் வணங்கு முதுகுன்றையே பித்தர்வேடம் பெருமை என்னும் பிரம

காலம். இந்த பதியத்தில் நமக்கு ஒரு இழப்பு. 7வது பாடல், 11வது பாடல்ல பின்னிரண்டடிகள், இவையெல்லாம் கிடைக்கவில்லை. தேவராயும் அசுரராயும் சித்தர் செழுமறைசே நால்வராயும் நன்னுவாரும் விண் எரி கால் நீரும் மேவராய் வெறிமலரோன் செங்கன் மால் ஈசன் என்னும் மூவராய முதலொருவன் மேயது முதுகுண்டி. மேயது என்ன? வீற்றிருப்பதுன்னு அர்த்தம், தங்கியிருப்பது. இப்ப நாம எல்லாம் சொன்னா தங்கியிருப்பதுன்னு அர்த்தம். பெருமானுக்கு சொல்லும் போது வீற்றிருப்பதுன்னு சொல்லணும். அதான் மரபு, அதான் மரபு. அதான் சில சொற்களை சிலருக்காக நம்ம அருமையா திருமுறை விண்ணப்பித்தல் என்று சொல்லுவோம். சரிங்களா? அது போல மேயது என்றால் விரும்பி எழுந்தருள் இருக்கின்ற இடம் முதுகுண்டம். அங்கு யாரெல்லாம் வருவாங்க? தேவராயும் வருவார்கள், அசுரராயும் வருவார்கள். இந்த அசுரர்களும் வருவான் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அசுரர்கள் பயன் கருதி வருவான், மற்றவங்க எல்லாம் பயன் கருதாமல் வழிபாடு செய்ய வருவாங்க. ஆக வழிபாடு செய்ய வரவங்க வரவுதான், ஆனா அசுரர் என்ன அது வேணும் இது வேணுங்கிறது கேட்டுட்டு வருவான். ஆகவே எல்லாரும் வந்து வழிபடுகின்ற இடம் இந்த திருமுதுகுண்டம் என்று சொன்னார். பெருமான் எப்படி இருக்கிறான்? எல்லா பூதங்களாக, அதாவது பார், விண், காற்று, நீர் இவையெல்லாம் இருக்கின்றபடியா இருக்கிறான். மூவராயும் இருக்கிறான். யாரு? மலரோன், செங்கன்மால், ஈசன் என்னும். இங்கத்துல ஈசன்கிறது யாரை குறிக்கிறதுன்னு கேட்டா, உருத்திரன், அதாவது அழித்தல் தொழிலை செய்கின்ற பெயர் பெருமானை குறிக்கிறது. என ஈசன்கிறது பெருமானை குறிக்கின்ற சொல்லும் உண்டு. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, அங்க ஈசன் சிவபெருமானி, இங்க ஈசன் சிவபெருமான் ஏவல் வடி நின்று அழிக்கின்ற தொழிலை மேற்கொண்ட உருத்திரன். உருத்திரன் அப்படி இருக்கு. எனவே அப்படி எல்லாருமாக இருந்து

என்று இருக்கின்ற பெருமான் இருக்கின்ற முதுகுண்டம் எல்லாராலும் வழிபடப்படுகின்ற முதுகுண்டம் என்று சொன்னார். அடுத்த பாடல்ல ஒரு அருமையான கருத்து, பற்றுமாகி வானலோருக்கு பல்கதிரோன் மதி பார் எற்று நீர் தீ கால் மேலை விண் இயமானனுடு மற்றுமாதோர் பல்லுயராய் மாலை எனும் மறைகள் நான்கும் முற்றுமாகி எல்லாமாக இருக்கலாம். இந்த உலகாகவும் உலகத்தில் இருக்கின்ற உயிர்களாகவும் உயிர் உயிராகவும் எல்லாம் இருக்கலாம். எனவே இப்படி எல்லாமாக இருக்கிறான். ஆனால் வேறுமாகி இருக்கிறான், வேறுமாகி இருக்கிறான், வேறுன்னு அவற்றின் வேறாகவும் இருக்கிறான். இப்ப நீங்க சிவஞான போதத்துல படிக்கிறீங்களே, அவையேயாய் தானியாய் அவையே தானியாய், ரெண்டாம் சூத்திரம், அவையேயாய் எல்லாமாக இருக்கிறான், தானியாய் அவற்றின் வேறாகவும் இருக்கிறான், அவையே தானியாய் உடனாகவும் இருக்கிறான், உடனாகவும் இருக்கிறான். அப்ப ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சொல்லுங்க. கொஞ்சம் பல பேருக்கு என்னன்னு கேட்டப்ப நீங்களெல்லாம் சித்தாந்தம் படிச்சு விளங்குறதுனால இருக்குது, சில பேருக்கு இந்த ஒன்னு விளங்கலையா, ஒன்றாய் இருக்கிறான்னு சொல்லுங்க வம்பால்ல, அல்லது வேறா இருக்கிறான்னு சொல்லுங்க, ஒன்றாயும் இருக்கிறான் வேறாயும் இருக்கிறான் உடனாயும் இருக்கிறான், ஒரே கன்ஃபியூஷன் ஏய அப்படிங்கம்மா. அப்படிங்கிறவன என்ன பண்ணுவீங்க, சித்தாந்தம் உங்க சித்தாந்தம் விளக்கண்ணை அப்படிங்கிறான், என்ன பண்ணுவீங்க, அவனையும் விளக்கணும், உட்காரான்னு விளக்கணும், என்ன பண்றது என்ன பண்றது, வேற ஒண்ணும் வேணாம். புகழ்ச்சிக்காக சொல்லல, எந்த விழா நடத்தினாலும் சரி. இப்ப நம்ம டாக்டர் ஐயா இருக்கிறாங்க, இப்ப இந்த திருமலை இது விழான்னு சொன்னா இது பண்ணி இப்ப இப்ப தொடங்கி நீங்க நாளை மாலை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா முடிஞ்ச உடனே என்ன ஒரு பெருமூச்சு விடும், இந்த ஆண்டு இந்த இந்த மாதம் முடிஞ்சு போச்சு நிறைவா அல்ல மங்களமா, அடுத்த மாதம் எந்த தேதி வருது எந்த தேதி வருது எந்த தேதி வருது அது அதான் பிரச்சனை வரும் சரிங்களா, அது வரும் சரிங்களா, அது எப்போ எடுக்கணும் என்ன பண்ணும் யாராவது மீண்டும் அனுப்பிப்படுத்தணுமா இது பண்ணுமா அங்கே அதுக்காக பார்த்தோம் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி நடத்துகின்ற அத்தனை பேர் என்ன, இந்த திருமலை முற்றோதல் எந்த ஒன்றோடு ஒன்றாகி விட்டார்கள், அதே அந்தந்த மாதத்திலையும் படிச்சு பதினஞ்சாம் தேதி எழுதி பத்தாம் தேதி எழுதி வந்துட்டுதா இது வந்துட்டுதா புத்தகம் வந்துட்டுதா இதெல்லாம் போய் உன்னை கட்டினதுக்கு யாரார் கட்டினாங்க கட்டலையா எதையும் ஒன்று பாக்கி இருக்கா இப்படி எல்லாம் ஒன்றாகி இருக்காரு. ஆனால் வேறாகவும் இருக்கிறார். ஏன் கேட்டீங்கன்னா, ஒன்றாயிருப்பது இந்த மன்றம் நடைபெறுவது, வேறாயிருப்பது அவர்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குல்ல, அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது இல்ல, அது வேறாயும் இருப்பார். ஆனா இது முற்றிலும் முடிகிற வரைக்கும் என்னன்னு கேட்ட உடனாயிருப்பார். என்ன உடனாய், வழிபாடு செய்யும் போதும் அங்கேயும் பக்கத்துல, அப்புறம் உணவருந்துகிற இடத்துலயும் அங்கேயும் பக்கத்துல, இங்க நம்ம வகுப்பா நடத்துகின்ற பொழுதும் அங்கேயும் பக்கத்துல, இப்படி உடனா இருக்கிறோம். அப்ப ஒரு சாதாரண மண்டத்தை நடத்துகின்ற ஒரு பொறுப்பேற்றா எப்படி இருக்கு, அந்த மன்றம் வேறு தான் வேறு இல்லாமல் ஒன்றாயும் இருக்கிறார்கள், ஆனாலும் அந்த மன்றம் நடந்த காலம் அல்லாத காலத்துல வேறாயும் இருக்கிறார்கள், ஆனால் மீண்டும் நடத்துகின்ற பொழுது ஒவ்வொன்று அங்கமும் இது கட்டுவதிலையும் உடனாய், இது இது வந்து வேன்லாம் ஓடுதாங்கிறதுலையும் உடனாய், வழிபாடு நடத்துவதிலையும் உடனாய், வகுப்பு நடத்துவதிலும் உடனாய், உணவு அருந்துவதிலும் உடனாய் இருக்காங்க இருக்காங்கல்ல, இப்படி இருப்பதுதான். இப்ப அந்த மாதிரி இல்லையா, எந்த விளையாடுதலும் அப்படிதான் நடத்துறாங்க. அப்ப ஒன்றாயும் இருப்பது அதோடு ஒன்று இருப்பது சிந்தனையாகவே. இப்ப நமக்கு அப்படி கிடையாது, முடிஞ்சு போச்சு சொன்னாலும் சரி நாலு மணிக்கு முடிஞ்சு முடிஞ்சு போச்சா சரி ஐயா அப்புறம் எப்படி ஏன்னா இருந்து காலில் போகலாமா மாலில் போகலாமா புறப்படுறதான் பார்ப்போம். ஆனா அவர்களுக்கு இந்த சாமான்லாம் சரியா வந்தாச்சா மீண்டும் தெரியுது அங்கே மீண்டும் கொண்டு வைக்கணுமே இல்லை விளக்கு அங்கே இருந்து என்னாச்சு. ஆகவே இந்த மாதிரி நடத்துகின்றவர்களுக்கு அந்த ஒன்றாயின்னா சிந்தனையே ஆக இருப்பார். இப்படி நமக்கு ஒரு எடுத்து ஒரு செயலை செய்கின்றவர்களுக்கு இப்படி எல்லாம் இருக்க வேண்டுமானால் அகில உலகத்தையும் ஆட்டி வைக்கின்ற பெருமான் எப்படி இருப்பான், ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பான் அல்லவா. அப்ப அவனுடைய இயக்கத்தினால் இவை அனைத்தும் நடக்கின்றன என்று அவையே தானியாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கமின்றி இரண்டாம் சூத்திரம் வருது. இப்படி முற்றுமாகி நின்றான் வேறும் ஆனான் என்று சொல்லி அருமையான சித்தாந்த கருத்தையும் நமக்கு சொன்னார்கள். இப்படியாக இருப்பதில் நாம் இப்பொழுது எட்டாவது பாட்டுக்கு செல்கிறோம். என்ன இருக்குது, மயங்கு மாயம் வல்லராகி வானினோடு நீரும் இயங்குவோருக்கு இறைவனாய இராவணன் அடியப்பா. ஐயே ராவனை பற்றி அவனுடைய அவன் எப்படி அரசனாக இருக்கிறான் என்பதை போறப்போக்கூட சொல்லி வச்சார். மயங்கு மாயம் வல்லராகி எல்லா பயிலும் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா மாயையில் வல்லவன், என்ன பண்ணுவான் நேருக்கு நேர் போர் செய்வான், பக்கத்துல வந்துட்டாங்கன்னா மாயமா மறைஞ்சு போடுவான், ஏற்று போனவனு எட்டு போனவன்னு ஆளா இருந்துவான். இந்த மாதிரி மாயை வல்லவர்கள் அவர்கள் தான், மாயை வல்லவர்கள் அது ஒண்ணு சரி மாயை வல்லவர். அடுத்தது
மாயமாயும் மயங்குமாயும் வல்லராகி வானிலோடு நீரும் இயங்குவோருக்கு இறைவனாயினர். மேலுலகம் கீழுலகம் எல்லாமும் அவன் ஆட்சியில் இருந்தது. பாருங்கம்மா, அனுமன் போய் பார்க்கலாம், அதுல அந்த சொல்லிட்டே போறான், நான் இந்த இடம் தான், யாரும் தேடல, இந்த அசோகவனம் இதை நான் தேடுகிறேன், தேடி எங்கள் பிராட்டி கிடைத்து விட்டால் மீண்டு போய் ராமண்டத்துல சொல்லுவேன், ஒரு கால் அது மாதிரி இல்லையானால் நான் எங்க ராமன் நான் பார்க்க மாட்டேன், இல்லைங்கிற வார்த்தை எடுத்துக்கொண்டு எங்க ராமபிரான்கிட்ட போக மாட்டேன். என்ன செய்வேன் தெரியுமில்ல, சும்மா எல்லாம் போயிட மாட்டேன், என்ன செய்வேன், கம்பர் பெருமான் அதெல்லாம் பேசினார். மாடு நின்ற அம்மானி மலச்சோலையை மருவி தேடி இவ்வழி காண்பனேல் தீரும் என் திருமை. இந்த உரம் தான் பாக்கி இருக்குது, இங்க எங்க பிராட்டிய கண்டுட்டேன், நான் உண்மையா ராமபிரானுக்கு அடியவன், அடியவன் தான் காணல, நான் அடியவனா இருந்த தண்டம்னு அர்த்தம், பயன் இல்லைன்னு அர்த்தம். ஊடு காண்கிலன் எனில், இங்கேயும் நான் பொறுக்கால் எங்கள் பிராட்டியை காணாவிட்டால் என்ன செய்வேன், பீனர் உரியது ஒன்றில்லை, வேற ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா எல்லார்த்தையும் தேடியாச்சு. ஆனால் நான் இறப்பேன், இறப்பேன்னா நான் மட்டும் இறந்துட மாட்டேன், இவ்விலங்கள் மேல் இலங்கையை மீட்டி வீடுவேன். நம்ம தேங்காய் என்ன பண்றோம் ஆண்டவனுக்கு உடைக்கும் போது, என்ன கேட்டா மேல ஒவ்வொன்னா உரிச்சிட்டு மேல வச்சுக்கிட்டு ஒரு தட்டு தட்டுனா ரெண்டா போடுது. அது போல இந்த இலங்கைங்கிற தேங்காய இந்த பக்கத்துல இருக்கிற மலைங்கிற கல்லுல ஒரு மோது மோதி உரிச்சிட்டு பிறகுதான் நான் இறப்பி. அப்படி சென்றவன் அப்படி உள்ள எல்லாம் போய் பார்க்கலாம், இதோ இலங்கை, அங்கேயும் ஒரு ஒளிய ஒளியும் தான் இலங்கை, அப்படியே போயிட்டு இருக்க பார்த்தா எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஐயா இந்த இங்க வந்து மின்னல் மின் வந்து எப்பவும் வேலை செய்யுமா, சிவ சிவ வேலை செய்யாதுன்னு ஒரு இடம் உண்டா, அதெல்லாம் உங்க தமிழ்நாட்டில் பார்த்துங்க, மின்கட்டெல்லாம் எப்பவும் இயங்கும்னா எப்பவும். அதே போல ஓரத்தை பார்த்தா ஒரு தூசி துப்பு இல்லை, அப்படி அருமையா இருக்கு தண்ணீர், அவ்வளவு அழகா வசதி. இதெல்லாம் பார்த்தா இடியப்பா இலங்கையினுடைய வளத்தை பார்த்தா செல்வமோ அது, அவன் வரத்தினால் பெற்றதினாலே அவன் பெற்ற செல்வமோ அது, அருமையான வளமா இருக்கு. ஆனால் பிறனுக்குரிய ஒரு பெண்ணை எடுத்து அழைச்சிட்டு வந்து அவளை கற்பழிக்க நினைக்கிறது இருக்குதே, அது மடத்தனத்துல மடத்தனம் இல்ல. அவன் தீமையோ இது, ஒரு பக்கம் வளமான நாடு இருக்கிறது நல்ல வார்த்தை பிடியா, ஆனா அவன் நடந்து கொள்ற முறை என்னமென்னு கேட்டா ஒரே கொடுமையான தீமையா இருக்கு. செல்வமோ அது அவர் தீமையோ இது, அல்லினும் பகலினும் அமரர் ஆட்சிவார். இரவு பகல் அங்க என்னன்னு கேட்டா, சாதாரணமா பியூனா இருக்கிறதுல இருந்து தெருக்கூட்டுறதுல இருந்து தண்ணி திருவதுல இருந்து யாருன்னு கேட்டா எல்லாம் தேவர்கள் வேலை செய்யறாங்க, ஏன்னா அப்படி உணர்ந்து வச்சுதான். இப்படி இருக்கிறாணி ஒல்லுமோ ஒருவர்க்கீது, இப்படி ஒரு பெரிய பேரரசு நடத்துறது எவனுக்கு முடியும், ராவணனுக்கு தான் முடியும் அல்லவா என்று சொல்லிட்டு அப்புறம் வந்தான். இலங்கையும் சரி இவனும் சரி அழிந்தே தீருவார் என்று முடிவுக்கு வந்தான். தீவினை போய் அறத்தை வெல்லுமா, வெல்லாது என்றெல்லாம் அனுமன் வாயிலாக கம்பர் பெருமான் சொல்வார். அது போல இங்கே இந்த ராவன் எப்படி இருக்கிறானா, இந்த மண்ணுலகத்துக்கு மட்டுமல்ல விண்ணவர்கள் எல்லாம் ஆட்பட செய்யறான். மயங்கு மாயம் வல்லராயி வானினோடு நீரும் இயங்கு ஓரு இறைவனாய இறைவன் இராவணன். நம்ம கம்பர் விழாவில வேலூர்ல ஒருத்தர் கம்பர் விழாவத்தர் எங்க நடத்துறாங்க, அவர் என்ன கேட்டீங்க, கம்பர் விழாவில் வந்து எங்கேயுமே இல்லாத ஒரு தலைப்பை பேச சொல்லுவார். என்னன்னு கேட்டா கம்பராமாயணத்தில் சைவ சித்தாந்தம் பேசுங்கய்யா, ஊரெல்லாம் திட்டுவாங்கய்யா நம்ம அப்படின்னா சரி இல்லை பேசுங்க, நம்ம பேசணும்.
இந்த வரம் என்ன பண்ணுமா, இந்த வரம் என்ன பண்ணுங்க, திருமுறையில் ராமன் எப்படி, திருமுறையில் சீதை எப்படி, அப்படி பேசு சொல்லப்படுகிறது. ஆங்காங்கெல்லாம் சொல்லப்படுது, தேடி எடுக்கணும் எடுக்கணும். எனவே இப்ப இங்க ராமனை பற்றி சொல்வது இங்க என்ன சொன்ன, மயங்கு மாயம் வல்லராகி மாயத்தில் மிக வல்லவர்கள். அதனாலதான் என்ன பண்ணா, மாறு வேடம் போட்டு போனான். மாறு வேடம் நம்மளால முடியுமா, நீங்க வேணா வேஷமா வேணா துணியை தூக்கிட்டு வேற உடம்பை மாத்திட்டு போலாமே தவிர, ஆனா ராவண மான்னா மானா போக முடியும், அல்லது அப்புறம் அரக்கன்னா அரக்கனா போட முடியும், அல்லது ராமன் போல நடிச்சு ராமனாகவே நடிக்க முடியும். இப்படி எல்லாம் மாயம் வல்லவர்கள். அப்படி இந்த மாயத்தில் வல்லவர்கள் எல்லாம் தவத்தினால்தான், எல்லாம் தவன் தான் சொல்லுவாங்க. மயங்கு மாயம் வல்லராகி வானினோடு நீரும் இயங்குவோருக்கு இறைவனாய இராவணன் என்று சொல்லி இப்படி எல்லாம் சொன்னார். சரி, அவன் தோடி நெறித்த நம்முடைய பெருமான் வீற்றிருப்பது முதுகுண்டமி. எட்டாம் பாட்டு ஒன்பதுல ரெண்டு பேர் காண முடியாது, யாரு, நான்முகனும் மாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்தாவது பாட்டுல அந்த சமணர்கள் செயல் சொல்லப்பட்டிருக்கு. பதினோராவது பாடல் நமக்கு இந்த பின்னிரண்டடி கிடைக்கவில்லை. அதனால என்ன கேட்டா, ஞான சம்பந்தர் தம்மை சொன்ன வரைக்கும் தெரியுது, அப்படிப்பட்ட சம்பந்தர் சொன்ன இந்த பதிகத்தை பாடுவார்க்கு இன்ன பயன்னு சொல்லி இருக்கணும், அந்த ரெண்டு வரி கிடைக்கல. மொய்த்துவானோர் பல்கணங்கள் வணங்கும் முதுகுண்டை, தேவரெல்லாம் வந்து வழிபாடு செய்கின்ற எங்களுடைய திருமுதுகுண்டம். சரி, அதுல பித்தர் வேடம் பெருமை என்னும் பிரமபுரத் தலைவன். பித்தர் வேடம்னர் யாரு, பித்தர் பெருமான், பித்தா பெரிசூடி அல்லவா, ஆனா பித்த பித்தனாக இருக்கிற பெருமானுடைய அந்த பெயரையே நினைத்துக் கொண்டிருக்கிற ஞான சம்பந்தன், அவ்வளவுதான். இனி இந்த ஞான சம்பந்தன் சொன்ன இந்த பதிகத்தை சொல்வாருக்கு இன்ன நன்மை வரும் என்ற ஒன்றை பின்னிரண்டடியில் இல்லை. இதெல்லாம் நாம் செய்த தவக்குறைவுகள், ஆதலால் அந்த இரண்டடியோடு நின்று இப்படி இந்த அருமையான பதிகத்தை பாடிய நம்முடைய சம்பந்தர் இன்னும் அங்கிருந்தே மெய்த்தாறு என்று சொல்லுகின்ற மேகராக குறிஞ்சி பதியத்தையும் பாடுகிறார். மெய்த்தாறு

பாசுபதம் புரிந்தளித்த புராணர் கோயில் காரின் வலி கடிபொழில்கள் கனிகள் பல வளர்ந்து கயமுயங்கே மூரி வளங்கிளர் சென்றல் திருமுந்தில் பூந்துலவும்.

மிக்க விதாதாவினொடு விதி வழியே தண்டித்த விமலர் கோயில் கொக்கினிய கொடும் வருக்கை கதறி கமகுயதெங்கில் குவைகொள் சோலே முக்கனியின் தாரொழியே தேருலரா நீழ்வயல் தூள் முதுகுன்றமேய வெம்மை மிகு புறவாணர் மிகை செய்ய பிறனழில் தேவின்னுள்ளோர்கள் செம்மலரோன் இந்திரன் மாயால் சென்றிறப்ப தேவர்களே தேரதாக மைமருவு மேருவிலும் மாசுடன அறியறிகால் வாழியாக மும்மதிலும் நொடி அளவில் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே இடையுமேவு கலையல் எந்திழையாய் ஒரு பாலாய் ஒரு பாலில் காது முழைமேவும் உரியுடுத்த ஒருவன் இருப்பிடம் என்பர் உம்பருவோங்கு கழையுமேவு மடமந்தி மழை கண்டு மகவினொடும் புகவுண்கள் முழை

0: கரையறவும் அறியமோதி தகையாரம் வரம்பிடறி சாலிகள் நீர்குவளை சாயப்பாய்ந்து முகையார் சிந்தாமரைகள் முகமரத பயல் தழுவு முதுகுன்றனே அரங்கு
1: விலைக்கு முத்து உழைப்பே முதுகுன்றமே கதிரொளிய நெடுமுடி பத்துடைய கடன இலங்கை அருகோன் கண்ணும் வாயோ விதிரொளிய கனல் பிறங்க பெருங்கையிலை மலையை நிலை பெயர்த்த ஞான்றே மதில் அழகைக்கு இறைமுறல மலரடிய ஒன்று ஊன்றி மறைபாட அங்கே முதிரொளிய சுடர் நெடுவாள் முன்கீந்தான் வாய்ந்தபதி முதுகுன்றமே பூவார் பொற்ற விசின் மிசை இருந்தவனுக்கு

வந்து ஆழ்ந்தும் உரநாடி உண்மை காணா. தேவாரம் திருவுருவன் சேரும் மலைய செழுநிலத்தை மூட வந்த மூவாத முழங்கொலினேர் கீழ்தாழ மேலுயர்ந்த முதுகுன்றமே மேனியில் சீவரத்தாரும் விரிதரை தட்டுடையாரும் விரவலாக ஊனிகளாய் உள்ளாதும் கொள்ளாதும் உள்ளுணர்ந்து உய்மின் தொண்டே ஞானிகளாய் உள்ளார்கள் நான் மறையை முழுது உணர்ந்து ஐம்புலன்கள் செற்றே மோனிகளாய் முனி செல்வரே தனித்திருந்தே தவம் புரியும் முதுகுன்றமே முழங்கோலே முத்தாரே ஏவலம் செய்யும் முது சமைத்த பாடல்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

யார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே வரந்திடு பொய்கை முன் நிரம்ப மற்றவன் உறைந்திடு முதலை வந்துதிப்ப அன்னதால் இறந்திடு மகன் வளர்ந்தெய்த பாடல் ஒன்று அறைந்திடு சுந்தரன் அடிகள் போற்றுவான். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்காலல்களை என்னுடைய மனம் மொழி மேகளால் பணிந்து வணங்கிக் கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கலல்களை உக்கரணங்களால் போற்றி அருமையான முறையிலே பிறவி பயன் பெறுவதற்காக இறை சிந்தனையில் நம்மை நாளும் திளைக்க வைத்துக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் அடியார்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு பணிகின்றேன். திருச்சிற்றம்பலம் பல வகையிலே நமக்கு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அள்ளி அள்ளி வழங்கி இருக்கின்றார்கள் சாத்திர கருத்துக்களை. திருவருளும் குருவருளும் நமக்கு எந்த அளவில் துணை செய்கின்றதோ அதையெல்லாம் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். அவருடைய வரலாற்றினை நாம் பார்க்கின்றோம். சிறு குழந்தையாக ஆதிசைவர் குலத்திலே அவதரித்தார் என்றும் மன்னவரால் வளர்க்கப்பட்டார் என்றும் 16 வயதிலே புதூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய பெண்ணோடு மனம் பேசப்பட்டது என்றும் அந்த நடக்காத திருமணத்துக்குள்ள விஷயங்களை பூரா அவ்வளவு அழகா வர்ணிக்கப்பட்டிருக்கும் பெரிய புராணத்துல. ரொம்ப அருமையா இருக்கும். இப்படி அப்படி நடந்து ஒரு கல்யாணம் நடந்தா எப்படி இருந்திருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆக அப்படி எல்லா சடங்குகளும் நடந்து அந்த நிறைவான நேரத்துல சுவாமி கிழவேதியராக வந்து அதை தடுத்தார். இப்ப இவருக்கு ரொம்ப அவர் மேல கோபம், நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏன் தடுத்தாருன்னா இவர் தான் அவத்த விண்ணப்பம் வச்சுட்டு வந்திருப்பாரு. ஆலால சுந்தரராக கைலாயத்தில் இருந்தவரை திருத்தொண்ட தொகை தந்தருள வேண்டும் என்பதற்காக கமலினி அணிந்ததையார் மேல அவங்க பார்வை படும்படி வச்சு அவங்க பார்வையும் இவர் மேல படும்படி வச்சு இது காரணமாக ஒரு பிறவியை தருகிறேன் என்று பூலோகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லும் பொழுது மையல் மானுடமாய் மயக்கும் பொழுது ஐயனே என்னை தடுத்தாட்கொள்ள விடும், இவர் தான் விண்ணப்பம் வச்சுட்டு வந்தார். ஆக கைலாயத்தில் இருந்த ஒருத்தர் சாமானியமான ஒரு லௌகீக வாழ்க்கை வாழ்ந்து விட கூடாது, அவர் இந்த ஊரில் அந்த உலகத்துல அவதரிச்சதோட நோக்கம் அது இல்லை என்பதால் இறைவன் அவருக்கு கொடுத்த வாக்குப்படி வந்து அவரை தடுத்தாட்கொள்கின்றார். அப்ப இவர் அவருக்கு யாராவது ஒரு அந்தனருக்கு அடிமையாக இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறதும் நீ சரியான பித்தனான்னு கேட்கறதும் ஓலையை கிழிச்சு போடுறதும் அதுக்கப்புறம் வழக்காடுறதும் இப்படியாக பலதும் நடக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுதான் இறைவன் வந்து அவரை நமக்கு உணர்த்தணும், உணர்த்துற வரைக்கும் நாம இப்படித்தான் இருப்போம், இந்த பூலோகத்துல வந்தால் இப்படித்தான் இருப்போம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் உதாரணங்கள். அப்புறம் சுவாமி எப்போ இவர் ஆட்கொண்டாரோ அத மனத்து உன்னை வைத்தாய மனசுக்குள்ள நீ உன்னை வச்சுட்ட அப்படின்னு சொல்றாரு முதல் பதிகத்துல முதல் பாடல்ல. அப்படி இறைவன் உள்ளே இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் அதுக்கப்புறம் நான் உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமேனு அடுத்து பாடுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திச்சோம். சரி, இத்தகைய விஷயங்கள்லாம் நடந்த பின்பாக இவர் அங்கே இருந்து எங்கிருந்து தடுத்தாட்கொள்ளப்பட்ட பின்பு திருவண்ணைநல்லூர்லையும் மீண்டும் திருநாவலூரையும் வழிபடுகின்றார். வழிபட்டு அங்க வந்து அந்த பெருமான்ட்ட எங்க வர்றாரு, திருத்துறையூருங்கிற தலத்துக்கு வர்றார். நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது இந்த உயிர்கள் முக்தி அடையணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தவம் பண்ணணும், தவமும் தவமுடையார்க்கே ஆகும் அப்படிங்கிறது நமக்கு முன்னோர்களுடைய வாக்கு. முன்பு செய் தவத்தின் ஈட்டம் என்று பெரிய புராணத்திலையும் வருகிறது என்று பார்க்கின்றோம். அப்போ பல பிறவிகள்ல செஞ்ச தவத்தோட ஈட்டத்தால் ஏன்னா வினை எவ்வளவு ஈட்டுறோமோ அந்த அளவுக்கு தவமும் ஈட்டணும். வினை ஈட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் ஈட்டுறோம், ஆனா தவம் ஈட்டணும் சொல்லியிருக்காங்க, அதை எந்த அளவுக்கு நம்ம ஈட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு

0: திருவருளும் குருவருளும் நமக்கு துணை செய்வதுதான். சரிப்போ, தவம்னா என்ன? காட்டுக்கு போறதா, பஞ்சாக்னிக்கு நடுவுல நிக்கிறதா, கழுத்தளவு நீர்ல மூழ்கி இருக்கிறதா, காவி உடுத்துறதா, நிறைய ஜடையும் தாடியும் வச்சுக்கிறதா, அப்படிலாம் பார்த்தோம்னா கிடையாது. அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா, தவமே இல்லையானா இதெல்லாம் தவத்தோட அங்கங்கள். அப்ப தவம் அப்படின்னா மெய்த்தவம், உண்மைத்தவம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் எதை சொல்கிறது என்றால், சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியா, இந்த மூன்றினால் கிடைக்கக்கூடிய சரியகிரி யோகத்தால் கிடைக்கக்கூடியது ஞானம், அதையும் சேர்த்து நாலாவது நெறியாக சொல்லுவதுதான் மரபு. சரி, அப்படி அந்த தவம் வேணும், இப்படிலாம் தவம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத விஷயம். அடுத்து தெரியணும், தெரிஞ்சதோட மட்டும் இல்லாம அது புரிந்து அதுல ஒழுகணும், அதை பின்பற்ற வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும். எது எதுக்கோ விண்ணப்பம் வைக்கிறோம், ஆனா தவம் செய்ய வேண்டும் என்பதற்கு இறைவனிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் என்பதை அழகாக அப்படி விண்ணப்பம் வைத்து வாழ்ந்து காட்டியவர் தான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அழகா அந்த திருத்துறையூர்ங்கிறதுல நமக்கு ரொம்ப நல்ல, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், திருத்துறையூர் தான் நமது அருளந்தி சிவாச்சாரியார், சகலாகம பண்டிதராகிய அருளந்தி சிவாச்சாரியாருடைய திருத்தலம். அந்த தலத்துல உள்ள இறைவனை போய் வணங்கும் போது இறைவன்ட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. மகுடமே அதுதான், மகுடம்னா அந்த பதிகத்துல ஒவ்வொரு பாடலின் நாலாவது வரியிலையும் ஒரே விண்ணப்பம் கேட்கப்பட்டிருக்கும். இதுல என்ன கேட்கிறாரு, தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறிய, முதல் பாட்டுல. அதை தொடர்ந்து அந்த முதல் சொல்லு விழிச்சல் மட்டும்தான் மாறும், அத்தான்னு மாறும், எந்தாயின்னு மாறும், அண்ணல்னு மாறும், ஐயான்னு மாறும். ஆனா எல்லாத்துலயும் உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியேங்கிறது தான் அந்த பதிகத்தோட மகுடம். நான் அன்றே சொன்னது போல இது போன்ற பாடல்களை எல்லாம் நாம் பஞ்ச புராணத்திலே படிக்க வேண்டும். பதிகமாகவும் படிக்கணும், முற்றோதுதல்ல அல்லாம இதெல்லாம் நீங்க வந்து இந்த பதிகத்தில் உள்ள ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு நாளைக்கு நீங்க பஞ்சபுராணம் அது அனுஷ்டானம் பண்ணினாலும் சரி, அல்லது சிவபூஜை பண்ணினாலும் சரி, இல்ல அப்படின்னா திருக்கோயில போய் தரிசனம் பண்றீங்க அப்ப பஞ்சபுராணம் பாடுறீங்களா, என்ன செஞ்சாலும் சரி நீங்க அதை பாடுறத ஒரு வழக்கமாக்கி கொள்ளலாம். அப்படி செய்தால் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும். சரி, அப்படி அவர் வேண்டுகின்றார். அப்படி அவர் வேண்டின உடனே அவருக்கு தவநெறி கிடைத்தது. அந்த தவநெறி சார்பில் அவர் எங்கெல்லாம் வாழ்ந்தாருங்கிறது அவருடைய வாழ்க்கையே நமக்கு அழகா எடுத்துக்காட்டும். சரி, இப்ப நம்ம பார்த்தோம் நான்கு நெறின்னு பார்த்தோம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ட்டு. இந்த நாலு நெறியில தான் நாம் இறைவனை சென்று அடைய முடியும் என்று சைவ சித்தாந்தம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகின்றது. அதுல அந்த சரியையை வந்து தாச மார்க்கம் அப்படின்னு வடமொழியில சொல்லுவோம், தாத மார்க்கம் அப்படின்னு சித்தியார்ல பாட்டு துவங்கும் போது துவங்கும். அடுத்து அதை வந்து நம்ம அடிமை நெறி அப்படின்னு சொல்லலாம் நமக்கு புரியறதுக்கு. இரண்டாவதாக வரக்கூடியது அதாவது கிரியை, அது வந்து எப்படின்னா சர்ப்புத்திர மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம், மகன்மை நெறி அப்படின்னு சொல்லுவோம். மூணாவதா இருக்கக்கூடியது தோழமை நெறி அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து சக மார்க்கம். சகா இல்லையா, சகான்னா யாரு, தோழன், அதனால சக மார்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாலாவதாக உள்ளதுக்கு சன்மார்க்கம் அப்படின்னு பேரு, அது காதன்மை நெறி என்று சொல்லப்படும், அதான் ஞானம். இந்த நாலு நெறிகளையும் பிற்காலத்துல சித்தாந்தத்துல இதனாலும் சொல்லப்பட்டிருக்குனாலும் அதை அவற்றால் காலத்துக்கு முந்திய நமது சமயக்குறவர்கள் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். சரியை நெறிக்கு அப்பர் சுவாமிகளும், கிரியை நெறிக்கு ஞானசம்பந்த பெருமானும், யோக நெறிக்கு நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளும், ஞான நெறிக்கு நமது மணிவாசக பெருந்தகையும் வழிகாட்டியுள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அப்ப யோக நெறியில நின்றவர் யாரு, நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்ப இந்த யோக நெறியை பத்தி பார்க்கும்போது நம்முடைய ஞான நூல் யோக நெறியை பற்றி என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கலாம். மிக அழகாக சித்தியாரிலே, சகமார்க்கம் புலன் ஒடுக்கி தடுத்து வழி இரண்டும் சலிப்பற்று முச்சதுரம் முதல் ஆதாரங்கள் அகமார்க்கம் அறிந்து அவற்றின் அரும் பொருள்கள் உணர்ந்து அங்கு அணைந்து போய் மேல் ஏறி அலர் மது மண்டலத்தின் முகமார்க்க அமுது உடலம் முட்டத் தேக்கி முழு சோதி நினைந்து இருத்தல் முதலாக வினைகள் உகமார்க்க அட்டாங்க யோகம் முற்றும் உளத்தல் உழந்தவர் சிவன் தன் உருவத்தை பெறுவர் என்று அருமையான முறையிலே நமக்கு நம்முடைய அருளஞ்சி சிவாச்சாரியார் வலியுறுத்தி இருக்கின்றார். தோழமை நெறி என்றால் அதனுடைய இலக்கணமும் பயனும் என்ன? அதாவது யோக மார்க்கம், சகமார்க்கம், யோக நெறி என்று சொல்கின்றோமே, அதை ஏன் பின்பற்ற வேண்டும்? அதை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். ஒரு ஐயம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெறி பிடிக்குது, நாட்டம் இருக்குது. இந்த யோக நெறின்னு சொன்னோடனே நிறைய பேர் இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. அது ஏன் தேவை என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். சரி, இந்த பாடல் அப்படி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகமார்க்கம் இல்ல தோழமை மார்க்கம் அப்படிங்கிற யோக நெறி என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல புலன்களை ஒடுக்கணும், அப்புறம் வழி, வழினா காற்று, வழி இரண்டும் சலிப்பு அற்று. அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மேலே செல்லும் வாயு கீழே செல்லும், மேல் நோக்கி செல்லக்கூடியது கீழ் நோக்கி செல்லக்கூடியது அடக்கி, சுழுமுனை வாயில் வாயுவை செல்லும்படி நிறுத்தி, மனத்தை வந்து விஷயங்கள்ல எல்லாம் போக விடாம திருப்பி, அந்த ஒவ்வொரு அதாவது ஆறு ஆதாரங்கள் இருக்கு, அதுல உள்ள அடையாளங்களை உடைய அந்த ஆதாரங்கள், அதுல எழுத்துக்கள் இருக்கும், அந்த ஆறு ஆதாரங்களுக்கும் அதிதெய்வங்கள் இருக்காங்க, அதிதேவர்கள் அதிதெய்வங்கள் சொல்லலாம், அவங்கள தியானிச்சு அப்படியே வழிபட்டுட்டே வந்தோம்னா அந்த ஆறு ஆதாரங்களிலும் சிவபெருமானை வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அஜபாசக்திய வந்து மேலாகிய பிரம்மரந்தரம் அளவும் அந்த அசபையோடு சென்று அணைந்து பிரம்மரந்தரத்துல இருக்கக்கூடிய தாமரை முகையை மலரம்படியா செஞ்சு, அந்த தாமரை மலரோட தாதுக்கள்ல உள்ள சந்திர மண்டலத்தை மூலாக்னியால இழக பண்ணி, அந்த மண்டலம் வழியாக ஒழுகக்கூடிய அமிர்தத்தை தேகம் முழுதும் பரப்பி பூரண பிரகாசத்தை தியானிப்பது நமக்கு யோக நெறி என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் அப்படின்னா, வினைகள் கெடுவதற்கு இது மிகவும் நமக்கு துணை செய்கின்றது. யமம் நியமம் அப்படி வரிசையா சொல்லிட்டே வரலாம், எட்டு விஷயங்கள், யமம் நியமம், அடுத்து அது வரிசையா நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். எட்டு விஷயம் அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழிபாடு வந்து அகத்தொழில் அளவிலே இல்லையா, சிவபெருமானுடைய அருவத்திருமேனிக்கு நம்ம செய்யக்கூடியது அப்படிங்கறது பாக்குறோம். இந்த நெறியில் நின்று ஒழுகுபவர்கள் சிவ சாரூபத்தை அடைவார்கள் என்று பார்க்கின்றோம். இப்போ இது என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம திருப்பியும் இங்கே பார்க்கலாம். முதல்ல புலன் ஒடுக்கம் சொல்லியிருக்கு இல்லையா, புலன்களை ஒடுக்கணும், மூச்சு காற்ற உள்ள இழுத்து விடுதோம் இல்லையா, அதை தடுத்து மனசு வந்து அலபாயுது, இந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டும். அப்படி ஒருநிலைப்படுத்திட்டு உடம்புல ஆறு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மூலாதாரம் முதலிய அந்த ஆறு ஆதாரங்கள் வழியாக அப்படியே வழிபட்டுட்டே வரணும். வழிபட்டுட்டே வந்து இங்க வந்து சந்திர மண்டலத்துக்கு வந்து பிரம்மரந்திரத்துல அந்த அமிர்தம், அந்த அமிர்தம் வந்து மீண்டும் நம்ம உடம்பு அது கலப்பதாக எண்ணி வழிபாடு செய்யணும். அப்படி செய்வதால் என்ன ஆகுது அப்படின்னா, உடல் முழுதும் நிரப்பி நிறை ஒளியாக விளங்கக்கூடிய இறைவுடனுடன் இறைவனோடு ஒன்றி சமாதி கூடுதல்னு பேர் அதுக்கு. இந்த மாதிரி செய்யற வழிபாட்டுக்கு சமாதி கூடுதல்னு பேரு. அப்படி செஞ்சா அதான் அந்த வினை கெடுவதற்குரிய அட்டாங்க யோகம் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சிவசாரூபம் அப்படின்னா இறைவனுடைய திருவுருவத்தை பெற்றவர்கள், அது போன்ற தோற்றத்தை உடையவர்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பாடலின் கருத்தை இப்போது நாம் சிந்தித்தோம். இதுல என்ன கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்றால், நாம் இழுக்கின்ற பிராணவாயுவானது எப்போதும் வெளியே உள்ளேயும் போகும் வெளியும் வரும், இப்படியே இருக்குது. வெளியே வரக்கூடியது ரேசகம் என்றும், உள்ளே செல்வது பூரகம் என்றும், வெளியே செல்வதை மேல் நோக்கி செல்லும் போது இல்லையா, மேல் நோக்கி செல்லும் வாயு அதுல வந்து வெளியே வெளியே மேல் நோக்கி செல்லக்கூடிய வாயு வந்து நிசுவாசம் அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளே செல்லும் போது, கீழ் நோக்கி செல்லும் போது உசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வாயுவை இவ்வாறு செல்ல விடாமல் தடுத்து அடக்கிறதுக்கு கும்பகம் அப்படின்னு பேரு. நம்ம அனுஷ்டானம்லாம் பண்ணும்போது, பிராணாயாமம் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு கத்து கொடுப்பாங்க. எப்படி நாம் சுத்தி பண்ணிட்டு வாயுவை உள்ள இழுத்து எவ்வளவு நேரம் இழுக்கணும், எவ்வளவு நேரம் உள்ள இருத்தணும், திருப்பி எவ்வளவு நேரம் வெளியே விடணுங்கிறதுலாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அங்ஙனம் அந்த சுழுமுனை நாடி வழியாக அப்படியே அகத்தே வந்து ஒரு அடையாளத்தோடு, இறைவனுக்கு ஒரு அடையாளத்தோடு அப்படியே மனசோட கூடி நிறுத்தி பழகணும். அதுதான் நமக்கு இந்த யோக நெறி என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆறு ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக கீழே இருக்கக்கூடிய ஆதாரம் வந்து மூலாதாரம் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு முக்கோண வடிவம், அதுல நாலு இதழ் உடைய தாமரை இருக்குது. அந்த செந்தாமரையில நாலு எழுத்துக்கள் இருக்குது. அதற்கு அதிதெய்வம் வந்து விநாயக பெருமான். அடுத்து சுவாதித்தானம் அடுத்த ஆதாரம், அது வந்து அறுகோணமா இருக்குது. அது ஆறு இதழ் தாமரை, அதுல ஆறு எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து பிரம்மதேவர். அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஆதாரத்துக்கு பேரு மணிபூரகம். அதோடைய வடிவம் வந்து வட்டம். பத்து இதழ்களை உடைய தாமரை அந்த இடத்துல இருக்கு. அதற்கு அதுல பத்து எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து விஷ்ணு. அடுத்து அநாகதம், அதாவது இருதய கமலம், அது வந்து முக்கோண வடிவம். அங்க பன்னெண்டு இதழ் தாமரை இருக்கும், அதுல பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கும். அதற்கு அதிதெய்வம் வந்து ருத்ரன். அதற்கு அடுத்தபடியாக விசுப்தி இந்த கண்டம், இதுல பதினாறு இதழ் தாமரை இருக்கும், அதுல பதினாறு எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து மகேஸ்வரன். அப்புறம் புருவ நடு ஆக்ஞா சக்கரம்னு சொல்லுவோம், ஆக்கினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ரெண்டு இதழ் தாமரை இருக்கு, செந்தாமரை, அதுல ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு. அதற்கு அதிதெய்வம் வந்து சதாசிவம். அப்ப இந்த ஆறு ஆதாரங்களையும் ஆதனமாக கொண்டு அதற்கு மேல் இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்துல ஆயிரம் இதழ் தாமரைகளை உடைய மலரின் மேல இங்க யார் இருக்கா, பரமசிவன் எழுந்தருளி இருப்பார். அப்ப அவரை இங்க இருக்கிறாரு. இந்த இடத்தின் மூலமாக படிப்படியாக வழிபட்டு வழிபட்டு மனம் ஒன்றி வழிபட்டு இங்க போய் அவரை தரிசிக்கிறது தான் நமக்கு யோக நெறி அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த அசபைங்கிறது நாத வடிவில் இருக்கும். நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சவங்க எல்லாம் இதெல்லாம் விளக்கங்கள்லாம் கேட்டிருந்திருப்பீங்க. அதாவது குண்டல்னி சக்தியோட சொரூபத்தை அது குறிக்குது. இப்ப அட்டாங்க யோகம்னா என்ன? இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு எட்டு வகையா இருக்கு. இதுல இயமம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, கொல்லாமை, உண்மை கூறல், களவு செய்யாமை, பிறர் பொருள் விரும்பாமை, இந்திரியங்களின் விஷயங்களில் செல்ல ஒட்டாது அடக்குதல், இதெல்லாம் இயமம் என்று சொல்லப்படுகிறது. நியமம்னா என்னது? தவம், சுத்தம் உடைமை, தத்துவ நூல் ஆராய்தல், பெற்றது கொண்டு மகிழ்தல். அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது செய்யல, இது செய்யலன்னா நம்ம புலம்பவே வேண்டாம். வகுத்தான் வகுத்த வகைதான். அவர் நமக்கு என்ன, நம்மளோட விருப்பம் என்னவாவோ இருக்கலாம், அவர்கிட்ட நம்ம என்னெல்லாமோ கேட்டிருந்திருக்கலாம், ஆனா அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு நமக்கு எதை கொடுக்கிறாரோ அதுதான் நமக்கு வகுக்கப்பட்டது, நம்முடைய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப நமக்கு கிடைத்தது. அதனால பெற்றது கொண்டு மகிழ படித்துக் கொள்ள வேண்டும், அது நியமம். அப்புறம் தெய்வத்தை வழிபடுறது நியமமா வழிபடணும், தினந்தோறும் வழிபடணும், நியமமா வழிபடணும். அடுத்து ஆதனம், அதாவது உட்கார்ந்து இருக்கிற நிலை வந்து ஆசனம் சொல்றது, ஒவ்வொரு வகையா மாறுபடும். அது அனுசந்தானம், அதாவது இடையறாமல் சிந்திப்பதற்கு எது சுகமா இருக்கோ அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஆதனம்னு பேரு. பிராணாயாமம்ங்கிறது மனத்தை வந்து புறத்துல செல்ல விடாம தடுக்கிறது. தாரணை அப்படிங்கிறது மனத்தை அகத்துல ஓரிடத்துல நிறுத்துறது. தியானம்னா வழிபடு கடவுளோட வடிவத்தை, அதாவது மூர்த்தியோட சொரூபத்தை மனசால பாவிச்சு சிந்திக்கிறது தான் நமக்கு தியானம்னு சொல்லியிருக்காங்க. சமாதி அப்படிங்கிறது மூர்த்தியுடைய தோற்றம், அப்புறம் சிந்திப்பதாகிய தொழில், அப்புறம் சிந்திக்கின்ற நாம், இந்த பேதங்கள் எதுவுமே இல்லாம இரண்டர கலந்து நிற்கும் நிலை, இதத்தான் தோழமை நெறி சமாதி கூடுதல் இல்லையா, நெட்டை கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆக இது எல்லாம் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதே தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியவர் தான் யாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இப்போ இப்படி நமக்கு மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இவர் எங்கனம் எல்லாம் தன்னுடைய அனுபவமாக பல பாடல்களிலே நமக்கு தந்திருக்கிறார் என்று இப்போது நாம் பார்க்கலாம். மிக அழகாக திரு ஆமாத்தூர் என்ற தலம், அந்த தலத்தின் பாடல், அதிலே சொல்லுகின்றார், தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தேடக்கூடாது, பெருமானுடைய திருவடியை தேடிக்கிட்டே இருக்கணும், தினந்தோறும் தேடணும். தேடி கண்டு கொண்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப சுவாமி காணும் வரை தேடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஆக தேடுவன் தேடுவன் செம்மலர் பாதங்கள் நாள்தோறும், நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலேயோர் நாள் விரல், மாடுவன் மாடுவன் வன்கை பிடித்து மகிழ்ந்துளே, ஆடுவன் ஆடுவன் ஆமாத்தூர் எம் அடிகளே என்று மிக அழகாக அந்த பாடலிலே சொல்லியுள்ளார். அதாவது திருவாமாத்தூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவடிகளை நான் தினந்தோறும் தேடிக்கொண்டே இருக்கின்றேன், அவனை உந்திக்கு மேல் நால் விரல் அளவுல இருதயத்தில் நினைப்பேன் இல்லையா. அத நாபிக்கு மேல் ஓர் நால் விரல்னா இருதயம், அங்க நான் நினைத்து கொண்டே இருக்கின்றேன், அவன் வெளியே இங்கிருந்து போக விடமாட்டேன், அப்படி போனா அவன் கைய பிடிச்சு மகிழ்ச்சியோட நான் உள்ள சேர்த்துருவேன், அப்புறம் நான் அவனுக்கு எதெல்லாம் ஏற்புடையதோ அதையெல்லாம் நான் செய்வேன் இல்லையா. மகிழ்ந்து உளே ஆடுவன் ஆடுவன் இல்லையா, அவருக்கு என்னெல்லாம் ஆகுமோ அந்த மாதிரி விஷயங்களை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அகபூஜையை குறிக்கும். சிவபூஜையை செய்யறவங்க முதல்ல அகபூஜை பண்ணிட்டு தான் புறபூஜை பண்றது வழக்கம். ஆக அகபூஜை தான் அந்த காயமே கோயிலாகன்னு நமது நாவுக்கரசு பெருமானும் சொல்றாங்க இல்லையா, அது போலதான் இவரும் அகபூஜையை பத்தி நமக்கு மிக அழகாக இதுல எடுத்து நமக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். இறைவனுடைய சக்தியை, வெளியில உள்ள இறைவனோட சக்தியை வாங்கி அப்படி மீண்டும் உள்ள இருதயத்துல சேர்த்துறது இந்த வழிபாட்டு முறை. அதுதான் நான் கைய பிடிச்சு நான் அவரை உள்ள சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. சம்ஹார முத்திரை அப்படின்னு அதுக்கு பேரு. அதைத்தான் இங்கனம் நமக்கு மிக அழகாக அவர் எடுத்து காட்டி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அது போல ஒற்றனன் ஒற்றவர் தம்மை ஒளிந்து உள்ளத்து உள்பொருள், பற்றினன் பற்றினன் பங்கைய சேவடிக்கே செல்ல, அற்றனன் அற்றனன் ஆமாத்தூர் மேயான் அடியார்கட்கு ஆள், பெற்றனன் பெற்றனன் பெயர்த்தும் பெயர்த்தும் பிறவாமைக்கு என்று அடுத்த பாடலிலே சொல்லுகின்றார். அதாவது நான் மீண்டும் மீண்டும் பிறக்காம இருக்கணும், அதற்காக உற்றனன் உற்றவர் தம்மை ஒளிந்து அப்படின்னு, அதாவது உற்றாரை விட்டு நீங்கி உள் பொருள் பற்றினன், அதாவது உள்ள பொருள் எது, உள்ளத்தில் உள்ள பொருளை நான் அடைந்தேன். அதுதான் நம்ம பற்றுக பற்றத்தான் பற்றினேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால அவரை பற்றணுங்கிறது அழகா அந்த திருக்குறள் கருத்து இந்த இடத்துல இருக்கு. அதுக்கடுத்தால பங்கைய சேவடிக்கே செல்ல அற்றனன் இல்லையா, தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடி இடத்தே செல்ல அதை அந்த திருவடியை நான் துணையாக பற்றினேன். அடுத்து அற்றனன் அற்றனன் அப்படி போனதுனால எனக்கு துன்பங்கள் எல்லாம் நீங்க பெற்றேன், எது அற்றது துன்பம் அற்றது. அதன் பின்பாக எதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது, யான் அடியார்கட்கு ஆள் பெற்றனன், ஆமாத்தூர் மேயான் அடியார்கட்கு ஆள் பெற்றனன் இல்லையா, அவனுடைய அடியார்களுக்கு அடியாராகும் பேற்றையும் நான் பெற்றேன். ஏற்கனவே நமக்கு சங்கம வழிபாட்டை மிக அழகாக வழிகாட்டியவர், அதற்காக இந்த திருத்தொண்ட தொகை தீரிலா திருத்தொண்ட தொகை தருவதற்காக அவதரித்தவர். அவர் சொல்கின்றார், நான் அதனால் அடியவர்க்கு அடியனாகும் பேற்றை பெற்றேன். நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, கைலாயத்துல ஆளால சுந்தரராக இருந்தவர் இறைவனுடைய ஆணைப்படி இங்கே வந்திருக்கின்றார். ஆனா நான் இங்க வந்து என்னதான் சொல்றாரு, நான் சிவபெருமானுக்கு அணுக்கமான ஆள் அதெல்லாம் சொல்லல, நான் அடியார்க்கு அடியன் என்று மிக அழகாக, அதான் தாழ்வனும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் பெறல் அரிதுன்னு சித்தியார் சொன்னது போலவே, ஆதி சைவராக இருந்தாலும் இறைவனுக்கு அணுக்கமாக இருந்தாலும் இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டாலும் இவருக்காக இறைவன் தூது போறாரு, கேட்டதெல்லாம் கொடுக்கிறாரு, உணவு கொடுக்கிறாரு, அப்புறம் பொன் கொடுக்கிறாரு, எல்லாம் பாக்குறோம், திருமணம் செஞ்சு வைக்கிறாரு விரும்புற மாதிரி எல்லாம் பாக்குறோம். ஆனா என்ன சொல்றான், நான் அடியவருக்கு அடியவன். இந்த நிலை நம்மகிட்ட எப்போதும் இருக்கணும், அது அவங்க வாழ்ந்தே காட்டியிருக்காங்க, அது அவங்களுடைய வாக்காகவே நமக்கு அதுல வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்கள். பொதுவாக நாம் சில பாடல்களையே பரிச்சயமாக பாடுவது வழக்கம், இது போன்ற பாடல்களை எல்லாம் நாம் பொதுவாக தேடுவதே கிடையாது, புரட்டுவதே கிடையாது. ஆனால் இந்த பாடல்களையும் நீங்கள் பஞ்சபுராணத்தில் பாடினீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் உங்களோட கூடவே இருப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குருவர்களும் சிவபெருமானுடைய திருவருளும் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு இந்த பாடல்களை எல்லாம் பஞ்சபுராணத்தை வச்சு கண்டிப்பாக நம்ம பாட படித்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இதுல என்ன சொல்றாரு, திரு ஆமாத்தூர்லயும் சொல்லியாச்சு, அது மாதிரி நம்ம நேற்று முந்தான நாள் எல்லாம் சிந்திச்சோம், கருப்பரியலூர்ங்கிற தலத்துல அந்த கொகுடி கோயில எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன், அவர் முன்னால நான் தன்னோட உடலை நிறுத்தி, நேரே நிறுத்தி, கண்ணை சிறிது மூடி, உள்ளத்துல அன்போடு நிலை பெயராது நிறுத்தி, இல்லையா, நான் மனத்தினால் நினைந்தேன், அவன் எனக்கு இனியனாக எனக்கு அருள் செய்தான். அதை நான் எப்படி சொல்றது அப்படிங்கிறத பல இடத்துல நமக்கு அந்த பதிகத்துல சொல்லியிருந்தாருங்கிறத நம்ம சிந்திச்சோம். அதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவூட்டிக் கொள்கிறேன். அது மாதிரி திரு ஆமாத்தூர்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய தலைவனோட திருவடிகளை நான் தினந்தோறும் தேடுவேன். அவரு உந்திக்கு மேல் நாலு விரல் அளவுல இருக்கக்கூடிய இருதயத்துல வச்சு நினைப்பேன். வெளியவே போக விட மாட்டேன், வெளியே போனா வலிய கைய பிடிச்சு கையால பிடிச்சு அப்படி மகிழ்ந்து உள்ளே சேர்ப்பேன். இதை நீங்க சிவ பூஜை பண்ணும்போது மனசுல வச்சுக்கணும். அக பூஜை பண்ணும்போது இந்த பாடலை சொல்லி நீங்கள் பூஜை செய்து பாருங்கள். அந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும், ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தரும். சரி, அப்படி சேர்த்துட்டேன், எனக்குள்ள சேர்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், பாடுதேன் ஆடுதேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரெண்டு பாடல்களின் மூலமாக நமக்கு அதை எடுத்து சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு, அவருடைய திருவடியை நம்ம துணையா பிடிச்சா நமக்கு துன்பங்கள் நீங்கும். அப்ப துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், சிவபெருமானுடைய திருவடிகளை நாம் துணையாக பற்ற வேண்டும். அந்த திருவடி துணை இருந்தால் துன்பங்களிலிருந்து நாம் நீங்கி வெளியே வந்து விடலாம். அடுத்து, துன்பம் நீங்கியதால் அடியவர்களுக்கு அடியராக நாம் இருக்கலாம். இந்த மாதிரி பெயர் கிடைச்சாச்சுன்னா கண்டிப்பா அடியார் நடுவுல இருந்தாச்சு அப்படின்னா வினை ஈட்ட மாட்டோம். அப்ப அடுத்தால நமக்கு என்ன செஞ்சிடும், பிறவாமை இல்லையா, அதுக்காக நம்ம வந்து மீண்டும் பிறவாமைங்கிறது நமக்கு கிடைக்கும். அதன் பொருட்டு நாம் அவரை சிக்கனு பிடிக்கணும் அப்படிங்கறத நமக்கு மிக அழகாக யோக நெறியை தன்னுடைய அனுபவத்தை நமக்கு இப்படி இந்த பாடல்களின் வழியாக மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்ட பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: அருளே வடிவாகிய அம்பலவானருடைய திருவருளினாலே திருவாசகத்தில் திருவண்ட பகுதி 28வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். திருவாசகத்தில் திருவண்ட பகுதி என்பது பரமேஸ்வருடைய எல்லையில்லாத ஒரு தன்மையை பெருமையை எடுத்து சொல்லுகின்ற பாடல். அதிலே அவன் எப்படிப்பட்டவன், மற்றைய தேவர்கள் எப்படிப்பட்டவர்கள், உயிர்கள் எப்படிப்பட்டது, அவனுடைய பெருமை எப்படிப்பட்டது என்ற அந்த முக்கிய செய்திகளை எல்லாம் இதுல தொகுத்து சொல்லுகிறார். இதுல முக்கியமா என்ன குறிப்பு என்று கேட்டால், உலகத்திலே எல்லாரையும் பெரிதாக எண்ணி, எல்லா தெய்வங்களையும் பெரியதாக எண்ணி, கடவுள் தன்மை இல்லாத தெய்வங்களை கடவுளாக எண்ணி வழிபாடு செய்கின்றவர்கள் உலகத்திலே அதிகம். இதுதான் கடவுள் என்று கண்டு அந்த கடவுளிடத்தில் வழிபாடு செய்கின்றவர்கள் மிக குறைவு. இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதுதான் முக்கியமான இந்த திருவண்ட பகுதி. இது கடவுள், இந்த கடவுளுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று தெரிந்து கொண்டால் மற்ற தெய்வங்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று விளங்கும். அதனாலே அப்படிப்பட்ட கடவுள் தன்மை எப்படிப்பட்டது என்று இந்த திருவண்ட பகுதியில மாணிக்க வாசகர் நமக்கு காட்டுகிறார். இது இந்த உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு ஏற்கனவே இலக்கிய அறிவு கேட்ட ஒரு தன்மை, இயல்பாக இருக்கின்ற ஒரு அறிவு, இவைகளெல்லாம் இருக்கப்படும். அதெல்லாம் இருந்தாத்தான் இந்த செய்திகள் நன்றாக மனத்தில் பதியும், புரியும். அதனால இந்த பகுதியில பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், அளவில்லாத பெருமையை உடையவன், அண்டங்களுக்கு அப்பாலே இருப்பவன். அண்டங்கள் என்று சொன்னால் இந்த உலகம் எவ்வளவு பெருசு, இந்த உலகம் எல்லாம் அவனுடைய பெருமையை பார்க்கும் போது இந்த உலகம் ஒரு அணுவு மாதிரி இருக்குதான். அவனுடைய பெருமையை பார்க்கும் போது உலகம் அணுவு மாதிரி இருக்குதான், மிகச்சிறியதாக இருக்குது. அதற்கு மேல அவன் நுட்பமான பொருளாக பார்க்கும் போது அணு வந்து அண்டமாக இருக்கும்படி அவன் அவ்வளவு சிறியவனாகவும் இருக்கிறான், பெரியவனாகவும் இருக்கிறான், சிறியவனாகவும் இருக்கிறான். அதற்கு மேலே வந்து அப்படிப்பட்ட கடவுள் நமக்காக என்னென்ன உபகாரங்களை செய்திருக்கிறான், உயிர்களாய நாம் வாழ்வதற்காக பஞ்சபூதங்களை படைத்து அந்த பூதங்கள் இயங்குவதற்காக அந்த பூதங்கள் தோறும் அவன் இருந்து ஒவ்வொரு பொருளிலையும் ஒவ்வொரு தன்மையை வைத்து அந்த தன்மையின் மூலமாக உயிர்களை வளர்க்கிறார். இது அவனுடைய எல்லை இல்லாத கருணையை தெரிவிப்பது. சூரியனை படைத்திருக்கிறான், அதுல ஒளியை படைத்திருக்கிறான். சந்திரனை படைத்திருக்கிறான், அதுல குளிர்ச்சியை படைத்திருக்கிறான். அக்னியை படைத்திருக்கிறான், அதுல வெப்பத்தை படைத்திருக்கிறான். நீரை படைத்திருக்கிறான், அதுல குளிர்ச்சியை படைத்திருக்கிறான். காற்றை படைத்திருக்கிறான், எங்கும் கலந்திருப்பதாக படைத்திருக்கிறான். மண்ணிலே வலிமையை படைத்திருக்கிறான். இப்படி எத்தனை எத்தனை எத்தனையோ பொருள்கள், எண்ணில்லாத பொருளை படைத்து ஒவ்வொரு பொருளிலையும் ஒவ்வொரு தன்மையை வைத்து அதன் மூலமாக உயிர்களுக்கு உபகாரம் பண்ணுகிறான். இதெல்லாம் வந்து சாதாரணமான அறிவினால விளங்காது. சூரியன் நமக்காக வருகிறான், சந்திரன் நமக்காகத்தான் வருகிறான், மழை நமக்காகத்தான் பெய்கிறது, பனி நமக்காகத்தான், காற்று நமக்கு எல்லாம் நமக்காக, இவைகளெல்லாம் நம்ம சொன்னபடி இதெல்லாம் நடக்குமா? நடக்காது. நம்ம சொன்னபடி வானா வராது. ஆனா அவைகள் இயல்பு மாறாமல் அந்தந்த வேளையிலே அந்தந்த காலங்களிலே அவைகள் வந்து உயிர்களாகி நமக்கு உதவுகிறது. சூரியன் வரவில்லை ஆனால் பொருள் தெரியாது, இருள் தெரியும். அதே போல ஒவ்வொரு பொருள்களாலையும் நாம் வந்து அந்த பொருளை உபயோகப்படுத்தி அதன் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை எல்லாம் இயக்குகின்ற ஒரு பெரும் தலைவன் தான் சிவபெருமான். சூரியன் முதலாக மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், காற்று, மழை, பனி முதலானது எல்லா வகையான பொருளாக இருக்கிறவன் தான் சிவன் என்று பெயர். இத்தனை பொருளும் சடப்பொருள்களாக இருப்பது, அவைகளெல்லாம் இயக்குகின்றவன் சிவன். இந்த காத்தாடி சடப்பொருள், இந்த ரேடியா சடப்பொருள், இந்த டீப்பு சடப்பொருள், இந்த மைக்கு சடப்பொருள். சடப்பொருள் புரியுது, அறிவு இல்லை. இதை வசாலும் தெரியாது, அடிச்சாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அறிவு இல்லை. இப்ப நம்மளை வசம்னா நல்லா, யாராவது வசம்னா நல்லா தெரியும், அறிவு இருப்பதனால. இந்த ரேடியோ என்ன ரேடியோ, பாலு ரேடியா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தெரியாது. சடப்பொருள்னா அறிவு இல்லாது. இந்த அறிவு இல்லாத பொருள்களை இயக்குது ஒரு பொருள், அதுதான் இந்த மின்சாரம். காத்தாடி சடப்பொருள் ஓடுது. எதனால ஓடுது? அதான் ஓடுமா, உள்ளே கரண்ட் இருப்பதனால ஓடும். அதே போல இந்த டேப்பு பதிவு பண்ணுது, உள்ளே கரண்ட் இருப்பதனால பதிவு பண்ணுது. தீப்பு எரியுது, எதனால எரியுதுன்னா உள்ளே மின்சாரம் இருக்கு. இப்படி எல்லா பொருளையும் அந்த மின்சாரம் இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த பொருள் இயங்குது. அது போல எல்லா பொருள்களையும், உலக பொருள் எல்லா பொருளையும் சிவன் கலந்து இருப்பதனாலதான் அந்த பொருள் இயங்குது. இவ்வளவு இவ்வளவு பெருசு, எவ்வளவு எளிமையா சொல்றேன் பாத்தியா. சிவன் எல்லா பொருளிலும் கலந்து இருப்பதனாலதான், இது போல மின்சாரம் போல, மின்சாரம் எல்லா பொருளையும் கலந்து இருப்பதனாலதான் காத்தாடி ஓடுது, மிக்சி ஓடுது, டிவி ஓடுது, ரேடியா பாடுது. விளங்குதா? எல்லாமே எதனால இயங்குது என்றால் மின்சாரத்தின் மூலமாக. எல்லா பொருளும் இயங்குது மின்சாரத்தின் மூலம். மின்சாரம் இல்லைன்னா அதெல்லாம் இயங்காது. இப்ப மின்சாரம் நின்று போச்சுன்னு வச்சுக்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினாலே இப்படி எல்லா பொருளும், இத்தனை பெரிய உலகங்களை படைத்து இந்த உலகங்கள் இயங்குவதற்காக, உலகத்தில் வாழ்கின்ற உயிரலாயிரம் வாழ்வதற்காக அத்தனை பொருளை படைச்சு அந்த பொருள்கள் தூரம் இருந்து எல்லாத்தையும் இயக்கிறான். மின்சாரம் இயக்குவது போலன்னு வச்சுருங்களேன். ஆகவே இந்த உபகாரத்தை நினைந்து அவனை வணங்குதல், இவ்வளவு உபகாரம் பண்ணி இருக்கிறானே என்று சொல்லி அந்த கடவுளை, இவ்வளவு உபகாரம் பண்ணினவனுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? உபகாரம் பண்ணினவனுக்கு ஒரு நன்றி சொல்ல வேணாம், ரொம்ப தேங்க்ஸ், தீர்த்தம் கொடுத்தீங்களே ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லி தண்ணீர் கொடுத்தவனுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். இத்தனையும் படைச்சு கொடுத்து, தேகத்தையும் படைச்சு இதுல வாழ வச்சிருக்கான் பார், அவனுக்கு தேங்க்ஸ். அதனாலே அப்படி இந்த உபகாரங்களை எல்லாம் சொல்லி இந்த உபகாரத்தை நினைந்தாவது அவனை வழிபட வேண்டாமா? அந்த உபகாரங்களை எல்லாம் சொல்லி அதற்கு மேல அவன் எப்படிப்பட்டவன் என்ற தன்மையை சொல்லுகிறார். அருக்கணிர் சோதி அமைத்து வந்திருத்தகு, மதியில் தன்மை வைத்தோன் திண்டரில், தீயில் வெம்மை செய்தோன் புயிர், வானிற் கலப்பு வைத்தோன் மேதகு, காலின் ஊக்கம் கண்டோன், நீரில் இஞ்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட, மண்ணில் தென்மை வைத்தோன் என்றிருந்து, எனப்பல கூடி எனப்பல வரவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன். அதுதான் முன்னோன் காண்க. அப்படிப்பட்டவன், இப்படி உபகாரம் செய்தவன் எப்படிப்பட்டவன் என்று அதற்கு மேலே சொல்கிறார். அந்த கடவுள் எப்படிப்பட்டவன் என்றால் முன்னோன்கிறார். முன்னோன் என்று சொன்னால் அவனுக்கு மேலே மூத்தவர்கள் யாரும் கிடையாது. சிவருமான் ஒருவன் தான் மூத்தவன். மூத்தவனை வானவருக்கு மூவாமேனி முதலவனை என்பாரு அப்பர் சுவாமி. முளைத்த அணை எல்லாருக்கும் முன்னேது ஒன்றி என்பார் அப்பர் சுவாமி. அதனால முன்னோன்னா அவன் தான் முதல், அவன் தான் முதல். அப்புறம் எல்லாம் அவனுக்கு கீட. அதனால முன்னோன் மூத்தோன். காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணாறு விசும்பின் விண்ணோருக்கெல்லாம் மூப்பாய். ஆகையினாலே அப்படி முன்னோன் காண்க. காண்க என்பது இந்த தன்மையை அறிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துவது. காண்க என்றால் அப்படிப்பட்டவர் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பது. அதை காண்க காண்கன்னு எல்லாவற்றிலும் சொல்றாரு. முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. முழுதோன் என்று சொன்னால் பூரண பொருளாக விடும், குறைவே இல்லாத பூரண பொருளாக, எந்த வகையிலும் குறைவு இல்லாதவனாய் பூரண பொருளாய் விளங்குகின்ற பொருள். முழுதும் என்று சொன்னால் பூரண சந்திரன் சொல்றோம் அல்லவா, பூரண சந்திரன் என்று சொல்றோம் அல்லவா, அது போல எந்த விதமான குறைவும் இல்லாத பரம்பொருள். உயிர்கள் வந்து குறைவே உடையது, உயிர்கள் குறைவு உடையது. எல்லா வகையாலும் நிறைவுடைய உயிர்கள் இல்லை. எல்லா வகையாலும் நிறைவுடையதா இருந்தாலும் கடைசியா கட்டையை போட்டுட்டு போயிடும். அதனாலே குறைவுடையது, உயிர்கள் குறைவுடையது. கடவுள் ஒருவன் தான் நிறைவை உடையவன். அதனால முழுதோன் காண்க, முன்னோன் காண்க, முழுதோன் காண்க. தன்னேர் இல்லோன் தானே காண்க. தன்னேர் இல்லோன்னு சொன்னா தனக்கு நேராக சமானமாக யாரும் இல்லாது. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு சொல்லுகிறார் அல்லவா. அதனால தனக்கு சமானமாக, தனக்கு நேர் யாரும் கிடையாது. அதனாலே தனக்கு சமானம் யாரும் இல்லாத எதுவோ அதுதான் கடவுள். தனக்கு சமானமாக இன்னொன்று இருக்கிறது என்று சொன்னால் கடவுள் பல கடவுள் ஆயிடும், அது கடவுள் ஆகாது. தனக்கு சமானம் இல்லாது இப்ப அரசன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கீழே அதிகாரிகள் எண்ணில்லாதவர்கள், அரசனுக்கு கீழே அதிகாரிகள் எண்ணில்லாதவர்கள். எண்ணில்லாதவர்கள் அதிகாரிகளாயிருந்து அவர்களுக்கு பவர் இருந்தாலும் கூட அரசனுக்கு சமானமாக யாரையும் சொல்ல முடியாது. அரசனுக்கு சமானமாக யாரையும் சொல்ல முடியுமோ? இப்ப ஒளி பொருள்கள் பல இருக்கிறது, ஒளி தருகின்ற பொருள்கள் பல இருக்கிறது. நட்சத்திரம் இருக்கிறது, அக்னி இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, இது போல ஒளி பொருள் போல. சூரியனை போன்ற ஒளி வேற எதுக்கும் கிடையாது. சூரியனை போன்ற ஒளி வேற எதுக்கும் கிடையாது. சூரியனுக்கு சமானமான ஒளி எங்கேயாவது இருக்குதோ? யாருக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. சூரியனுக்கு சமானமான ஒளி, அது போல சிவனுக்கு சமானமானவர்கள் யாரும் இல்லை. சிவனுக்கு சமானமானவர்கள் உயிர்களுக்கு செயல் செய்வது, அந்த செயல் செய்த பிறகு அந்த உயிர்களுக்கு இந்த செருக்கு ஆணவம் என்று வந்து அது வந்துருச்சுன்னா உயிர்கள் தனக்கே அது கேட்டு தேடி கொடுக்கணும். செருக்குன்னு வந்துருச்சுன்னா அது தனக்கே கெடுதல் உண்டு பண்ணி. இப்ப கோபம் வந்துருச்சுன்னு வச்சுருவா, அது யாருக்கு கெடுதல்? யாருக்கு கெடுதல்? யாரு கோபம் யாருக்கு வந்துச்சோ அவனுக்கு கெடுதல். தன்னைத்தான் காக்கில் சினங்காக்க காவாக்கால் இதை விட என்ன சொல்லணும்? தன்னைத்தான் காக்கில் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும். ஆகையினாலே அப்படி தனக்குன்னு என்ற தீய குணங்கள் வரப்படாது, வந்தா அவனுக்கே கெடுதல், அவனுக்கே கெடுதல். ஆகையினாலே அப்படி செருக்கு வந்தபோது பன்றிய உருவம் எடுத்து பூமியை நிலைநிறுத்திய பிறகு திருமாலுக்கு செருக்கு வந்தபோது முருகப்பெருமான அனுப்புவித்து அந்த பன்றியினுடைய பல்ல ஒடித்து சிவபெருமான்கிட்ட கொடுக்க அத மார்பில இருக்கிற என்ன மற்ற எலும்பு மாலை அது தலை மாலை எல்லாம் போட்டிருக்காருல்ல அதோட இதையும் சேர்த்து போட்டுட்டார். பன்றியங் கொம்பு கமடம்பு எங் அஞ்சுரர்கள் பண்டையன் பங்கமணி பவர் சேய பன்றியங் கொம்பு கமடம்பு எங் அஞ்சுரர்கள் பண்டையன் பங்கமணி பவர் சேய என்பது திருப்புகள். ஏனமா எயிறு அமையும் எலும்பு ஈடுதாங்கிய மார்புடையானை என்பது சுந்தர தேவா. அதனால பன்றியினுடைய பல்லை அணிந்திருப்பவன் ஏனத்துள்ளையில் அணிந்தூன் காண்க காணப்புலீரி அறையோன் காண்க காணப்புலியுரி அறையோன் காண்க. அவர் அறையிலே சிவபெருமான் இடுப்பில கட்டி இருக்கிறது புலித்தோல். அது எப்ப அந்த புலித்தோல் கிடைச்சதுன்னு சொன்னா அவர் காட்டுல போய் புலி அடிச்சு தோலை உரிக்கல, அதனால தாருகாவனத்து ரிஷிகள் இருந்தா தாருகாவனத்து ரிஷிகள் அவன் சிவபெருமான கொல்ல வேணும்னு சொல்லி யாகம் பண்ணி புலிய அனுப்பிவிட்டான். அந்த புலியை உரிச்சு தோலை இடுப்புல கட்டிக்கிட்டான். புலித்தோலத்தை காணம்னா காடு, காட்டில் வாழ்கின்ற புலியின் தோலை உடையாக உடுத்து கொண்டவன் காணப்புலியுரி அறையூன் காண் நீற்றோன் காண்க. நீற்றோன் காண்க என்றால் திருமேனி முழுவதும் திருநீற்று கோலத்தை உடையவன், விபூதி பூசிய திருக்கோலத்தை உடையவன். பனித்த சடையும் பவளம்பூர் மீனியர் பால் வெண்ணீர் அதனாலே நீற்றோன் காண்க. அந்த நீற்றுக்கோலம் மெய்யடியார்களை உருக்கும், திருநீற்றுக்கோலம் மெய்யடியார்களை உருக்கும். அது எப்படின்னா இப்ப திருநீர் பூசிருக்கீங்களா பார்க்கும்போது எனக்கு புரியமா இருக்கு, ஏன்னா நான் திருநீர் பூசிருக்கிறேன்ல. அதனால திருநீர் பூசணுக்கு திருநீர் பூசணவளை கண்டா பிரியமா இருக்கும். இப்ப சிவப்பு கருப்பு கரை வேட்டி பூ கட்டிருக்கான்னு வச்சுக்க, அதே மாதிரி வேட்டி கட்டினே வந்தா வச்சுக்க, அதே கட்சிக்காரன் என்னமா இருக்கும், ரொம்ப பிரியமா இருக்கும், ரொம்ப பிரியமா இருக்கும் அந்த கொள்கை. அது போல பரமேஸ்வரனுடைய திருக்கோலம் அதிலே அவன் அணிந்திருக்கின்ற திருநீற்று கோலம் மிக சிறப்புடையது. அந்த திருநீற்று கோலத்தை அவன் திருமேனிய நேரா கண்டவர் மாணிக்க வாசகர் கண்டபடியினாலே அந்த திருநீரு அவரை ஈடுபடுத்தியது, அவர் இடத்துல ஈடுபடுத்தியது. அது எப்படின்னு கேட்டா சேலும் கயலும் திளைக்கும் கண்ணாரிளம் கொங்கையிற் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பிளங்கும் என்று புண்ணியர் போற்றி செப்பர் திருப்பல்லாண்டு. சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் அதனாலே சிற்றின்பத்திலே பெண்களிடத்தில விருப்பம் உடையவனுக்கு நல்ல ஆடை ஆபரணம் சாந்து செவ்வாது பூசினர் மல்லிகைப்பூ வச்சு ஜம்முன்னு இப்படி வந்தான்னு வச்சுக்க அவனுக்கு என்னமா இருக்கும், அவனுக்கு சொர்க்கம் அதுதான் கண்ட உடனே அளவில்லாத அவனுக்கு மகிழ்ச்சி உண்டா. அதை சொல்லி அதே போல திருநீர் உருத்தராக்கம் பூசிய மெய்யடியார்ல காணும் போது அந்த விஞ்ஞானிகளுக்கு அதிகமான எப்படி காமுகனுக்கு அப்படி அந்த பெண்ணை பார்த்த உடனே அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகுதோ அதே போல திருநீர் உருத்தராக்க அணிந்த திருக்கோலத்தை கண்ட உடனே அதனால அந்த கொள்கையில் இருக்கின்ற அடியவர்களுக்கு சிவபெருமான் மேலே அன்பு உண்டாகும். சிவனடியார்களை கண்ட என்ன ஞாபகம்? சிவனை கண்ட ஞாபகம், திருநீர் சிவனை கண்ட ஞாபகம். அதனாலே சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் குங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மாறுவிலங்கு வென்று புண்ணியர் போற்றி செப்பம் ஆளும் அயனு அரியா நெறிதந்து வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு ஊறுதுமே என்பது திருப்பல்லாண்டு. அதனாலே அந்த திருநீற்று கோலம் இவரை உருக்கி விட்டதாம். சிவருமான் அணிந்திருந்த திருநீற்று கோலம் மாணிக்க வாசருடைய உள்ளத்தை உருக்கி விட்டதா. நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண். சுவாமியை நேரா கண்டாரு. நேரா கண்ட போது அந்த திருமேனியை கண்டு அந்த திருமேனியில் அணிந்திருக்கின்ற அந்த கோலங்கள் அடையாளங்களை எல்லாம் கண்டு அளவில்லாத ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினாரு. பின்னால் அதை நினைக்க நினைக்க நினைக்க தன்னால தங்க முடியலைங்கிறார். அந்த அந்த அந்த ஆனந்தத்தை அந்த ஆனந்தத்தையும் அந்த திருக்கோலத்தினுடைய அழகையும் நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண். ஆற்றேன் என்றால் அந்த அந்த பேர் அழகை அந்த பேர் அழகை அவனுடைய திருமேனி பொலிவை அந்த திருநீற்று கோலத்தை நினைக்க நினைக்க என்னால தாங்க முடியவில்லை அந்த ஆனந்தத்தைங்கிறார். நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் ஐயோ கெடுவேன் ஆக கெடாது ஆண்டு கொண்டார் என்பது ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் என்று சொல்லி அப்படி ஆனந்தத்துல பூரித்து போகிறார். ஆனந்தத்துல பூரித்து போகிறார். ஆற்றே

ஏழிசையாய் இசைப்பயராய் இன்னமுதா என்று சுந்தரமூர் சுவாமி பாடுறார். இப்படி இசை வடிவமாக இறைவனே இசை வடிவ எனும்போது கூட ஒரு பாட்டு. ஆகையினாலே இசை என்பது ஒன்றும் தெரியாத அறிவில்லாத கொடிய பிராணிகளை கூட இசை வந்து மயக்குவது. கொடிய பிராணிகளை கூட இசை மயக்குவது, புரியுதா? கொடிய பிராணிகளை கூட இசை மயக்கிவிடும். அதே நம்ம அநாயநாயனார் புராணத்துல சேக்கனார் சொல்றாரு, அந்த புல்லாங்குழல் இசைய கேட்டு அநாயநாயனார் திருமங்கலத்துல லால்குடி பக்கத்துல திருமங்கலத்துல இருந்தவர் புல்லாங்குழல் இசைய பஞ்சாட்சரத்தை வச்சு வாசிச்சாரா மாடு மேய்ச்சுக்கிட்டு. அவர் மாடு வச்ச வயற்காடு இருக்குதுப்பா, இடையன் தரிசனம் இருக்குதுப்பா திருமங்கலத்துல. அந்த இசையை கேட்டு அந்த காட்டுல இருக்கிற மயில் மேல பாம்பு வந்து விழுகுமா, அது ஒண்ணும் பண்ணாதான், ரெண்டும் ஒன்னா இருக்கும். புலியும் பசுவும் ஒன்னா இருக்குமா. இசையில மயங்கி விரோதத்தையே மறந்துருச்சான், இசையிலே மயங்கி விரோதத்தை மறந்துருச்சான், விளங்குதா? ஆகையினாலே இப்படி இசை என்பது மிக உயர்ந்த ஒரு தன்மையை உடையது. அதனால ஈதல் இசைவட வாழுதல் என்பது ஒரு திருக்குறள். ஈதல் இசைவட வாழுதல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இசைவட என்பது புகழ், அங்க வந்து புகழ். ஆகையினால ஏதாவது ஒரு இசை தெரிஞ்சிருக்க வேணும், ஏதாவது ஒரு இசை தெரிஞ்சிருக்க வேணும். இசை செய்தால் சாமானியம் அல்ல. இசை என்பது பெரிய கலை, இசை என்பது பெரிய கலை. அப்படிப்பட்ட அந்த கலையிலே இந்த இசை கருவிகளிலே வீணை முதன்மையுடையது, வீணை முதன்மையானது, அப்புறம்தான் மற்ற இசைகள் எல்லாம். அதனாலதான் திருப்பணி எழுச்சியிலே இன்னிசை வீணையர் யாழினர் உருவாள்னு பாடினார். இன்னிசை வீணையர் உன்ன திருப்பள்ளி எழுச்சி, திருப்பள்ளி எழுப்புவதற்காக, சேவரியரை எழுப்புவதற்காக வரிசையாக பக்தர்கள் நிற்கிறாங்க சாமி, அதுல இன்னிசையை பொருந்திய வீணைய வாசிக்கின்ற அந்த இசை வல்லவர்கள் முன்னால நிற்கிறார்கள். முதல்ல சொல்றார், இன்னிசை வீணையர் யாழினர் உருவால் இருக்கோடு தோத்திரம் எம்பினர் உருவால் துண்ணிய பிணை மலர் மாலையை கட்டி கொண்டு சுமந்து ஒண்ணு இருக்கிறார்கள் உனக்கு சாத்துவதற்காக. துண்ணிய பிணை மலர் கையினர் உருவால் தொழுகையர் அழுகையர் தொழுகையர் உருவால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் உருவால் திருப்பெரும்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு உண்டு. நான் ஒரு ஒண்ணுமே செய்யலையா, அந்த பக்தர்கள் எல்லாம் அத்தனை துண்டு செய்கிறார்களா, மாணிக்க வந்து ஒண்ணுமே செய்யல. என்னையும் ஆண்டு உண்டு, ஒன்றும் செய்யாத அவனாய் ஒன்றும் தகுதி இல்லாதவனாய் இருக்கிற என்னையும் ஆண்டு உண்டு இன்னொரு முடியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்பது திருப்பள்ளி எழுச்சி. ஆகையினாலே இசைக்கருவிகளிலே மிக முதன்மையாக இருப்பது எது என்று கேட்டால் வீணை, வீணை. அதனாலே இன்னிசை வீணையில் இசைந்தோம் காண்கிறார் ராவணன். வந்து என்ன பண்ணினான்னு கேட்டா அபசாரம் பண்ணினான், சாமி இருக்கிற மலையை தூக்கி ஆட்டினான், கையில தூக்கி ஆட்டினாப்பா. அப்படி ஆட்டிய போது பார்வதியே பயந்துகிட்டான், அவளை அபசாரம் பண்ணினா அதற்காக தன்னுடைய பெருவரல்ல மிதித்தாரு நசிங்கினா. அதன் பிறகு அயாலே நாரதர் முனிவர் மூலமா கேட்டு ஒரு தலையை வெட்டி ஒரு கையை வெட்டி அதை வீணையாக மாத்தினானா மந்த சக்தியினால. ஒரு தலையை வெட்டி பத்து தலையில ஒண்ணு போனான்னா, அதனால பத்து தலையில ஒரு தலையை வெட்டி இருபது கையில ஒரு கை, இருபது கையில ஒரு கையை வெட்டி அசுரன், அசுரன் அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது, அதெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியாது. அப்படி அந்த கையை வந்து அந்த தலையில மாட்டி அதை வீணையாக மாத்தி, அப்படின்னா அவன் பரமதேவனுடைய பேரன், முன்னையே பரமாகிட்ட வரமெல்லாம் வாங்கியிருக்கிறான், அதனால பல வகையான மந்திர தந்தங்களை உடையவனாகினால் அப்படி செஞ்சுட்டான். அப்படி செய்து என்ன பண்ணினால் வீணையாக மாற்றி வாசித்தான். வாசித்த உடனே அந்த வீணை இசையை கேட்டு கீழே இறங்கி வந்துட்டார் சார், வரம் கொடுக்கும், வரம் கொடுக்கறதுக்காக கீழே இறங்கி வந்துட்டான். அப்படின்னா வீணை இசை எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க, குத்தம் செய்தவனுக்கு வரம் கொடுக்கிறார். என்னமேலா வல்ல ரக்கன், என்னமேலா வல்ல ரக்கன், அரக்கன் வல்லரக்கன் யாரு ராவன், என்னமேலா வல்லரக்கன் எடுத்து கைலாயத்தை எடுத்து முறிந்து இசைவாட
அண்ணல் அவருக்கு அன்புரிந்து அக்கப்பாடல் செய்தார் என்று பாடுகிறார் சேக்கிழார். ஆகையினாலே அப்படி அந்த இசையானது மிக உயர்ந்தது. அந்த இசையிலே அவன் பிரியமாக இருக்கிறார். இன்னிசை வீணையில் இசைந்தோன்கான்க அன்னதொன்று அவ்வையின் அறிந்து ஒன்கான்க. அந்த இசை வாசித்த போது

0: அவன் அறிந்தவனுக்கு வரம் கொடுத்ததே அன்னதொன்று அவ்வையின் அறிந்தோன் காண்கிறார்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிற்றம்பலம் சைவம்.ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசைப்பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் நவாக்கரி சக்கரம்.

நாடுடையார்களும் நம் வசமாகுவர். பேருடையாள்கள் பெருமையை எண்ணிடில் நாடுடையார்களும் நம் வசமாகுவரே. மாறுடையார்களும் வாழ்வதுதானிலே ஊருடையாளையும்

ஐம்முதலாக அமந்திரியும் வீராகும் அம்முதலாகி அவர்க்கு உடையாள் தனே ஐம்முதலாக

பாலடி போற்றி போற்றி வணங்கிடில் ஆமே அவளடி போற்றி வணங்கிடில் போமே வினைகளும் புண்ணியல் ஆகுமே அவளடி போற்றி.

மையம் கிளரொழியான தேளிக்கும் பராசக்தி உள்ளே அமரில் கழிக்கும் இச்சத்தை

பொறிந்திடு சிந்தை புகையில்லை தானே, புகையில்லை சொல்லிய பொன்னொழியுண்டா, புகையில்லை

சேர்ந்தவர் தாமே சேர்ந்தவர் என்றும் திசையொளியானவர் கர்

அவர் மண்ணுளும் நீர் அனல் காலுளும் வானுளும் கண்ணுளும் மெய்யுளு காணலுமாமே. மண்ணுளும் நீர் அனல் காலுளும் வானுளும் கண்ணுளும் மெய்யுளும்.

மதிவரே பத்தெட்டு வைத்தவின் தேனே ரேகை சிறப்புற திகைப்புற ஒன்பதில் தானே கலந்தவரே எண்பத்தொன்றுமே ஒன்றிய சக்கரம் ஓதிடும் வேளையில் வென்றிகொள் மேனி மதிவட்டம் பொன்மையாங்க மேனி மதிவட்டம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாயனம். Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு: முதலாம் பாடல் முதல் நான்காம் பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: திருமந்திர மாலையாகிய திருமந்திரத்தை, செந்தமிழ் ஆகமத்தை, சிவாகமத்தை இறைவன் எந்த அளவிற்கு நமக்கெல்லாம் உணர்த்துகின்றானோ அந்த அளவுக்கு உணர்த்துவோம். மெய்யன்பர்களே, நாமெல்லாம் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம். ஞான சம்பந்தருடைய வாக்கு: சைவ ஆகமத்தை தமிழில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். இறைவனுடைய திருவருள், 28 ஆகமம் உண்டு. வேதம் பசு, அதன் பால் மெய் ஆகமம். பொதுவான கருத்துக்களை கூறுவது வேதம், சிறப்பான கருத்துக்களை கூறுவது ஆகமம். கடவுள் உண்டு என்று சொல்வது வேதம், கடவுளை அடையும் வழிகளை சொல்லுவது ஆகமம். அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை இறைவனுடைய திருவருளால் சிந்திக்கிறோம். இரண்டு கண்களை போல சாத்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு கிடைத்திருக்கு. 14 சைவ சமய சாத்திரங்கள், 12 திருமுறைகள். அந்த 12 திருமுறைகளிலே சாத்திரமாகவும் தோத்திரமாகவும் கருதப்படக்கூடியது திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் இல்லாத கருத்துக்களே இல்லை. இதுக்குறை ஞான நூல்னு பேர். இந்த ஞான நூலை சிந்தித்துக் கொண்டிருப்பது கூட பூஜை தான். இப்ப நம்ம எழில் ஞான பூஜையில் இருக்கோம். ஞான நூல் தனை ஓதல் ஓதவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், நன்றா மீனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவைந்தும் இறைவனடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இப்ப திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நேரமும் நாம் இறைவனை சிந்தித்துக் கொண்டிருப்பதாக அர்த்தம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு நூலை திருமூலர் அருள் செய்திருக்கின்றார். காலத்தால் பழமை, அதற்கு சொல்லப்பட்டுள்ள செய்திகளோ எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் எப்பொழுதும் தேவையான கருத்துக்கள். நமக்கு சந்தேகம், இந்த ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும்? ஞான நூல்களை ஏன் படிக்க வேண்டும், ஏன் உணர வேண்டும்? ஒரு கேள்வி கேளுங்க, ஏன் படிக்க வந்துறீங்க? யாராவது சொன்னாங்களா? அவசியம், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தும் சென்னையில இருந்தும் திருமந்திரம் கேட்க வரீங்கன்னு சொன்னா அது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணத்துக்காக இங்க படிக்க வந்துறீங்க? இல்ல திருமந்திரத்தில் உள்ள செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கலாமா, அல்லது இறை உணர்வு பெற வேண்டுமா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் ஒரே காரணம் இருக்க முடியாது. அதுல ஒரு காரணம் சொல்லிடுறேன். அறிவு என்று, அறிவு என்றால் மலர்தலும் பூம்புதலும் இல்லது அறிவு. வளர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. சந்தோஷம் வருகின்ற பொழுது அதை வெளிப்படுத்தாமலும், சோகம் வருகின்ற பொழுது அதையும் வெளிப்படுத்தாமலும், இரண்டு நிலைகளையும் சமமாக பாவிக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வரணும் வாழ்க்கையில. அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு முதல் படி. முதல் ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையை செம்மையாக இருக்க வேண்டும், பையத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும், அதன் பிறகு தெய்வ நிலையை அடைய வேண்டும். இதுக்கெல்லாம் வழிகாட்டுவதுதான் நம்முடைய சாத்திரங்களும் தோத்திரங்களும். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக்கிடுவோம். வாழ்க்கையை செம்மையாக்கணும்னா அதுக்கு ஒரு அறக்கருத்துகள் நமக்கு தேவை. திருக்குறள்ல கூட பாத்தீங்கன்னா, முதல்ல அறத்துப்பால் அப்புறம்தான் பொறுப்பால். முதல்ல அறத்துப்பால், முதல்ல வாழ்க்கை வாழ்வு. அப்ப நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்க வேண்டுமானால் முதல்ல அறத்தோடு கூடிய வாழ்க்கை வேண்டும். ஆனால்தான் முதல் தந்திரம் அறத்தை பற்றி சொல்லுகிறது. அதிலும் குறிப்பாக இறை உணர்வு இல்லாமல் வாழ முடியாது. அவனன்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொல்றோம். நான் பல நேரங்களில் இறைவனை மறந்துடுறோம். இறைவன் மறக்கப்படக்கூடிய பொருள் இல்லை. நம்மளோட ஊனோடும் உணர்வோடும் உணர்வோடும் எப்பொழுதும் எங்கேயும் இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்த ஒரு பரம்பொருள். அதனால நம்ம இறைவனை பற்றி நம்ம பார்க்கறோம். இதுல பாடத்திட்டம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆரம்ப நிலையிலிருந்து இறைவனோடு கலந்து பேரின்ப நிலையில் முத்தி பேர் வரைக்கும் எவ்வளவு செய்திகள் இருக்கிறதோ அவ்வளவு செய்திகளும் நமக்கு உண்டு. இது அனைவரும் முடிக்கிறதுக்கு, இந்த திருமணத்தை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவது ஆகும்னு நினைக்கிறேன். நான் குறைந்தபட்சம் பேசுகிறேன், அதிகபட்சம் எவ்வளோன்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கருத்துக்கள் புதிய புதிய சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும். சைவ சித்தாந்தத்தினுடைய முதல் நூல் திருமந்திரம் தான். இப்போ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் இல்லையா? சைவ சித்தாந்தத்தில் ஒரு உடல், உடலுக்குள் உயிர், உயிருக்குள் கடவுள், மூணு தானே. உடம்பு என்ற ஒரு பாசம், பாசத்துக்குள் உயிர் பசு, பசுவுக்குள் கடவுள் பதி. அப்போ பதி, பசு, பாசம், இந்த மூன்றையும் சொல்லக்கூடியதுதான் சைவ சித்தாந்தம். அது நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்புடையது. அது நம்முடைய உடம்பு, நம்முடைய உயிர், நம்முடைய கடவுள், நம்முடைய வாழ்க்கை, அதுதான் சைவ சித்தாந்தம். அந்த கருத்துக்களை மையப்படுத்தி நாம் 12 திருமுறைகளாக இருந்தாலும் சரி, 14 சாத்திரங்களாக இருந்தாலும் சரி, யோக நூல்களாக இருந்தாலும் சரி, அல்லது சித்தர்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் சரி, ஞானிகளுடைய அருள் உபதேசங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கருத்துக்களாக இருந்தாலும், எத்தனை கருத்துக்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் உள்ளடக்கி திருமந்திரம் என்ற ஒரு பெயரில் நாம் சிந்திக்கிறோம். முதல் பாடலிலே பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி பேசியிருக்கிறோம். கடவுள் ஒன்று, அதுதான் முதல் பாடல். அதான் ஒன்று அவன்தானே. சைவத்திலே கடவுள் ஒன்றுதான். சைவம் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களுக்கும் கடவுள் ஒன்றுதான். வெவ்வேறு பேர்ல வச்சிருக்கிறாங்க, அது வேற விஷயம். நாம் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி உள்ளே இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் முதல் பாடல பார்த்தோம். ஒன்று அவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழு உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. இது எண்ணல் அலங்காரத்தின் வழியாக ஒன்று இரண்டு மூன்று என்ற நிலையிலே நம்ம இறைவனுடைய பெருமைகளை பார்த்தோம். இரண்டாவதாக உயிருக்குள் இருக்கின்ற இறைவன், உடம்பை உயிர் இயக்குகிறது, உயிரை இறைவன் இயக்குகிறான். அது உங்களுடைய உயிரை உங்களுடைய கடவுள் இயக்குகிறார். இல்ல, கடவுள் நான் பொதுவாக தான் சொல்லியிருக்கேன், நான் என்னமான பெயர் சொல்லல. யார் யார் எந்தெந்த தெய்வத்தை வழிபடுகின்றார்களோ அவரவர்கள் அந்தந்த தெய்வத்தை வழிபடலாம். 25 மாகேஸ்வர வடிவங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் வழிபடலாம். விநாயகரை வழிபடு கொண்டிருப்பவர்கள் விநாயகரை வழிபடலாம். முருகபெருமானை வழிபடுகின்றவர்கள் முருகபெருமானை வழிபடலாம். பராசக்தியை வழிபடுகின்றவர்கள் பராசக்தியை வழிபடலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபடுகின்றவர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். அவர்களுக்குள் எந்த விதமான பேதமும் இல்லை. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகிய அங்கே மாதரூபாகனார் தான் வருவர். இறைவனே பராசக்தியுடன் சேர்ந்து உங்களுடைய பூஜைகளை அவர் இறைவனே ஏற்றுக்கொள்வான். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடலாம். தனக்கு உவமை இல்லாதான் தால் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. மனக்கவலைக்கு எந்த டாக்டராலும் முடியாது, எந்த வியாதியா யாரும் இருக்க முடியாது. இறை வழிபாடு ஒன்றுதான் தீர்க்க, இறை வழிபாட்டு மட்டும்தான் தீர்க்க முடியும். இது அவங்கவுங்க அனுபவிச்சாதான் புரியும். அதுக்கு தான் நம்ம திருமந்திரம் படிக்க வரோம். முதல்ல நம்முடைய வாழ்க்கையை செம்மையப்படுத்திப்போம். வாழ்க்கையினுடைய மைய கருத்துக்களாகிய அன்பு, அறம், அருள், பெருந்தன்மை, கொடை, விட்டு கொடுக்கும் தன்மை, அனுசரிக்கும் தன்மை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நேரத்தில் பார்த்தோம்னா நெகட்டிவ் கோபம் அப்படின்னு ஒரு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அவனுடைய ஹையஸ்ட் டிகிரி எப்படி இருக்குன்னு கேட்டால் நெகட்டிவ் ரிசல்ட் மோசமாக இருக்கும். வெறுப்பு அப்படின்னு ஒரு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், வெறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ரொம்ப மோசமான நிலை கொண்டு போய்விடும். அதே மாதிரி பொறாமை அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அது மோசமான சுட்டு கொண்டு போயிடும். இது போல தீய எண்ணங்களை மனதில் சேர்க்காமல் அப்படி வருகின்ற பொழுதே அப்படியே கலைச்சிடணும், வராமல் இருக்காது. யாராக இருந்தாலும் வராமல் இருக்காது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அப்படி வரும் பொழுதே அப்பப்போ என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அதுக்கு தான் படிக்கிறோம். முதலில் நம் வாழ்க்கை செம்மைப்படுத்த வேண்டும். அதன் பிறகு தெய்வ நிலைக்கு உயர்வதற்குள் உள்ள வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்ற தெய்வமாகவே கடவுளாக முடியாது, கடவுளாக முடியாது, தெய்வமாகவே மாறலாம். அந்த நிலைக்கு நம்ம வழிகாட்டக்கூடிய நூல் திருமந்திரம். போற்றி செய்து இன்னுயிர் மண்ணும் புனிதன், இன்னுயிர் இரண்டாவது பாடல். இன்னுயிர் உங்கள்கிட்ட உள்ள உயிரெல்லாம் நல்ல உயிர் அர்த்தம், வேல்யூபிள். ஏன் இந்த உடம்புக்குள்ள இந்த உயிர் வந்துச்ச, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? உள்ளாகி கூடாகி புழுவாகி மரமாகி சொன்ன மாதிரி பல பிறவிகளை கடந்து பெறுவதற்கு அரிய ஒரு மனித பிறவியை பெறுவதற்கு அரிய, கிடைப்பதற்கு அரிய, ஒரு கடலை கையால் நீந்தியது போல ஒரு அரிய ஒரு மனித பிறவியை எடுத்திருக்கிறோம். அது புனிதமாக மாற்றணும். இறையை உணர்வதற்கு தகுதியான பிறவி மனித பிறவி. எறும்பிலிருந்து யானை ஈராக எல்லா உயிர் வாழினங்களும் இறைவனை வழிபடுகின்றன. ஆனால் முக்தி கிடைக்குமான்னு கேட்டா, மனித பிறவியாக இருந்து இறை வழிபாட்டின் மூலம்தான் முக்தியை பெற முடியும். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனை பத்தி பார்ப்போம். ஒரு இறைவனை நான் சொல்லும் பொழுது அங்கு இங்கு எண்ணாதபடி எல்லா இடத்திலும் எல்லா உலகங்களிலும் அன்னம் கடந்த நிலையிலும் ஒரு கலந்து இருக்கக்கூடிய எல்லாம் தெரிந்த உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரம்பொருள் இறைவன். அவனுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்லை, எல்லாம் அவனுக்கு தெரியும். இங்கே நடக்கக்கூடிய திருமந்திர வகுப்பு நிச்சயமாக தெரியும். இங்கே எத்தனை பேர் கேட்குறீங்கிறது தெரியும். எத்தனை பேர் எந்த நிலையில் கேட்கிறீர்கள் அதுவும் தெரியும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட வந்துகிட்டே இருப்பார். அதுதான் இறைவன். தங்கி இருக்கிறான் உங்களுடைய உயிரில், அவன் தங்கி இருக்கிறான். பல பேர் வச்சுருக்கோம், அதில் ஒன்று சிவபெருமான். உண்மையான பேர் என்ன? சிவபெருமானுக்கு 1000 பேர் வச்சிருக்கலாம். இறைவனுக்கு உண்மையான பேர் நாதன் நாமம் நமச்சிவாயவே. 1000 பேர் வச்சு கூப்பிடுங்களேன். நம்ம கூட பேர் வைக்கிறதா வீட்டில்? ஸ்கூலில் ஒரு பேர் இருக்கும், வீட்டில் ஒரு பேர் இருக்கும், கூப்பிடுறது வேற பேர் இருக்கும். அம்மாரி இறைவனுக்கு எவ்வளோ பேர் உண்டு? அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் முன்னேறுவதற்காக, உய்வதற்காக இறைவனே கருணை கொண்டு பல நிலைகளில் வருகிறான். அதில் ஒன்றுதான் உருவ நிலை. அல்ல, ஒரு 25 மாகேஸ்வர வடிவங்கள், வழிபாட்டுக்கு உள்ள வடிவங்கள் உண்டு, வழிபாட்டுக்கு இல்லாத வடிவங்களும் உண்டு. இப்போ நாயன்மார்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்களே எந்த வடிவத்தில் வர்றாங்க? ஏன்னா இப்போ திருமந்திரம் கேட்குறவங்க எல்லாருமே வந்து சைவ சித்தாந்தம் படிச்சவங்கன்னு சொல்ல முடியாது. சைவ சித்தாந்தம் தெரிந்தவங்களும் வர்றீங்க, தெரியாதவங்களும் வந்துருக்கீங்க. ஆனால் நான் ஒரு மேல்நிலையில் என்னால் பேச முடியல, கொஞ்சம் எல்லாருக்கும் புரியற மாதிரி பேச வேண்டியா இருக்கு. தெரியாத விஷயங்களாக இருந்தால் சொல்லித்தரேன். இறைவன் உருவம் தாங்கி வருகிறான். உருவம் தாங்குகின்ற நிலை தடத்த நிலைன்னு பேர். உருவம் தாங்காமல் உணரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலை சொரூப நிலைன்னு பேர். அது சொரூபத்தை தான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன். இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான்றதெல்லாம் இறைவனுடைய சொரூப இலக்கணத்தை சேர்ந்தது. வடிவங்கள் என்று வருகின்ற பொழுது பொது இலக்கம். இப்போ இறைவன் உருவம் தாங்கி வருகிறான், அது ஒரு நிலைக்கு. அப்புறம் அரு உருவம், சிவலிங்க நிலை, அது கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்களுக்காக அரு உருவ நிலையில் இறைவன் இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்களுக்கு அருவ நிலையில் இறைவன் இருக்கிறான். ஆனால் இறைவன் இந்த மூன்றையும் கடந்த சச்சிதானந்த நிலையில் இருக்கிறான். சச்சிதானந்த நிலையாகிய மேல்நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் நமக்காக மூன்று நிலைகளில் இங்கே இருக்கிறான். நாமெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக. ஒரே நாளில் புரியும்னு எதிர்பார்க்க முடியாது. சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக வாங்க, நிச்சயமா எல்லாருக்கும் புரிய வச்சிருவேன். தொடர்ச்சி வரணும். இறைவன் யாராலும் ஒப்பீடு செய்ய முடியாதவன், இறைவனை கம்பேர் பண்ண முடியாது. எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், எல்லா ஆன்மாக்களிலும் இருக்கிறான். என்ன சார் முதல்ல உயிர்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்ப ஆன்மான்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களேன்னு கேட்கலாம். இதெல்லாம் சைவ சித்தாந்தம் படிக்காதவர்களுக்காக. பசுனாலும் உயிர் தான், உயிரினாலும் உயிர் தான், ஆன்மானாலும் உயிர் தான். பசுன்னா பாசத்தில் இருக்கின்ற நிலையில் பசு என்று பெயர், சாதாரண நிலையில் உயிர் என்று பெயர். அதே பக்குவம் அடைந்து விட்டால் ஆன்மா என்று பெயர். நீ ஆத்மான்னு சொன்னாலும் தப்பு இல்லை. நமக்கு மொழியெல்லாம் ஒரு பேரியர் கிடையாது. எந்த மொழியா இருந்தா என்ன, வடமொழியும் தென்தமிழும் ஆனாண்டானேங்கிறார். அதனால வடமொழியா இருந்தானா, தென்மொழியா இருந்தானா, இங்கிலீஷா இருந்தானா, ஹிந்தியா இருந்தானா, சம்ஸ்கிருதமா இருந்தானா, நமக்கு மொழி ஒன்றும் ஒரு வேறுபாடு கிடையாது. நமக்கு இறைவன், இறைவனை புரிந்து கொள்ளணும், அவ்வளவுதான். ஒக்க நின்றானை, இறைவன் எங்கே இருக்கிறான், உங்களுடைய ஆன்மாவுக்குள் ஒளிந்திருக்கிறான். எங்கேயும் தேட முடியாத இறைவன் உங்களுடைய உயிரில் இருக்கிறான். ஒக்க நின்றானை உழப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதன். உலகமே இறைவன் தான், திசைகள் எல்லாமே அவனுடைய ஆடைகள். அதை பார்த்தோம்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், எல்லா திசையும், எட்டு திசை. திருமந்திரத்தில் பத்து திசை சொல்லுவாங்க, நேர் திசை நாலு, கோண திசை நாலு, மேல் திசை ஒன்று, கீழ் திசை ஒன்று, மொத்தம் பத்து திசைகள் உண்டு. இந்த பத்து திசைகளுமே அவனுக்கு ஆடை. நக்கன் என்று சொன்னால் ஆடை இல்லாதவன் பேர். நக்கன் என்று ஏத்திடும் நாதன், நாதன் என்ற வார்த்தையை பார்க்கணும். நாத தத்துவத்தை கடந்தவன், தலைவன் சொல்றது பொதுவான வார்த்தை தலைவன். 36 தத்துவங்களில் நிலத்தில் இருந்து நாதம் ஈராக 36 உண்டு. 36வது தத்துவம் நாத தத்துவம். நாத தத்துவத்தை கடந்தவன் நாதன். இந்த நாதன்கிற வார்த்தை நிறைய சொல்றேன், ஆத்மநாதன், ஆத்மாவுக்கு நாதன். நால்வரும் தேவர்கள் துதிக்கிறார்கள், நல்லா கேட்டுக்கணும். மனிதர்கள் துதிக்கிறார்கள், தேவர்கள் துதிக்கிறார்கள், அமரர்கள் துதிக்கிறார்கள். அமரர்கள் வேறு, தேவர்கள் வேறு, எல்லாரும் துதிக்கிறாங்க. பக்க நின்றார் அறியாத பரமனை, புக்கு நின்று உண்ணி யான் போற்றி செய்வேன். எல்லாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பரம்பொருளை நான் தெரிந்து கொண்டேன், அவனை நான் தெரிந்து கொண்டேன், நான் போற்றுகின்றேன். இது எல்லாமே வந்து திருமந்திர திருமூலருடைய வாக்கு. ஒரு சித்தர ஆக வேண்டுமானால், ஒரு யோகி நிலைக்கு போக வேண்டுமானால், ஒரு மகா நிலைக்கு போக வேண்டுமானால் சிவபெருமானுடைய உதவி நிச்சயம் தேவை. 18 சித்தர்களையும் ஓரளவுக்கு நான் பார்த்திருக்கிறேன், அவருடைய வாழ்க்கை முறைகளை, அவங்களுடைய கருத்துக்களை பார்த்துருக்கேன். நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், தொடர் சொற்பொழிவு இதே போல பேசியிருக்கேன். எல்லா சித்தர்களும் சிவ வழிபாட்டின் வழியாகத்தான் சித்தர் நிலையை அடைந்திருக்கிறார்கள். சிவவாக்கியர் என்ற ஒரு சித்தர், அவர் பிறந்த உடனே சிவா சிவா சிவான்னார். நம்ம வீட்டு பிள்ளைங்கெல்லாம் அழுவும், அழலைன்னா கூட நம்ம அழ வைப்போம். ஆனால் புள்ள அழலைன்னு வச்சுங்களேன், நம்ம அழுவணும் இல்லையா? அதனால நம்ம காலை கிள்ளி விட்டு தட்டி விடுவோம், ஆன்னு கத்தோம். ஏன் கத்தது தெரியுமா? இது வரைக்கும் யோகத்துல உள்ள பத்திரமா உட்காந்துருந்தேன், கவலை இல்லாம இருந்தேன், வெளி உலகத்தை பார்த்தவொடனே பயந்துக்கிட்டு இவ்வளவு மோசமான உலகத்தை பார்க்க போறமே, இன்னும் வாழ போறமே அப்படின்னு முதல்ல அழ ஆரம்பிக்குது. அன்னைக்கு அழ ஆரம்பிச்சது தான் கண்ண குழந்தை. அழுதுகிட்டே இருக்கோம். நீங்களா இப்ப நீங்களா சீனியர் குழந்தை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசு கிடையாது. அப்போ அந்த சிவாக்கியர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, வாயை எடுத்தவுடைய சிவா சிவான் அப்படின்னு கத்தினாராம். ஆ சிவ வாக்கியர். இப்ப சிவவாக்கியத்தை தெரிந்தால் திருமந்திரம் எளிது. சைவ சித்தாந்தமும் சித்தர்கள் நூலும் யோகமும் தெரிந்திருந்தால்தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் புரியும். அதை அங்கங்க சொல்லிடுவேன். இறைவன் உயிருக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே இறைவன் தான். உலகத் தோற்றம் அப்படின்னு ஒன்று அப்பர் அப்பர் சாமி ஒரு பாட்டு போடும். எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. எல்லா உலகமும் ஆனாய் நீயே. ஓ, நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு உலகம் பார்க்கிறோம், ஒரே உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்துக்கு எத்தனை கடல்? ஏழா? அதில் பசிபிக் தான் ஆழமான கடலா? சரி, ஒரு உலகம் பார்க்குறோம், கண்டங்கள் பார்க்குறோம், கடல்கள் பார்க்குறோம், ஒரு உலகத்தை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இது ஒரு உலகம் தானா? உலகத்துக்கு மேலே உள்ளது அண்டம். அண்டத்துக்கு மேலே அண்டம் கடந்த பொருள் இல்லையா? பல உலகங்களை தாங்கியது அண்டம். பல உலகங்கள் சொல்றது போல எல்லா உலகம் அப்பர் பெருமான். அப்போ அந்த உலகத்தினுடைய தோற்றத்துக்கு என்ன காரணம் பார்க்கணும். உலக தோற்றம் யாராவது நினைச்சு பார்த்தது உண்டா? உலகத்தை பத்தி ஃபேன் சுத்துதுன்னா உட்காந்துட்டு காத்து வாங்குவோம், அவ்வளவுதான். இந்த ஃபேனை உருவாக்கியவரை பத்தி நம்ம யாராவது தெரிஞ்சிருக்கோமா? கண்டுபிடிச்சது யாருங்க? ஃபேனை கண்டுபிடிச்சது யாரு? டியூப்லைட் எரியுது, வெளிச்சல உட்காந்துருக்கோம், அதுக்கு யார் காரணம்? மின்சாரத்தை கண்டுபிடிச்சது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு? ஒரு விஞ்ஞானியை பேரை சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரம்னா அது சாதாரண ஆர்டிஃபிஷியல். இந்த உடலை படைக்க முடியுமா யாராலாவது? நம்மளை படைக்க சொன்னால் என்ன செய்வோம்? ஒரு உடம்பை படைங்க என்ன சொல்லுங்க? அதுவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முகமும் வேற வேற தான். அவ்வளவு குரல்களும்

0: இப்போ பொண்ணும் மெய்ப்பொருளும் உலகத்திலே மெய்யான பொருள் எது? மெய்யே கண்டு இன்று ஈடுபட்டேன். அப்ப மெய் எது? எது? சிவம் ஒன்றே மெய். அகலிடத்தார் மெய்யை, அகலமான உலகம் நீளம் அகலம் உடையாய் போற்றி. அப்புறம் அதெல்லாம் தேவாரம் கொஞ்சம் படிக்கணும். தேவார திவசம் படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை, அண்டத்து வித்தை அண்டம், பல உலகங்கள் கடந்தது அண்ணங்க. அதான் உலகத்திற்கு உயிரானாய் என்பர். உயிருக்கு உயிரானாய் நீயே, உலகுக்கு உயிரானாய் நீயே. இப்ப உலகத்தை இயக்குவதற்கு உயிர், உடம்பை இயக்குவது உயிர், உலகத்தை இயக்குவது உயிர் இறைவன். உலகு உடம்பு, உடம்பை உயிர் இயக்குகிறது. உடம்பை போல் ஜடமாக இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அண்டத்தையும் அவ்வளவு பெரிய உலகத்தையும் இறைவன் இயக்குகிறான். இத சிவஞானம் போதா முதல் நூற்பா. சித்தாந்தம் படித்தவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். அவன் அவள் அது வேணும் அறை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். அவன் அவள் அது எனும் அறை உலகம் இறைவனால் இயக்கப்படுகிறது, இறைவனால் படைக்கப்படுகிறது. ஒரு ஜடமாகிய உலகம் தானாக உற்பத்தி ஆகாது, உடம்பு தானாக வராது. இந்த உடம்பு என்பது இறைவன் என்று சொல்லக்கூடிய குயவனால், குயவன் தானே, குயவனால் வரைந்த ஒரு பாண்டம் அப்படின்ற சித்தர்கள். பஞ்சபூதங்களினுடைய மாறுபட்ட சேர்க்கை கலவை இந்த உடம்பு. பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்டது இந்த உலகம். பஞ்சபூதங்களுக்கு என்ன ஒரு காரணம்? பஞ்சபூதங்களே ஒரு காரியம்தான். பஞ்சபூதங்களுக்கு காரணம் ஒன்று இருக்கு இல்லையா, அது பேர் மாயை. மாயை என்ற நுண்வடிவ ஆற்றல், ஜட ஆற்றல். அந்த ஆற்றலினால் இந்த உலகம் படைக்கப்பட்டது, உடம்பு படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது. சினிமாவில் அதான் படுவாங்க, சினிமா பாட்டு நிறைய இருக்கு. படைத்தானே இறைவன், இறைவன் படைத்து அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்ச ஆண்டவன் படைச்சு நம்மள்கிட்ட கொடுத்து அதை அனுபவி ராஜான்னு நம்மளை அனுப்பி வச்சிருக்கான். அவ உடம்பை படைத்தது யாரு? உலகத்தை படைத்தது யாரு? எதற்காக படைத்தான்? உயிருக்காக படைத்தான். ஏன் படைத்தான்? நாம் திருந்துவதற்காக, நாம் மேல்நிலையை அடைவதற்காக, இறைவனை வணங்குவதற்காக, தெய்வ நிலையை அடைவதற்காக இந்த உலகமும் இந்த உடலும் கருவிகரணங்களும் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை. இப்போ இந்த உலகத்தை இறைவன் மாயையிலிருந்து படைத்தான். போக போக உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா ஒரே நாளில் நான் அவ்வளவு சைவ சித்தாந்தி என்னால் சொல்ல முடியாது இல்லையா. மாயைங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டு, நான் சொல்லணும் அதை.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருஞான சம்பந்த தேவாரம். தென்திசையில் கயிலை எனும் திருக்காலத்தை போற்றி இனிது அமர்கின்றார் என்ற தெய்வச்செக்கிழார் பெருமானின் திருவாக்கின் வண்ணம், திருக்காலத்தியில் எழுந்தருளி இருந்த காலத்தில் அருளி செய்த திருப்பதிகம் வாழவரி கோழபுலி என்ற தொடக்கத்தினதாம். ஞானயோகக் காட்சியில்

மத்தியில் நின்றவாறே அவ்வத்தலங்களையும் பிள்ளையார் நேரே கண்டு அப்பதிகங்களை அருளினார் என்பர் சிவக்கவிமணி. இப்பாவனைகளும் திருவாக்குகளும் ஒளியும் ஒலியும் ஆகிய நுண்ணிய அலைகளின் வழி அங்கங்கும் சார்ந்து திருவருள் விளக்கம் செய்யும் கருணை செயல் ஆம் என்பர். கற்றவர்கள் சொற்றொகையின் முற்றுமொழி பெற்ற கைலாயமலை என்ற தொடரின் சிறப்பை சொல்லவும் கூடுமோ? திருப்பதிகப்பலன் வினை நைந்து பரலோகம் எளிதில் வாய்க்கும் என்பதாம். வாழவர் எனத் தொடங்கும் திருப்பதிகம் மூன்றாம் திருமுறை பண்

0: Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் பாடிய திருவிசைப்பா 2 பதிகம். இது திருக்களந்தை ஆதித்தேச்சரத்தில் பாடப்பெற்றது. சோழ நாட்டில் காவிரிக்கு தென்கரையில் திருத்தருப்பூண்டிக்கு மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருக்களர் என்ற தலம் உள்ளது. இதற்கு தென்மேற்கில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் களப்பாள் என்ற ஊரில் உள்ள சிவாலயம் ஆதித்தேச்சரமாகும். தேவாரம் பெறாத இந்த வைப்புத்தலம் கூற்றுவ நாயனார் அவதாரத் தலமாகும். இதுவே திருக்களந்தை ஆதித்தேச்சரம்.

கலை நயமிக்க நூல்கள் கூறும் உண்மை பொருளும் அவற்றால் கிடைக்கும் அறிவும் என்னை சேருமாறு எண்ணி கற்பு நெறி வலுவாமல் பெற்றெடுத்து எனக்கே பாலூட்டி அருளும் தாயை விட பேரருள் செய்யும் நல்லவன் சிவபிரான். அந்த முக்கட்பெருமான் எழுந்தருளும் இடம் மலைகளை குடைந்து அமைத்தது போன்ற உயர்ந்த வாடங்களிலெல்லாம் வேதங்களை உணர்ந்த அந்தணர்கள் முறை வைத்து ஓதும் வேத ஓசை அலைகடல் போல் முழங்கக்கூடிய அழகான குளிர்ந்த நீர்நிலைகளை உடைய திருக்களந்தை என்ற திருத்தலத்தில் அணியாகத் திகழும் ஆதித்த சோழனால் கட்டப்பட்ட ஆதித்த ஈச்சரம் என்ற திருக்கோயிலேயாகும்.

சந்தன சாந்தின் சுந்தரனாக கலவை சந்தன குழம்பு பூசிய அழகிய திருமேனியில் கற்பூரம் போன்ற வெண்மையான திருநீற்றை உத்தூலனமாக பூசிக்கொண்டவர் செந்தழல் புலம்பு போன்ற திருமேனியர். அடியவர்களை பொலிவோடு நோக்கும் நோக்கரிய நோக்காயிருக்கும் நெற்றிக்கண் கொண்டவர் சிவபெருமான். அவர் எழுந்தருளும் இடம் எது தெரியுமா? மலை போல் விரைகள் வெட்டப்பட்டு அவை அனைத்தும் காட்டில் தீப்பற்றி எரிவது போல ஏழெழுக்கு மாளிகைகள் எல்லாவற்றிலும் அந்தணர்கள் வேள்வித்தீயை வளர்க்கின்ற நீர்நிலைகள் மிக்க திருக்களந்தையில் உள்ள அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரமே ஆகும்.

மயம்மை திகழும் இடப்பாகத்தில் கருப்பாயிருக்கிறார், மற்றொரு பக்கம் சிவப்பாயிருக்கிறார். கழுத்தில் ஒப்பற்ற உருத்திராக்க மணிமாலை அணிந்து விளங்குகிறார். முனிவர்களோடு கல்லால நிழலின் கீழ் ஞான யோக முறைகளை தெரிந்து சொல்லாமல் சொல்கிறார். ஒரே உடம்பில் ஆண் பெண் இருவராகவும் திகழ்கிறார். மூன்று கண்களையும் நான்கு பெருந்தோள்களையும் பெற்ற சிவபிரான் வேதங்களால் தேடி அறிய முடியாதவர். அவர் இருக்குமிடம் திருக்களந்தையில் அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரமே ஆகும்.

பழ அடியார்க்கு மிக எளியவர், முரடர்களுக்கு மிக அரியவர், பாவியாகிய நான் செய்யும் குற்றங்களையெல்லாம் பொறுப்பவர். ஆனால் என் பிறவி பிணியை தீர்த்து அருளாத பித்தர், நச்சுப்பாம்பை காதில் குளையாய் அணிந்தவர், என் குலம் முழுவதையும் வழிவழியாக தடுத்து ஆண்டு கொள்பவர், மிகவும் இளமையானவர், தலையில் ஒழுகும் கங்கையை அணிந்து அவளுக்கும் அழகு தரும் பேரழகர், அவர் எழுந்தருளி இருக்கும் இடம் திருக்களந்தை என்ற திருத்தலத்தில் அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரம் எனப்படும் திருக்கோயிலே ஆகும்.

சிவபிரான் திருமுடி சிவந்த பவளம், அவர் திருவாய் பவள சிவப்பு, அவர் உடம்பு பவளம் போன்றது, அத்திருமேனி சந்தனம் திருநீரு போல் வெண்மையானது, அவர் அணிந்த முப்பொறி நூல் வெண்ணிறம், அவருடைய குமிழ் சிரிப்பில் தென்படும் பற்கள் வெண்ணிறம், ஒருபுறம் பாம்பு வளைந்து தொங்கும் உடுக்கை போன்ற சிற்றிடையில் மேகலையும் சேலையும் அணிந்த ஒரு பெண் இடப்பக்கம் இருக்கிறாள். இத்தகைய அடையாளங்களை உடையவரானால் அவர்தான் சிவபிரான். அவர் இருக்குமிடம் திருக்களந்தை திருத்தலத்திற்கு அணியாகத் திகழும் ஆதித்தேச்சரமே ஆகும்.

திருக்கழுத்து நீல நிறம், திருவாய் பவள செவ்வாய், முத்துக்கள் வரிசையாக பதிக்கப்பட்டது போன்ற பற்கள், முகம் நிறைய ஆனந்தம். இவர் திருமுகம் கண்டால் இந்த திருவுருவம் மிக அழகானது, அச்சோ என்று கண்டவர் உள்ளம் குழைந்து உருகுவார்கள். நஞ்சை உண்டவர் இவர். இந்த அடையாளங்கள் இருந்தால் அவர் சிவபிரான். அவர் இருக்குமிடம் திருக்களந்தை திருத்தலத்துக்கு அணியாகத் திகழும் ஆதித்தேச்சர திருக்கோயிலே ஆகும்.

எல்லா திசைகளிலும் உன்னையே ஆதரவாக நினைத்து மனம் கரைந்து உருகும் அடியார்கள் ஒரு பக்கத்தில் இருந்து வருந்த, எந்த முயற்சியும் செய்யாத எருமைக்கடா போன்ற என்னை ஆட்கொள்ள விரும்பி வேறொரு பிறவியில் பிறந்து பொய் நெறியில் சென்று அடையாமல் காப்பாற்றினாய். எனக்கு அருள் புரிய வல்லவனாயிருக்கிறார் ஒளிமயமான சிவபெருமான். அத்தகைய பெருமான் இருக்கும் இடம் திருக்களந்தைக்கு அணியாகத் திகழும் ஆதித்தேச்சர திருக்கோயிலேயாகும்.

சிவபெருமான் மெய்யன்பர்களுக்கு உண்மை பொருளாய் இருப்பவர். அவர்களுக்கு இட்டு வைத்த செல்வம் போல சோதி வடிவாய் திகழ்பவர். அழகிய வளையல்களை அணிந்த உமாதேவியின் மேல் மையலுற்று ஒரு பாதி மைநிறம் பெற்றவர். உலகமெல்லாம் தெரிந்து பிச்சை ஏற்று சுடுகாட்டில் வசிப்பவர். எல்லா உள்ளங்களிலும் இருப்பவர் என்றாலும் பொய்யடியார்க்கு புலப்படாத பொய்யர். பக்கத்தில் இருக்கும் பளிங்கு கல்லில் நம் உருவம் தெரிவது போல இருளை போக்கி என் மனத்தில் எழுந்தருளிய குருநாதர். இப்படிப்பட்டவர் இருக்கும் இடம் திருக்களந்தை திருத்தலத்துக்கு அழகு ஊட்டும் ஆதித்தேச்சர திருக்கோயிலே ஆகும்.

அவர் திருவாய் செவ்வள்ளி மலர் போன்றது, கழுத்து குவளை மலர் போல் கருப்பானது, இரண்டு காதிகளிலும் குளைகள் இருக்கும், ஒரு பக்கத்தில் தூய மேகலை அணிந்திருப்பார், சடையின் மேல் புள்ளிகளையும் கோடுகளையும் உடைய பாம்பு ஒளி வீசும். அவர் திருமுகம் தாமரை, திருக்கண்கள் தாமரை, திருவடி பொன்னிறம், அத்திருவடியில் ஊற்றிய நீர் நம் பாவங்களை போக்கி தூய்மை தரும். இத்தகைய அடையாளங்களை உடைய சிவபெருமான் எழுந்தருளிய இடம் திருக்களந்தைக்கு அழகு தரும் திருக்கோயிலான ஆதித்தேச்சரமே ஆகும்.

0: இடையராது தண்ணீர் பாயும் வயல்கள் சூழ்ந்த திருக்களந்தைப்பதியில் உள்ள நிறைந்த புகழ்மிக்க ஆதித்தேச்சரத் திருக்கோயிலில் திருவால் வழிபடும் சிவபிரான் திருவடிகள் மீது நன்மை தரும் கலைகளைப் பயின்ற கருவூர்த்தேவரின் வேதங்கள் ஓதும் பவளவாயிலிருந்து சுரந்த அமுதம் கலந்த தமிழ் மாலை இது. அழகுமிக்க இப்பத்து பாடல்களை பாட வல்லவர் இருள்மயமான அஞ்ஞானத்தை கிழித்து ஒளி தரும் மனத்தை பெற்றவர் ஆவார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: மணிவாசக பெருமான் அருளிய திருவாசகம்

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
1: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
2: அடுத்த திருத்தலம் திரு பாண்டி கொடுவடி அமைச்சிவாய திருப்பதிகம் 1748 பண் பழப்பத்திரம் மற்றும்

காடு காடு

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: செக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தடுத்தாட்கொண்ட புராணம்.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: முகத்தின் கருணையின் சூரியன் இளையள நயன கடிமலர் மலரமற்ற அண்ணல்லங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்பது இந்த திருப்பள்ளி எழுச்சி. இது அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் ஓய் ஐயால இந்திரன் அக்னி ஏமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்று இந்த அட்டதுக்கு பாலகளிலே கிழக்கு திசைக்கு அதிபனாயிருப்பவன் இந்திரன். அப்படி சூரியன் எங்கே முதலிலே உதிக்கிறார் என்றால் கிழக்கு திசையிலே உதிக்கிறார். அந்த சூரியனுக்கு அருணன்னு பெயர். சூரியனுடைய ரதத்தை ஓட்டுகிற சாரதிக்கு அருணன்னு பெயர். சூரியனுடைய ரதத்தை ஓட்டுகிற சாரதிக்கு அருணன்னு பெயர். அவன் இந்திரன் திசைக்கு வந்து விட்டான். இருள் போய் அகன்றது. அதனால சூரியன் வந்தான், இருள் போயது. அதனால இருள் எதுவரையில் இருக்குமென்றால் சூரியன் வருகின்ற வரையிலும் இருள் இருக்கும். அது எது போல வந்தால் மெஞ்ஞான வருகின்ற வரையிலும் அஞ்ஞானம் இருக்கும். மெஞ்ஞானம் வந்தால் அஞ்ஞானம் போய்விடும். அது அஞ்ஞானம் தானே அகழ்வுக்கு நல்லதுவே. மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று சிவபுராணத்திலே விளக்கினார். அதனால உயிர்களுக்கு அஞ்ஞானம் என்பது அந்த அஞ்ஞானத்தை தருகின்ற ஆணவ மலத்தின் காரணமாக உயிர்களுக்கு அந்த இருள் இருக்கிறது. அந்த இருள் போக வேண்டும் என்று சொன்னால் அதனால ஒளி உண்டாக வேணும். அந்த ஒளிதான் உள்ளத்தில் இருக்கிற ஒளியானது எது என்று கேட்டால் அதுதான் சிவம் என்கின்ற ஒளி. அது இந்தன கருளி இருள் வெடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின்றன்மை நினைப்பறன் நினைந்தார். வெளியில இருக்கிற புறத்துல இருக்கிற உருளை சூரியன் ஓட்டுகிறான். அகத்துல இருக்கிற உருளை சிவன் ஓட்டுகிறான். அகத்துல இருக்கிற இருளை சிவன் ஓட்டுகிறான். அதனால அகத்துல சிவனை தியானிப்பது, சிவமந்திரங்களை உச்சரிப்பது, இது மாதிரிய செயல்களை பக்தர்களாயிருப்பவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால அவர்களுக்கு அந்த அகம் நல்ல அகமாக இருக்கும். அகம் நல்ல அகமாக இருக்கும். அங்க நமச்சிவாயம் விளங்கி கொண்டிருக்கும். அதனால நல்லக விளக்குது நமச்சிவாயவே என்றார் அப்பர் சுவாமிகள். அதனால இப்படி சூரியன் தோன்றினான், இருள் போய்விட்டது. உதயம் நின் மரத்திரு முகத்தின் கருணையின் சூரியன் இழையால தேவரியுடைய திருமுகத்துல இருக்கின்ற ஒளியான ஒளி போல சூரியன் இருக்கிறான். சூரியனுடைய ஒளி போல தேவரியுடைய திருமுகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட கருணையுடைய தேவரியுடைய முகம் என்கின்ற திருமுக என்கின்ற சூரியன் இழையள இருள் ஓடுவது போல தேவரீர் எழுந்த அந்த காட்சியினாலே எங்களுக்கு இருள் போகிறது. சூரியன் எழுந்தால் இருள் ஓடுகிறது, தேவரீர் எழுந்தால் எங்களுக்கு இருள் ஓடுகிறது. அதனால இளையள நயனக்கடிமலர் நயனமாகிய தேவருடைய திருக்கண்களாகிய மலரினாலே எங்கள் இருளை ஒட்டி அந்த மலர கடிமலர் மலர சூரியன் மூலமாக தாமரை மலரும். சூரியன் மூலமாக தாமரை சூரியன் எழுந்தானால் தாமரை மலரும். அதனால தேவரீருடைய கடாட்சத்தினாலே எங்கள் உள்ளமாகிய தாமரை மலரும். உள்ளமாகிய தாமரை மலரும். பண்டை மறை வண்டரற்ற பசுந்திய ஞானம் பரந்துழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம். இருதயத்தை மலராக சொல்லுவது. அது இதய கமலத்தூரும் தேனவன்கான் என்கிறது அப்பர் தேவாரம். அதனாலே பண்டை மறை வண்டரற்ற பசுந்திய ஞானம் பரந்துழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இருதய கமல முகைகளெல்லாம் கண்திறப்ப காசி நிமீர் வந்த அருட்கதிரோன் விண்டமலர் புள்ளி உருளில் வண்ணமேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரீக மலர்தாள சிரத்தேவாடும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் என்பது மெய்கண்ட தேவர் துதி. அதனாலே இருதயத்தை மலராக சொல்லுவது. இருதயத்தை மலராக அந்த மலர் தான் சாமி எழுந்துருளை பண்ணி அந்தரியாக பூசை பண்றது. அந்த மலர்ல தான் சாமி எழுந்துருளை பண்ணி அந்தரியாக பூசை பண்றது. அதே மலர் விசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலவிசை நீடு வாழ்வார் என்பதுதான் அந்த அந்தரியாகும். திருக்குறள்ல மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் பெரும புருந்தி அவனுடைய திருவடியை சேர்ந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார் சிவலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வார் என்பது அந்த திருக்குறள். மலர் மிசை ஏகினான் எந்த மலரிலே? இருதயமாகிய மலரிலே ஏகினான் என்றால் இருப்பவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் நிலமிசை நீடு வாழ்வார் என்பது திருக்குறள். அதனாலே தேவரீருடைய திருமுக மலர எங்கள் இருதய மலர கடிமலர் மலர கடிமலர் மலரம் அற்றா அண்ணல் அம் கண்ணா. அதனாலே அந்த அந்த மலர் போன்று தேவரீருடைய திருக்கண்கள் விளங்குகிறது, தேவரீருடைய திருக்கண்கள் தாமரை போல விளங்குகிறது. திரள் நிறை அறுபதம் உரல்வன இவையோ. அதனால திரள் என்றால் கூட்டங்கூட்டமாக வரிசை வரிசையாக அறுபத என்கின்ற வண்டுகள், காலையிலே வண்டுகள் எழுந்து அதனால தேனை உண்பதற்காக கூட்டம் கூட்டமாக செல்லும், கூட்டம் கூட்டமாக வண்டுகள் செல்லும். அது திரள் நிறை அறுபதம், அறுபதம் என்பது ஆறு கால், வண்டுக்கு ஆறு கால் இருக்கும். அதனால திரள் நிறை அறுபதம் முரல்வன சத்தம் போடுவது இவையோர் இவை தேவரீர் சிந்திப்பே, இவைகளை தேவரி சிந்திப்பீராக. திருப்பெருந்துறையுரை சிவபெருமானை, திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானை. அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே, அலைகடலே வள்ளி எழுந்தருளாயே. அருள் நிதி தரவரும் ஆனந்தமலையே. அதனால உயிர்களுக்கு அருளையும் பொருளையும் தருகின்றவன் சிவன் ஒருவனே என்பது இந்த வரியிலே. நிதி என்பது பொருள், நிதி என்பது பொருள், அருள் என்பது அருள், அருள் பொருள் ரெண்டையும் சொன்னார். அருள் பொருள் அதே அருள் நிதியினார், அதே அருள் நிதியினார். அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே, அதே உயிர்களுக்கு கொடுக்க வருகின்ற ஆனந்தமலையே. அருள் நிதி தரவரு ஆனந்தமலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. ஆனந்த மலையேன்னு சொன்னாரா, அப்புறம் கடலேன்னு சொன்னார். சுவாமி கடலாக இருக்கிறான், மலையாக இருக்கிறான். இந்த ரெண்டுக்கும் ஓமை சொல்ல முடியாது, கடலுக்கு ஓமை சொல்ல முடியாது, மலைக்கு ஓமை சொல்ல முடியாது. அதனால அது ஓமை சொல்ல முடியாத பொருளாக இருப்பதனால கடவுளை மலையேன்னு சொல்றது, கடலேன்னு சொல்றது. கடலுக்கு ஓமை சொல்ல முடியுமா? கடல் நம்ம ஊர்ல இருக்கிற ஆறு மாதிரின்னு சொல்லலாமா? ஓமை சொல்ல முடியாததாக இருப்பதனால கடலாக இருக்கிறான். அதனால அளவில்லாத கருணையுடையவனாக இருப்பதனாலே அவனை கருணை கடல்னு சொல்றது, கருணை கடல் என்று சொல்லுவது. அப்படி மலையாக இருக்கிறான், கடலாக இருக்கிறான். அப்படி இருக்கிற சுவாமியே திருப்பள்ளி எழுந்தருள்வாயாக.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: திரு கொடிமாட செங்குன்றூர் என்னும் திருச்செங்கோடு திருத்தலத்தை ஞானசம்பந்தப் பெருமான் அடைந்து வழிபட்ட காலத்தில் அவருடன் வந்திருந்த அடியார்களுக்கு ஏற்பட்ட குளிர்ஜுரத்தை நீக்கும் பொருட்டு அருளியுள்ள திருப்பதிகம். அவ்வினைக்கு இவ்வினை இப்பதிகம் அமைந்த பண் வியாழக்குறிஞ்சி. திருமுறை முதல் திருமுறை திருநீலகண்ட திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கப்பட்டது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழ் இசை, பாடல்
2: பிடித்த பத்து பால் நினைந்தூட்டும்.
1: பாடியவர்
2: கனடா ஞான செல்வம் ஓதுவார் அவர்கள்.
1: வணக்கம். சிவாயனம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்கள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சுந்தரமூர்த்தி நான் அருளை செய்த திரு கற்குடி திருத்தலத்திற்குரிய திருப்பதிகம் பன்னட்டராகம் 11 திருப்பதிகம் பன்வரிசையில் 28 திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: இருமதி விளைவின் ஒருமதியில் ஒருமையில் பிழைத்தும் ரெண்டு மாசம் ஆச்சு. ரெண்டு மாசம் ஆனா அந்த ஒரு மாசம் இருந்த விட கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். சிலது வளர்ச்சியே இல்லாம ஒரு மாசம் இருந்தவாறு இருந்ததன் இருந்தபடி இருந்து காட்டிச்சுன்னு அப்பவும் எஸ்ஐயா வர முடியாது. எஸ்ஐயா வரணும்னா ஒவ்வொரு அணுவும் ஆண்டவன் தந்தது தெரியுமில்ல. ஆமா, இந்த சும்மா 5 அடி 6 அடி வளர்ந்தவனையே போட சேப்பில் அளந்தா மட்டும் போதாது, பெருமான் காலையும் விழணும். என்னை வந்து குள்ளமா பிடிக்காம ரொம்ப பெருத்த சாப்பிடிக்காம பட வடன்னு வச்சு 5 அடியும் கொடுத்து எசை வேலையும் சில்லறை இல்லாம கிடைச்சதுன்னு சொன்னா அடாடாடாடாடா ஆண்டவனே கொடுத்தது தானே. இல்லைங்கிறது செலக்ஷன்லையும் நான் போய் நான் தான் ஜெயிச்சு இவர் ஒருத்தான் எசை நேரடியாகவே தேர்ந்தெடுக்கப்படுவது காவல்துறையில இல்லாம அப்படின்னு அதெல்லாம் ஆண்டவன் தந்தது என்ன. அதனால இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்து ஒருமைனா அந்த மாதிரி சின்ன முட்டையாவே இருந்துடாம வளர்ச்சியும் இருந்தது. அப்படி வளர்ச்சி கொடுத்து சரி, இப்பொழுது மும்மதி தன்னுள் அம்மலம் பிழைத்தும் 3 மாசம் ஆச்சுன்னா தாய் குளத்துக்கு பாவம் இந்த மசக்கைங்கிறது ஒண்ணு வரும். ஏத்திங்களாமோன்னு இருக்கும் பாவம் ஏத்திங்களா. கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா தேவலான்னு தோணும். மாங்காய் இது ஒண்ணும் இல்லை, ரெண்டு மண்ணையாவது இப்படி தெல்லி இப்படி வயது போட்டா தேவலான்னு தோணும். யாராவது பார்த்துட்டு வாங்கலேன்ட்டுன்னு என்னம்மா மண்ணு தெல்ற ஒண்ணுமில்லை எறும்பு அப்படிலாம். ஆனா உண்மையா சொல்றேன், இந்த குழந்தை பிறந்த பிறகு நீங்க என்ன காப்பாற்றுகின்ற பொறுப்பு தாயர் எடுத்தாரன், நீங்க இது கலையிறேன் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறது கலையிறேன் பழைய மண்ணோட இந்த 10 மாசம் வச்சிருக்கிற பொறுப்பு அவங்களுக்கு தான். அத தாய்க்குளம் தாய்க்குளம். அதனால் அந்த 3 மாசம் வந்தவொடனே அம்மதம் பிழைத்தும் அந்த மயக்கம் ஏக்கம் போகும்போது உன்னோட கொண்டு சாப்பிட்டதுன்னு கருவு போடும் சரிங்களா, என்ன தேவலான்னு தோணும் அந்த நேரத்தில் என்ன பண்றது. அதுக்கெல்லாம் தப்பியும் இதோ இப்பொழுது ஈரிரு திங்களில் 4 மாசம் ஆச்சு. அப்ப என்ன பேரிருள் பிழைத்தும் பேரிருள்னா ஒரே அந்த அதாவது அந்த அந்த அந்த வளர்ச்சியில சிற்சில குழப்பம் ஏதாவது இந்த பயிர் வரும்போதே கூட ஒரு சில சமயங்களில் வந்து சில பயிர் சமயத்தில் கொஞ்சம் வாட்டமா இருக்கும். அது எதுனாலும் ஏதோ ஒன்று நோய் சார் அப்படின்னு இருக்கும், தெளிச்சிங்கன்னா அப்புறம் ஜில்லுன்னு வளர்ந்துருது அப்படி. அது மாதிரி இருக்கிற அமைப்பில் ஏதேனும் அது வந்து அந்த கரு கெடுப்பதற்குரிய நிலையிலிருந்து அது கட்டு நீங்கிடுமா 4ஆம் மாசத்துல. அப்புறம் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைக்கும். சில சமயங்களில் வளர்ச்சியில் வரும்போது கொஞ்சம் விரைவாக வளர்ந்துட்டதுனாலோ அல்லது ஒன்று வளரலைன்னா முஞ்சுதல் செத்து போறது உண்டு. பாப்பா முழுதாம இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அதையே கேட்குறீங்க போன மாசம் அப்படி போனதும் பிறந்தாலே போச்சு. முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும். 6ஆம் மாசத்துல கொஞ்சம் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த பாப்பா என்ன முழுதாம இருக்கோ அழுதியாரு உங்களுக்கு என்ன இல்லையா, நீங்க பைப்புக்கு போச்சு மெதுவா போச்சு கொஞ்சம் வயசு பயிர் 6ல கொஞ்சம் அப்படி மெதுவா வரும் உள்ள இருக்கிற வளர்ச்சி தேவலாம் பேர பறக்க போறாங்க நல்ல பேச்சு பறக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்க மாட்டானு எப்படி சும்மா இருந்தா அது எப்படி மனுஷனா. அதனால அத ரெண்டு பேர்த்த போய் சொல்லுவானு அந்த பாப்பா கல்யாணம் ஆச்சா 2 வருஷம் இருக்குமே இல்ல 1 வருஷம் தான் இருக்கு 6 மாசம் அதுக்குள்ள உனக்கு என்ன வந்துட்டு இப்ப அது இல்ல ஏதோ அந்த குழந்தைகள் மங்களம் என்ப மணிமாச்சு மற்ற மக்கள் பேரு ஆசீர்வாதம் பண்ணார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் மங்களம் என்ப மணிமாச்சு அப்படின் கல்யாண வாழ்த்து கூப்பிட்டாங்க அவரை. அவரு குரலா தான் வாழ்த்துவார் 1/2 மணி நேரம் மைக்கு மங்களம் என்ற மணிமாச்சி அப்படின்னார். பெரியவங்க வந்து வாழ்த்தனவே பேசினார். மற்றவன் நன்கலம் நன்மக்கள் பேரு அப்படினார். சிவன் ரெடியா இருக்கு சாப்பிட்டு வந்துட்டாரு. திருவள்ளுவர் வாழ்த்துறைன்னா அவ்வளவுதான் இருக்கு. ஆமா ஆமா திருமண வாழ்த்து அஞ்சு நிமிஷத்துல அறியப்படாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் படிக்கிற காலத்திலே பிள்ளைகள்லாம் ஏன்னா அன்னைக்கு வரவங்கெல்லாம் கவரை வச்சு கொடுக்கணும். இப்போ முக்கிய நோக்கம் அவங்களுக்கு சாப்பிட்டு இந்த ரெண்டும் செஞ்சா கல்யாணத்துக்கு போனதாக அர்த்தம். ஒன்று மொய் வைக்கணும், இன்னொன்று சாப்பிட்டு. என்னங்க நீங்க நம்ம கல்யாணத்துக்கு சாப்பிடாம போயிட்டீங்கன்னு கேட்பாங்க. அதனால சாப்பிட்டுணும் அவங்களுக்கு தெரிய முடியா. போய் முன்ன பண்ண கூட நான் நம்ம வீட்டு கல்யாணத்துல அருமையா வரவேசா எல்லாம் சாப்பிட்டுனுங்கன்னாரு. அதனால அப்ப என்ன அர்த்தம் போறேன்னு அர்த்தம். கவரை வச்சு கொடுத்தோம். இது ரெண்டு முக்கியமானது இந்த இரண்டுல இது செஞ்சுட்டு அம்பாடு போயிட்டு இருக்கலாம். அது மற்ற திருவள்ளுவர் அப்படிதான் மற்றத நன்கலம் நன்மக்கள் பேரு. இது பத்தாவது குரல். மங்களம் என்ற மணிமாட்சி ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். அதுல மங்களம் என்ற மணிமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் அங்கேயும் நன்கலம் மக்கள் பேர் அல்ல நன்மக்கள் பேரு. அங்கதான் அண்டலைன். இந்த ரெண்டு எழுத்து ஏயா போட்டார்களவு மக்கள் பேருன்னு சொல்றது தானே அப்படின்னாரு. என்னமோ சேர்த்துட்டார். அடுத்த குரல் பார்ப்போம்னர் மக்கள் பேர். அடுத்த குரல் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் பேர் அல்லது. அங்கதான் சுத்துது கையு மக்கள் பேர் அல்ல பிறன்னு பண்ண அறிவு அறிந்த மக்கள் பேர் அல்ல பிற யாம் அறிவதில்லை நாம் அறிக்கிறது இல்லை. இதோ அறியின் பழக்கம் அப்படிதான். நல்லாளப்பா இந்த அறிவறிந்த அறிவறிந்த அதை விட மாட்டேங்கிறாரு. சின்ன எதுக்கு இல்லவே நம்ம ஊர்ல இருக்கிற மாடு தான் கண்ணுட்டி போடுது அல்லவா கோழி தான் முட்டை இடுது நீயும் தானா இது செய்வ மக்கள் தாமி ஆறறி உயிர் மறந்துடாத சொல்லாட்டு மறக்காதுங்க. இப்படி எல்லாம் ரொம்ப அருமை. அஞ்சு திங்களில் அஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வுவி பிழைத்தும் ஏழாவது மாசத்திலே சமயத்தில் பிறந்துடும். இந்த இடையில பிறக்கிறதுங்கிறது வரும்போது முதல் ஆறு மாசத்துல வந்து பிறக்கிறதுங்கிறது ரொம்ப தேவைப்படும் வயசுல. இந்த மாதிரி ஏழாவது மாசத்துல பிறக்கிறது சப்போஸ் கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் இருந்து போடும் போச்சு அப்படின்னு அல்லவா. இப்படி பண்ணும் ஏழு எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் எட்டாவது மாசம் வயிற்றுல அது கொஞ்சம் ஏறத்தாலவே முக்கால் வாசி மேல வளர்ச்சி ஆகும். சின்ன வயசுல சாதாரண அஞ்சு இட்லிக்கு ஏழு இட்லி தின்னாலே என்ன பாடுபடுறோம். சோடா எங்க சிஞ்சர் வீரங்க சோடா எங்க சிஞ்சர் வீரங்க ஏன் ஏன் கொஞ்சம் காலையில் சாம்பார் நல்லா இருந்தது ஒரு ஏழு இட்லி தின்ட்டனா அப்படின்னு. இந்த அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டு தின்னாலே எப்படி இருந்ததுன்னா அவங்க ஒரு சிசுவே வயிற்றுல வைக்கிறதா எப்படி இருக்காங்க. சிவை சிவை சிவை சிவை அதனாலதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் மாதா பிதா ஒரு தெய்வம் தாய் சொல்லி தான். அப்புறம் தான் தந்தை தாய் பேன்னு சொன்னார். ஆனா தாய் சொல்லி சொன்னார் அம்மையே அப்பா இதெல்லாம் சொல்லிட்டு அனுப்புன. இந்த ஆன்மாவுக்கு அந்த பத்து மாசம் தாங்கியும் பின்னால தன்னுடைய பாலை கொடுத்து வளர்க்கின்ற ஊட்டி வளர்க்கின்ற அந்த அறிவிப்பாடு தாய் குலம். இப்படி மறக்கிறது மறந்தாங்க மனுஷன. அதனால் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் கட்டம்னா உருளும் திருளும் அதை நீங்க இவங்களுக்கு பார்க்க முடியாது. பெண்பாலா இருக்கு பசுமாட்டை வளர்த்தீங்கன்னா பார்க்கலாம். எட்டு மாசம் ஒன்பது மாசம் தீனி தின்னுக்கிட்டே இருக்கும் தின்னிக்கும் போது அப்படிங்க வாய்த்த ஏன்னா முட்டும் முட்டும் என்னமோ நான் திருப்பணந்தாள்னால ஒரு ஒரு ஒரு ஆறு வருஷம் மாடு வச்சிருந்தேன் பசுமாடு. ஏன்னா கொஞ்சம் கிராம மாதிரி இருக்கணும் அப்படிலாம் வைக்க முடியாது ஒரு காலம் இருந்தது. ஆனா இருந்தேன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமே நான் பிடிச்சி கட்டி நல்லா குளிக்கப்படுத்தி நெத்தியில பொட்டு வச்சு அவதிக்கரைய வாயில திணிச்சு கொடுத்து சாம்பிராணி பண்ணணும். ஏன் பசு அவ்வளவு சிறப்பு இல்லவா இப்ப எல்லாம் முடியல. அப்ப ரொம்ப அருமையாது கண்ணுடி மேலே ரொம்ப அன்பா இருக்கும் நல்ல குளிர்ல நடுக்கம் என்னன்னு சொன்னோன்னு நான் ரொம்ப சின்ன பிள்ளை செஞ்சேன்னு சொல்றாங்க வீட்டுல. என்ன போர் எடுத்து போச்சுட்டு போய் கொடுத்தாங்கன்னு அதை போய் போத்துவனா அது தடா அப்படான்னு எழுதிருக்கேன். மக்கு பயில ஏன்டா போய் கண்ணுட்டி போத்துறேன்னு கண்ணுட்டி நடுங்குதுமா மக்கு நடுங்குதான் இப்போ. ஆமா இது போய் போத்தனா என்ன பண்ணது தடா அப்படான்னு எழுந்திருக்காதா எழுந்திருக்கேன் என்னமோ அப்படியெல்லாம் இருந்த ஆள் தான் என்ன பண்றது. அதனால எட்டு திங்க அதனால அந்த மாதிரி கண்ணுட்டி முட்டும். அது போல இவர்களுக்கு அந்த சிசு அப்படியே அங்கங்க அப்படி அந்த பிறழ்ச்சி இருக்கும்ல அந்த பிறழ்ச்சியினால இவங்களுக்கு கொஞ்சம் கடினப்படுவாங்களாம். அதெல்லாம் நாம் இந்த பிறவியில் அறியாதவாறு ஆடவனாய் பிறப்பித்து இந்த பிறவியில் அறியும்படியாக தாய்மாராளா படைக்கிறாங்களே என்ன பண்றது. எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் ஒன்பதுல குழந்தையே பிறந்துடும் சில இடங்கள்ல. ஒன்பதாம் மாசத்துல இவங்க சில மீதில அதுதான் ஏழாவது மாசம் கூடுமான வரைக்கும் ஏழாவது மாசம் அந்த காப்பிடுவது எதுக்குன்னு கேட்டா, காப்புங்கிற அந்த வளைய காப்பு, வளைய காப்பு போடுறது எதுக்குன்னு கேட்டா, ஒரு கால் அதுக்கப்புறம் ஏழு மாசத்துல வந்து இந்த ஒண்ணு அபாரிஷன் ஆகாது. நீங்க பாட்டுக்கு அஞ்சு மாசமே போட்டு ஏழு மாசம் போச்சுன்னு சொன்னோன்னு நாம செலவு பண்ணதுல ஒண்ணும் இல்லை, நம்ம பிள்ளைக்கு நம்ம செலவு பண்றோம், இவன் சும்மா இருக்க மாட்டான், இது அஞ்சாவது மாசத்துலயே போட்டுது, அதுக்கு ஆனா அதுன்னு கூட்டுது, அவனுக்கு ரொம்ப பெரிய குஷி. கூப்பையில் வந்த பயனில் சொல் பாராட்டுவாணி மகனல் மக்கட்பதறின்னு சொன்னாங்க திருவள்ளுவர். இந்த பயன் இல்லாத சொல்ல எதுக்கு பேசுற, இப்ப என்ன அவங்க உள்ள அந்த மாதிரி ஆனா உனக்கு என்ன என்ன நன்மை வந்துருது, அதுல ஒரு மகிழ்ச்சி. ஆமா கூப்பையில நீ ஒன்னு மனுஷன் சொல்ல மாட்டானா, பதறன்னு சொல்ல போறான்ட்டா திருவள்ளுவர். இப்படிலாம் அது ஊர்ல இருக்க வேற கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் ஏழு மாசம் ஆக்குறது, ஏழு மாசத்துக்கு மேல கூடுமான வரைக்கும் அபாரிஷன் ஆகாது. ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தைய அந்த மாதிரி அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே ஒரு எண்ணம் வந்துடும், ஏன்னா உங்களுக்கு தெரியாதா என்ன இளைஞர்களா இருப்பவங்களுக்கு வேணா தெரியணுமே தெரியல, ஏன்னா வந்து நல்லபடியா இருக்கணுமே பிறக்கணுமே என்ற ஒரு வருத்தம் இருக்கும். எவ்வளவு கஷ்டம் சொல்லையா, நீங்க வந்து எல்லாம் டாக்டர்லாம் வர்றாங்க அப்பெல்லாம் தானே தான் பிரசவம், சூப்பர் ஆனா சூப்பரசுமே ஆகும், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஏன்னா அது மாதிரி அதெல்லாம் பழக்குவாங்க, கொஞ்சம் கூட்டுமா நிறைய வேலை செய்வேன் கொஞ்சம் குனிஞ்சு நிமிடணும், அப்பதான் நல்லது அந்த குழந்தை பிரசவத்துக்கு. பேசாம உட்கார வச்சுட்டா நமக்கு பொண்ணுக்கு செல்லம் கொடுத்ததுதான், ஆனா கஷ்டப்பட வந்துடும். அதுக்காக ஒரே அடி நீங்க வந்து தனி ஒடுத்துக்கிட்டு வர முடியாது, அதனால குனிஞ்சு சமையல் பருமாருப்பா தாத்தாவுக்கு பருமாறு அப்படின்னா கொஞ்சம் இன்னொரு இட்லி வைக்கணும், அப்புறம் இன்னொரு இட்லி எடுக்கணும், சட்டி கொண்டாந்து ஊற்றணும், அப்படி குனிஞ்சு நிமிடறது இருந்ததுன்னா நல்லதும்பாங்க. நீங்கள் அதுக்கு கிராமங்கள் அதனால ரொம்ப அருமை. அந்த தெருவில் ஒரு பெண் அந்த மாதிரி இருந்துட்டாங்கன்னு கேட்டா, ஏழு மாசம் எட்டு மாசத்துனா அங்க அங்க அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க அப்படிலாம் கிராமம் பரஸ்பரமா இருந்தது. பயப்படாதம்மா எது வேணாலும் என்ன கூப்பிடு, நான் அஞ்சு பிள்ளை பெற்றவ அப்படிலாம் வெளிப்படையா சொல்லுவாங்க, கவலைப்படாது எதுன்னு என்ன கூப்பிடு ஒண்ணி வந்துடுவாங்க. போகும்போது வரும்போதெல்லாம் எப்படிமா எப்படி இருக்கு நல்லா சரிவே, அதெல்லாம் நல்லபடியா பறக்கும், நல்லா பாரு ஒன்ன மாதிரியே பையன் பறப்போம் கவலைப்படாது என்னெல்லாம் சொல்லிட்டு போங்க. இப்ப இல்ல தொட்ட வந்து ஹாஸ்பிட்டல்ல அப்பெல்லாம் கிராமங்கள் அப்படி அக்கம் பக்கத்தில் இருக்கும்போது அவ்வளவு தாளாட்டி பால் ஊட்டி செய்வாங்க விவசாயம் போடுறது. அதேமா எங்க இதுல கூட என்னுடைய அமைப்புல குழந்தை பிறந்ததெல்லாம் மருத்துவமனை போகல, ஆனா பேர பிள்ளைகள் போய் தான் வருது. என்ன பண்றது, இதை ஜீவ தலைமுறையே மாறி போச்சு. எனவே எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதர் துன்பமும் பிழைத்தும், ஒன்பதுல அது மாதிரி குழந்தையாவே கூட அரையும் குறையுமா பிறந்தது உண்டு அல்ல, அது அப்புறம் ஆனா இப்ப கூட உண்டு, அது வந்து பெட்டியில வச்சு பாதுகாத்து அப்படியே கொண்டு வருவாங்க, ஏன்னா அது வளர்ச்சி வருதுங்கிறது, ஐயா இன்னும் ஒரு மாதம் வளர்ச்சிக்கு முன்னே பிறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போச்சு, அதனால ஒரு மாதம் மருத்துவமனையிலேயே இருந்து அது வளரும் நல்லபடியா அப்படிங்க இருக்குது அல்லவா. இந்த ஒன்பது திங்களில் வருதர் துன்பமும் பிழைத்தும், அப்பா தக்க தசமதி பத்தாவது மாதம் என்ன தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இன்னைக்கு இருக்கிற மருத்துவ உலகம் ஒத்துக்குதா அப்படின்னு கேட்கணும். இந்த பிரசவ ஆஸ்பத்திரியே இருக்கு பாருங்க, அவங்கள கேட்கணும், ஏன்னா அவங்க அதுலேயே இருக்காங்க, மற்ற ட்ரீட்மெண்ட் பண்றவங்களை விட ஸ்பெஷலிஸ்ட் அவங்க தானே. அதனால இந்த பத்தாவது மாசம் இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு வந்த வருத்தம் சொன்னாங்க, பத்தாவது மாசத்துல அந்த பிறக்கிற வரைக்கும் தக்க தசமதி தாய்படும் துன்பம் உள்ள இருக்கிற குழந்தைக்கும் துன்பமா இருக்குமா, உள்ள இருக்கிற குழந்தைக்கும் துன்பமா இருக்குமா, தாய்க்கும் துன்பமா இருக்குமா இல்ல? அப்போ குழந்தைக்கும் துன்பம் தனக்கும் துன்பம்னு சொன்ன, அப்ப உள்ள இருக்கிற குழந்தைக்கு துன்பப்படும் அந்த உணர்ச்சி வந்துட மாட்டுது என்று எங்க நூல் சொல்லுதியா, உங்க ஆராய்ச்சியில இப்ப எம்பிபிஎஸ் அறிவுல என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க என்று கேட்கலாம், கேட்கலாம் இல்ல? தக்க தசமாதி தான்படும் துயரம் பத்தாவது திங்கள் இல்ல, அப்படி படித்தும் அந்த பத்தாவது மாசத்துல என்ன ஆச்சுனர் அந்த அதான் இருக்கு சத்தம் போடும் அப்படி இருப்பாங்க, வயிற்று கஷாயம் கொடுப்பாங்க அது கொடுப்பாங்க, அது மாதிரி ஒரு நாள் அப்படி இருக்கு ரெண்டு நாள் அப்படி இருந்துவிட்டேன் சில குழந்தைங்க ரொம்ப சோப்பிரசம் அப்படின்னு அப்படி பிறந்துடும். பிறந்துட்டேன் இந்த பிறக்கிற வரைக்கும் துன்பம், பிறந்த பிறகு பார்த்தேன்னு அப்புறம் உடனே துன்பம் எல்லாம் மாறிப்படும். அப்புறம் உடனே அதை குளிக்கப்படுத்தி கொண்டாந்து அப்படியே மடியில கொண்டாந்து போட்டு இந்த ஆடி அம்மா அப்படியே உன்னை உரிச்சு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து போட்ட உடனே நீண்ட பொழுதில் பெரிது ஓக்கும், நீண்ட பொழுதில் பெரிது ஓக்கும் சைக்காலஜி. இவ்வளவு கஷ்டப்பட்டுமே தக்க தசமாதி தான் படும் துயரம் பத்து மாசம் பற்றியே என்னது இந்த குழந்தைன்னு வந்த உடனே என்னது அப்ப என்னது இந்த பத்து மாதம் பட்ட துன்பம் எல்லாம் மறந்துடுமா. என்ன ராஜா என்ன வேணும் உனக்கு, என்ன அப்படி பாக்குது முழிச்சு முழிச்சு சும்மா சும்மா முழிச்சு முழிச்சு பாக்குதுன்னு பாடுறானு இப்படி எல்லாம் முழிச்சு பாக்குதுங்க.
2: அப்போ 10வது மாசத்துல குழந்தை பிறந்த பிறகு அதுக்காக பற்றி மகிழ்ச்சி வருவோம். அப்போ துக்க சாகர துயரிடை பிழைத்தும் சார் இப்படி போனா வயசு 25 வரைக்கும் நடத்துவீங்களா 50 வயசு நடத்துவீங்களான்னு கேட்டாரு. இவ சிவே ஓராண்டிற்கு பின் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை என்ன நீங்க அப்படியே வளர்த்தா எத்தனை வயசு வரைக்கும் வளர்க்குற 90 வரைக்குமே சிவசிவன்னாரு. ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை அப்படி ஆண்டுகள் இதோ ஓராண்டு ரெண்டாண்டு மூவாண்டு நான்காண்டு அப்படி வளர்ந்துதான் வளர்ந்து இண்டியும் இருட்டியும் என பல பிழைத்தும் இது இன்றைக்கு நடப்புறது. இண்டியும் இருட்டியும் சும்மா தொடர்ந்து தொடப்படாது வளர்ச்சி குன்றும் வளர்ச்சி குன்றும் அப்படிங்கிறது ராஜாங்கிறது கையெழுத்து சும்மா விடாது கையில் நடப்பிடி அசைக்கிட்டு கூட இதெல்லாம் கருத்து வேற்றுவேன் தொலைக்கும் ரெண்டு பேருமே அந்த குழந்தைங்க சொல்றோம் இருந்தாலும் அவங்க போய் அப்படி சில பேர் அது போல இன்னும் சில பிள்ளைகளுக்கு ஈண்டியும் இருத்தியும் ஈண்டுதெல்லாம் தொட்டு அப்படி நெரிக்கோ கரைக்கிறது பாவம் அது இடுப்பே வலிக்கும் இருத்தியும் சொன்னீங்களே அழுது சின்ன நீ லட்சம் அழுவு நான் ஏனத்தை விளக்கிட்டு தான் வருவேன் அழுவேன் என்னதான் அழுவேன் பாவம் அப்படி சொன்னோம் கிராம மக்கள்கிட்ட தானே சொத்துக்கிறோம் எங்கேயாவது வேலை செய்யும் என்ன பண்ணும் இதுக்கெல்லாம் ஈண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும் இன்னும் சில பேர் முரடர்கள் சொல்லுவா மன்னிக்க குழந்தை இப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது இவனுக்கு வேணும் அது வேணும் இதாக இருக்கலாம் வேணும் இந்த வாலிபாலா என் பிடிக்கிறது அந்த குழந்தை நடுங்க அதில் இவனுக்கு இன்பம் அந்த குழந்தையினுடைய துன்பத்தை கண்டு இப்படி வருந்தனே இதுவே மகிழ்ச்சி பண்ணு பச்சு கொஞ்சம் இதுன்னு எல்லாம் பார்த்துக்க விலங்கா பிறக்க வேண்டிய தப்பி பிறந்துட்டாங்க விலங்கோட மக்கள் இணையர் இலங்கை நூல் கற்றாரோட இணையவர் அதான திருவள்ளுவர என்னது அந்த விலங்கோட மக்கள் இணையர்னு அர்த்தம் ஆமா கொஞ்சம் எப்படின்னா இயல்பா சின்ன குழந்தை அப்படிதானே கொஞ்சம் முடியும் சில இப்படி இப்படி பிடிச்சா அவர் 6 வரைக்கும் அதுக்கு வலிக்கும் 6 வலிக்க முடியாத இது என்ன கொஞ்சம் அர்த்தம் இவ இவ லேசா அப்படி தொட்டு என்னடா ராஜா அப்படின்னு சொன்ன சரி வடிச்சு விட்டேன் 10 வரைக்கும் பால் குடிக்காம பண்ணிடுவோம் இதெல்லாம் துன்பங்கள் இல்ல ஈண்டியும் இருத்தியும் எல்லாம் திருவாசகம் சொல்லுது பாத்தீங்களா இல்ல ஒரு கட்டம் இது இனி சொல்லாது இந்த பகுதி மட்டும்தான் சொல்லுவேன் ஏழாயோ எந்த கதை நம்ம கதைன்னு எனவே காலை மலமோடு கடும் பகற்பசிரிசி அடா பாவம் காலை மலமுடு இதெல்லாம் வீட்டுக்குள்ள நடந்தது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அல்லவா வெளிப்படையா எனக்கு மேடையில சொல்றோம் அவ்வளவுதான். காலை மலமுடு சின்ன குழந்தையா இருக்கும்போது மலச்சிக்கல் இருக்காது பின்னாலதான் நமக்கு இடைஞ்சிடலாம் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது காலையில எழுந்த உடனே மலான்னு வெளியே போயிடும் அது அது குழந்தைகளுக்கு உண்டு அப்புறம் பின்னாலதான் நமக்கு இந்த நோய்கள்லாம் வந்து தூரம் அதனால வந்துட்டேன் உடனே என்ன விடிஞ்சது வெளியே தெரியாது இப்படியெல்லாம் இந்திய மலமுடு இதெல்லாம் சொன்னார் திருவாசகத்துல ஏன்னா அவரும் ஒரு மனிதராய் பிறந்தார் காலை மலமுடு கடும் பகல் பசினிசி அது முதல்ல பசிக்க அனுபவம் பசிக்க எழுந்துட்டு வெளியே போறதுக்கு அனுபவம் வெளியே போன பிறகு மீண்டும் பசி வந்துடும் அதுக்கு அனுபவம் அல்லவா இப்படியே மாத்தி மாத்தின்னா என்ன பண்றது என்ன சொல்ல நீங்கள இவங்க எல்லாம் படுக்க வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு தூங்குட ராஜான்னு சொல்லிட்டு சாத்தை போட்டு பிசைஞ்சு நெய் ஊற்றி பிசைவாங்க பிசையும் போது நெய்யின்னு ஆள ஆரம்பிச்சிடும் அல்லது வெளியே போடும் ஆனால் ஆனா இருந்தேன்னு செய்வேன் அரைஞ்சு காலில் உதப்பான் ஏன்னா இந்த முண்டத்துக்கு அவ்வளோதான் முடியும் மன்னிக்கணும் நானும் ஆண் தான் அதனால அப்படியே அப்பதான் வாயில வச்சிருப்பாங்க முத வாய் ஏண்டா ராஜா ஏண்டா ராஜா வைத்து வலிக்கிட்ட வயிற்று பிள்ளைக்கு வைத்து வழியாது அப்படியே மூடிட்டு போய் அதுக்கு இருந்து பார்த்து இது பண்ணிட்டு அது 1/2 நேரம் 3/4 நேரம் ஆகி இது ஆறி அளந்து மேலும் அதையும் தீண்டி மலத்தையும் இதையும் சாப்பிடுறாங்கன்னு தாய் தாயில கால உடனே மறந்துடுறான். மர மகாபாவி, நீ சாப்பிடுவியா? அதையும் தீண்டி எல்லாம் செஞ்சுட்டு உடனே வந்து சாப்பிடுவியா? அது அந்த தாய்மீகித்தான் உண்டு, தாய்மீகித்தான் முருகா முருகா. அதனால அந்த காலை மரமோடு கடும் பகல் பசி நீசி ஒன்னு வயசு கொடுத்தா ஒண்ணுன்னு அப்படி வழியே போடும், வந்து திரும்ப பசிக்கும், திரும்ப பசி என்ன கொடுத்தாங்கன்னா திரும்ப ஒண்ணு போகும், இப்படியே போடும். அப்புறம் இன்னொன்னு உண்டு, அந்த காலத்துல விளக்கெண்ணெய் கொடுக்கறது. இப்ப விளக்கெண்ணெய்ன்னு ஐசி, விளக்கு எண்ணெய், விளக்குக்காக ஊத்துகிற எண்ணெய். மக்கு இந்த சின்ன குழந்தையில விளக்கெண்ணெய் தினைக்கும் கொடுப்பாங்க, ஒன்ன விட்டு ஒரு நாள், ஒன்ன விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விளக்கெண்ணெய், மறுநாள் எண்ணெய் சுட்டுவாங்க, ஒரு நாள் விளக்கெண்ணெய், மறுநாள் எண்ணெய் சுட்டுவாங்க. ஏன்னா அந்த சின்ன குழந்தை என்ன சார், அவ்வளவு என்ன பெரிய என்ன விஷயம், அவ்வளவு வெப்பம் இருக்குமா, அவ்வளவு வெப்பம் இருக்குமா, மாறி மாறி. அதனால இன்னைக்கு நல்லா என்ன எண்ணெய் தேய்ச்சி விட்டு அப்படியே நல்லா தூங்க, எண்ணெய் தேய்ச்சி விட்டா நல்லா தூங்குது பிள்ளை அப்படிம்பாங்க. மறுநாள் வந்து பேதி கொடுத்துருவாங்க விளக்கெண்ணெய். அந்த குழந்தைய விளக்கெண்ணில பிறந்துமே, அப்படி பிறந்ததுனா தான் பின்னால அந்த குழந்தை எல்லாம் வளம் இருக்கும். இதெல்லாம் காலை மலமும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் என பல பிடித்தும் காலை மலமுடு கடும் பகற் பசிநிதி வேலை நித்திரை ஆத்திரை பிழைத்தும். அதனால தூங்கும் போது வாங்குற மூச்சு, பசியில வருது, யாத்திரை பண்ணும் போது, பொறுப்பு நடத்தும் போது பொய்க்குன்னு போயிடுறது, இப்படி எல்லாம் பிழைத்தும். இப்பொழுது இதோ 16 ஆண்டுகளுக்கு பின் என்னென்ன கருங்குடல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒடுங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து கச்சர நிமிர்ந்து கதித்து முன் பணித்து எய்த்திடை வருந்த எடுந்து கூடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் ஊர்த்தனயன கொள்ளையில் பிழைத்தும். 16 ஆண்டுகள் நிரம்பின தம்பிக்கினர். அதோடு இருக்கும் பாத்தீங்களா, திருவாசகத்துல 16 ஆண்டுகளான ஒரு இளைஞன் அல்லவா. அந்த இளைஞன் என்னமா இருப்பான், சடையை பிடிச்சி எடுப்பான், போக்குவரத்து எல்லாம் பண்ணுவான்ல, அதெல்லாம் பண்றத சொல்லி இருக்கு இதுல திருவாசகத்திலேயே. ஆமா, 16 வயது வந்த உடனே அந்த குழந்தை அல்லது பையன், இளைஞர் உலகம், அந்த இளைஞனாக இருக்கிற பையன் பெண்பாலோடு அந்த நிச்சயம் கொள்வது இயற்கை. ஏன்னா அந்த வயது காரணம். அதனால அந்த அதனால திருவாசகத்தில பெண்பாலாரை பற்றிய உடல் வர்ணனை எல்லாம் கிடையாது, மிக ரொம்ப குறைவு. ஆனா இங்க சொல்லுகிறார், அந்த பகுதியை மட்டும் படிப்போம். கருங்குடல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில், கருமையான கூந்தல், செம்மையான வாய், வெண்மையான பல், எல்லாம் ஒண்ணு அப்படியே நீங்க வந்து ஒண்ணு புதியதல்ல, பொழிந்துரை அல்ல. அதனால கருமையான கூந்தல், செம்மையான வாய், வெண்மையான பல், கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து, மயில் போன்ற சாயல், அப்படிப்பட்ட அந்த பெண் மார்பகத்தை வர்ணிக்கிறார். வெண்ணகை கார்மையில் ஒரு இங்கிய சாயல் நெருங்கி உள் மதத்து கச்சர் அணிமிருந்து கதிர்த்த முன் பணித்து எய்த்து இடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதரம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும். இது மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் மனிதன் பெரும்பாலும் தவறு செய்யறதுக்கு இறங்கிறான். அப்படி தவறு செய்வது நம்முடைய திருமள்ளுவர் பெருமான் ரொம்ப அருமையாக சொன்ன பகுதி. இந்த 16 வயது ஆன போது, இப்ப 16 வயதுல வந்து 10th தான் படிக்கிறோம், பிளஸ் டூ முடிக்கும் போதே 17-18 ஆயிடுது. கல்லூரி படிப்புன்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எங்கிட்ட பாதி கிழம ஆயிடுது, பாதி கிழம். ஏன், அதுக்கப்புறம் வந்து படிச்சு எம்ஏ படிச்சு எம்ஃபில் படிச்சு பிஹெச்டி படிச்சு டாக்டர் எடுத்து போறாங்கன்னா ஏறத்தாலும் 28-29 வரைக்கும் எங்கிட்ட போயிட்டாங்க பாவம். ஆனா அப்பொழுது முன்னேறது நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், 16வது ஆண்டு என்றால் அது தலைமகனுக்குரிய வயது, திருமணமாகின்ற காலம். தொல்காப்பியத்தில் ரொம்ப அருமையா சொல்லப்பட்டது, அதை அப்படியே பின்பற்றியது நம்முடைய சிலப்பதிகாரம். அதுவும் கல்யாணம் தொடங்கும் போது எப்படி முயற்சி பண்ணும்னு கேட்டா, 16ல கல்யாணமே ஆயிடணும், எனவே 15 வருஷம் அந்த 10 மாதம் அப்படி அதுல அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும். ஈராராண்டு அகவயான், ஈராராண்டு இது ஆமா, ஈரட்டாண்டு அகவயான், யார் கோவலனுக்கு என்ன வயசுனார் கல்யாணத்துல, 16 வயதுக்கு உட்பட்டவன். கண்ணைக்கு என்ன வயசுனாரு, ஈராராண்டு அகவயாள், 12 வயதுக்கு உட்பட்டது. ஆகவே பெண்கள் 12 வயதுக்கு உட்பட்டும்
3: ஆண் உலகம் 16 வயதுக்கு உட்பட்டுமாக திருமணம் சொல்லுது. இப்போ 16 வயது 12 வயது தான் திருமண வயது. எப்போ அப்போ இப்ப போற ஆட்டோவில எல்லாம் என்ன சொல்லப்படுது? ஆட்டோலாம் சொல்லுது ஆண் மகனுக்கு எத்தனை வயது? பெண்களுக்கு மட்டும் சொல்றது அல்லவா, பெண்கள் 21, பெண்களுக்கு திருமண வயது 21 என்று. எப்போ 20 நூற்றாண்டு கிமு தொல்காப்பியர் காலம், ஏன் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற காலம் எல்லாம் கூட என்னன்னா பெண்களுக்குரிய வயது 16, ஆண்களுக்கு 12, பெண்களுக்குரிய இது ஆண்களுக்குரிய வயது 16, பெண்களுக்குரிய வயது 12 பிரிவு போட்டாங்க. 21 ஆகிடுச்சு. அதற்குரிய காரணம் முன்னவனா சொல்லியிருக்கிறேன், தமிழருடைய வாழ்வியல் அவ்வளவு வந்து தமிழருடைய வாழ்வியல் போல வேற வாழ்வியல் இருப்பதாக நமக்கு தெரியல. நமக்கு நாம் பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது, இருந்தாலும் இருக்கிற இலக்கியங்கள் அப்படி சொல்கின்றன. காரணம் என்னன்னா, அந்த 15-16 ஆண்டு நிறைவு பெறுவதற்குள்ள அவன் தன்னுடைய படிப்பு முடிந்து ஒரு பணிக்கு வந்து, பணினா இந்த மாதிரி பணியே கிடையாது, அவரவர் தான் தான் இல்லத்துல பணி செஞ்சாங்க தவிர அரசு கொடுக்கற பணியை ஏத்ததுங்கிறது ரொம்ப குறைவு. ஆசிரியராக இருந்தவங்களாம் கூட ஆசிரியருக்கு யார் பணம் கொடுத்தா? அரசு இருந்தது, அரசு பணம் கொடுக்காது, உங்ககிட்ட படிக்கிற பையன் பணம் கொடுக்கணும். உற்றுடி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பித்தை நிலை முனியாது கற்றல் நன்றி என்றுதான் புறநானூர் சொல்லுது. ஆசிரியருக்கு வேண்டியதெல்லாம் செய்து ஆசிரியருக்கு வேண்டிய பொருளை கொடுத்து அவன் படிச்சுக்கணும், அவ்வளவுதான். கல்வித்துறை என்பது அவரவர் தாம் தாம் ஆசிரியனை விரும்பி படிக்க வேண்டுமே தவிர ஒரு அரசு இருந்தபடி எல்லாம் செய்யணும். ஆதலால் அவங்க என்ன, அந்த 16 வயதுக்குள்ள பையன் அந்த ஏனிங் ஒரு பொருள் திரட்டும்படியான பையனாக, ஒரு திருமண வயதுடைய பையனாக ஆறவர் ஆகத்துக்கு அந்த அளவு தகுதி பெற்றிருக்கிறான். பெண்ணுனா அதே மாதிரி 12 வயதுல பெற்றாங்க. இப்படிதான் இருந்து விட்டால் நினைக்கிறேன் என்னமோ தப்பு தப்புன்னு, தப்பு அல்ல, உண்மையிலேயே நீங்க அந்த வளர்ச்சி 16 வயது வளர்ச்சி அவர்கள் சொல்வது போல நெறியும் நீர்மையுமாக வளர்ந்திருந்தால் நிச்சயம் அந்த பையன் ஒன்றும் தப்பல்ல, சரியானவன் தான். அதே போல அந்த பெண் வளர்க்கப்பட்டிருந்தால் 12 வயது சின்ன வயசு அல்ல, சரியான வயது தான். அப்படி இருந்து விட்டால் இந்த கற்பழிப்பு அது இதுன்னு பேச்சுக்கே இடமில்லைங்க. நீங்க 12 வயதுலயும் 16 வயதுலயும் கல்யாணம் ஆகுது ஆயிட்டுன்னு சொன்னா இந்த கற்பழிப்புங்கிற பேச்சியே நாட்டுல வராதே. பெண்ணுக்கு வயது பாட்டு ஒரேடியா வந்து 25 வயசு 30 வயசு கல்யாணம் ஆகாம, பையனுக்கு 30 வயசு கல்யாணம் ஆகாம இருப்பதனால தானே இந்த மாதிரி சில சீர்கேடு எல்லாம் அப்படி வந்துச்சுங்களா. ஆகவே அப்படித்தான் நம்முடைய திருமண வயது எல்லாம் இருந்தது. எனவே இப்பொழுது தம்பிக்கு என்ன வயதுன்னு கேட்டா 16 வயது. அதனால அந்த காலத்தில் திருமணம் செய்து விட்டால் அவன் புறம் போக மாட்டான். புறம் போகேன், புறம்போகல் ஒட்டேரி, இங்க இருக்குது திருவாசகம், புறம் போயேர் புறம்போகல் ஒட்டேரி. அப்படி புறம் போனதுதான் திருவள்ளுவர் உலகம் தான் அருமையா கண்டிச்சுது. சங்கலிங்கல்ல அது மாதிரி இருந்ததுங்கிற பழக்கத்தை சொல்லிட்டு அதனால தவறு என்று கண்டித்து திருக்குறள். அந்த தவறு எப்படி? ரெண்டு விதத்துல போகும். ஒன்று, பிறருடைய மனைவியை விரும்பக்கூடும், அல்லது பொதுமகளிரை விரும்பும். இந்த பிறருடைய மனைவியை விரும்புதல் கூடாது என்பதை அறத்துப்பாலினும், பொதுமகளிடத்தில் தொடர்பு கூடாது என்பதை பொருட்பாலிலும் மிக அருமையாக சந்தித்து, பொருட்பண்டிர் பொய்தி முழக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தெளியற்று. நீ ஒரு பெண்ணோடவா கூடுகிறாய்? இல்லை, பிணத்தோடு கூடுகிறாய். பெறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணுன்றோ ஆண்ட ஒழுப்பு. ஆண்மை ஆண்மைங்கிறியடா, இந்த பிறருடைய மனையை நோக்காது இருக்கிற ஆண்மைதான் பேராண்மை. பேராண்மை அது அரண் மட்டுமா? இல்லை, சிறந்த ஒழுக்கமும் கூட என்றெல்லாம் பேசினேன். அதனால ராவணன் ரொம்ப பெரிய ஆண்மை ஆண்மை உடையவன்னா இங்க நம்ம திருவள்ளுவர் கருத்து முடிக்க பேடி பெயர் அர்த்தம். ஏன்? பெறன்மனை நோக்கினான், எனவே பேராண்மை இல்லை. நல்லவேளை அங்க அழைச்சிட்டு போனா கூட அந்த பெண் விரும்புற வரைக்கும், தானாக விரும்புற வரைக்கும் வந்து ஒன்னும் தொடல, அது வரைக்கும் இங்க நல்லது நல்லது. அது உங்க தமிழர் பண்பாடும் கலந்திருக்கு. அதனால தன்னை ஒரு பெண் விரும்பலன்னா அந்த விரும்பாத பெண்ணோடு கூடுவது ஆண்மைக்கு அழகல்ல என்றெல்லாம் புறநானூற்றுல சபதம் செய்திருக்கிறாங்க. நான் இவனிடம் தோற்றேன் என்று சொன்னால் என்னை விரும்பாத பெண்ணோடு என் மாலை புரளுவதாக என்று சொன்னான். இந்த மாதிரிலாம் தமிழர் பண்பாடு மாதிரி வேற எங்கேயா எந்த பண்பாடும் இல்லை. எனவே இந்த வயதுல இவன் எவ்வாறு என்ன செய்கிறான்? ஈர்க்கிடை போக இடமுலை மாதர்தம் கூட்ட நயன கொள்ளையில் பிழைத்தும். அந்த பெண்பால் இச்சையில இருந்து தவறி வரணும், இவன் தவறணும் தவறு அதை அதில் என்றும் இங்கியும் சித்த உலகர் பெருந்துரை பரப்பினில் மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும். அருமையா சொன்னார். பித்த உலகர் எல்லாம் பொருள் வந்து நம்ம காண்பது நல்ல திருமுறையில பல்வேறு இடங்கள் நினைவுக்கு வந்தாதான் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். பித்த உலகில் என்று சொன்னா உலகத்துல எல்லாம் உலகம் எல்லாம் பித்தா இருக்குங்கிறாரு. என்ன பித்த என்ன கீழ்பாகத்துக்கு போயிட்டு இருக்க துணியை கிழிச்சுக்கிட்டு இருக்குதா இல்லையே? என்ன பித்த உலகம் திருவாசகம்

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாயம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நீத்தல் விண்ணப்பம் பாடல் 31 முதல் 40 வரை.
2: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பம்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு உயிரவை நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஏழாம் திருமுறை 60வது பதிகம் 8வது பாடல் ஐவகையர் ஐயரவராகி. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் பண் தக்கேசி இராகம் காம்போதி.

0: கணிப்ப கண்டார்கள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திரு தெங்கூர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 2 திருமுறை பண்பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ்.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி. திருப்பதிக்கோவை. பண் இந்தளம்.